0: இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகவும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகவும் 20:1-6 வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3வது, 4வது வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7வது வசனத்தில் பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9வது வசனமும் 11வது வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழி நடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் நான்கு உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே? அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சினை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சினையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சினை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது, எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன், அது என்னவென்றால் தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2 20:3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர் நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது. ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும். ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2:19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகளெல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறி போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள், உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். நான்காவதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜெப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும், அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும், அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழி நடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: 0 விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும், நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
5: இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும். ரொம்ப கவலைப்படுவோம், எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரச்சனை வந்தா, இல்லை கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை வியாதியா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தா கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு மிஞ்சின காரியங்களும் அது கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஒண்ணு மட்டும் செய்யறேன், இது முதல் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நாங்க நம்பி இருக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு யார் இல்லப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம் அப்பா. யோசபாத் மன்னன் சொல்லும்போது, அப்பா அம்மோனியர், மோவாபியர், அப்பா அமலேக்கியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, முப்பெரும் படை ஒரு தனி நபருக்கு விரோதமாய் வரும்போது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு உங்களையே நோக்கி பார்த்ததுனால, தீர்க்கதரிசி எகாசியேல் மேல் உம்முடைய ஆண்டவரே ஆவி இறங்கி பயப்படாதேயுங்கள், ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற பாடல் குழுவினரை நிறுத்துங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல அது கர்த்தருடையது என்று சொல்லி எகாசியேல் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால் எண்ணிறைந்த மணலத்தனையான கூட்டங்கள் வந்தாலும் மின்னிட்டு பாராமல் முன்னோக்கி மகத்துவங்களை துதிக்க ஆரம்பித்ததின் விளைவு அந்த திக்க பார்க்கிறப்ப திக்குன்னு ஆகல, அவர்களே வெட்டுண்டு, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஏராளன்றீங்களா, மணலத்தனைன்றீங்களா, வானளாவுன்றீங்களா, அது எதுவோ அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசி எதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். மோசே கிட்ட சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை அப்படியே யோசுவா கிட்ட சொன்னார், As I was with Moses, I will be with you. I will never leave you. Not forsake you, Joshua. மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஐரோஸ் மொமெண்ட்ல அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், எல்லாமே அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அகப்பனே, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல எங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். தொடர்ந்து தரிசன பங்காளியாய், கூட்டாளியாய், உடனாளியாய், அப்பா தரிசனத்தை நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கு உதவி செய். நீங்க என்ன செய்றீங்களோ உங்க பின்னாடி வரக்கூடிய ஆயுததாரியாய் இருக்கணும்ப்பா. ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு நன்றி. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறோம். சித்தம் போல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கை 2 நாளாகவும் 20 ஒரு நேரம்

ஆண்டவர் காண்பித்து சொன்னார். பல நேரம் பிசாசு ஷாக் ஆகிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து, அது வரைக்கும் மனசு நல்லா இருக்கும் பாருங்களேன், திடீர்னு ஷேக் ஆயிடும். ஷாக் அப்படின்னே ஷேக் ஆயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறப்ப கேக் மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பார், தமிழ் வாக்கு. அதை பிடிச்சி வாக் பண்ண வேண்டியதுதான் இங்கிலீஷ் வாக்கு, அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு அவர் பதிலை தர, விடுதலையை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா சமூகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சமூகத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்யறோமோ 100% சொல்றேன், கைரோஸ் மூமெண்ட்ல அப்பா இந்த பணியை செய்ய நான் உன்னதாண்டா நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு நம் வழியாய் மகத்தான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வார். யோசேப்புக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட், தாவீதுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, பவுலுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. ஏயா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? எஸ்தருக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, தெபோராளுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. அவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை தானே. அதனால வல்லமையான கருவியாக உங்களை பயன்படுத்தி மகிழ கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனுஷன் பார்வையில் குருவி மாதிரி இருக்கலாம், நீங்களும் நானும் தான் கருவி. மறந்துடாதீங்க, சந்தோஷமா உம்மை தான் நம்பி இருக்கின்றே. இவ்வளவுதாங்க மலை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் கைவிட்டாலும், நட்டாற்றில் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க போகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கைவிடாத நேசர். அவரை பார்த்து அப்பா யாரையோ பார்த்து மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையெல்லாம் மாத்திக்கிட்டு மலைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களை பார்த்து நான் சொல்றேன்,

உங்களுக்குள்ள வாழறது எவ்வளவோ மகிழ்ச்சி அப்பா, எவ்வளவோ மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பம், அதுவே பேரின்பம். மற்றதெல்லாம் சிற்றின், உங்க சமூகம் எங்களுக்கு மேலானது, மற்றது எல்லாம் கீழானது. உங்க மகிமை, உங்க மகிழ்ச்சி, உங்க சமூகம்.

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். க்ரோனோஸ் கைரோஸ் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு குறித்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் தீவிரமாக நடந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு, தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய செட் டைம், ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம், அந்த கைரோஸ் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ தரிசன பங்காளிகள், தரிசனத்தை தாங்கி சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகளை தேவன் தரிசனத்தில் தந்து எப்படி ஒரு அந்த விஷனை கனம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதே ஒரு வேர்ட் ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப். இந்த காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பில் என்னை அமர்த்தணும், என் கையில் ஒரு பொறுப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் காணப்பட்டாலும், நாம் அவசரப்படுறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரை நீங்கள் நானும் அவசரப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் தீவிரமாக செயல்படுவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நான் ஏற்கனவே சொன்னதான், நேரத்தை நமக்காக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேகமாக போ அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்மளால், அல்லது எனக்காக மெதுவாக போன்னு சொல்லி நேரத்தை பார்த்து பேச நம்மளால முடியாது. நேரம் யாருக்காகவும் நிற்பது என்னன்னா
1: இல்லை,
0: யாருக்காகவும் அது வேகமாக போறதும் இல்லை, யாருக்காகவும் அது மெதுவாக நகர்றதும் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனா ஆண்டவருடைய நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை எந்த விதத்திலும் அவசரப்படுத்தவே முடியாது. ஆனா அவருடைய நேரம் ரைப் ஆகிறப்ப, அவருடைய நேரம் கனிகிற பொழுது, அவருடைய காலம் கனிந்து வருகிற பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து முடிச்சிடுறாரு.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான தருணத்தை நாம கையாளணும்னா தேவன் அவருடைய காரியத்தை நம்ம கையில கொடுத்து நாம அதை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஞானம் தேவை.
1: ஆமென்.
0: நம்ம இருதயம் என்னன்னா பக்குவப்படணும். ஒரே நாள்ல கீழே இருக்கிற நம்மள ஒரே நாள்ல எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விட ஆண்டவரால முடியும். அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயரத்துல ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வைக்க ஆண்டவரால
1: முடியும்.
0: முடியும்,
1: முடியும்.
0: ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிட்டிய, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு அருளி செய்ய அவரால் முடியாது. அதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். ஒரு பாறைய, ஒரு அழகான சிற்பத்தை அத சந்தையில கொண்டு போய் வைக்கிறது உடனே செஞ்சிடலாமா?
1: செஞ்சிடலாம்.
0: ஆனா அது ஒரு அழகான சிற்பமா செதுக்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் என்னன்னா
1: இல்ல,
0: பார்த்து பார்த்து செதுக்கிறது அது.
1: எஸ்,
0: அப்படி உளி என்ன செய்யணும், அப்படி விளையாடும், அப்படி கோபத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா போச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா அந்த சிலை என்னன்னா துண்டு துண்டா உடஞ்சிரும். அதனால வேண்டாத பகுதிகளை அப்படியே உளிய வச்சு அந்த சிற்பாசாரி, புத்தி உள்ள சிற்பாசாரி அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி அவர் விரும்புகிற வடிவத்தை பெறுகிறார்.
1: ஆமென்.
0: சிற்ப ஆசாரியனுடைய மனதில் இருக்கிற வடிவத்தை அந்த பாறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியோட கை வேலை அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை பாறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருது.
1: எஸ்.
0: இதுக்கு அவர் ரொம்ப பொறுமையா இருந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி சின்ன சின்ன தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொத்தி அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறார்.
1: அல்லேலூயா.
0: அருமையா அண்ணன் நாளூர் மேனி அப்படிங்கிற டைட்டில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புக்கோட அந்த கவர் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு நாளூர் மேனின்னா அந்த
1: Better every day.
0: அழக செதுக்கி உள்ள இருக்கிற ஒரு ஒரு ரூபத்துக்குள்ள இருக்கிற மறுரூபத்தை வெளியே கொண்டு வர்றது.
1: ஆமென்.
0: அதுக்கு வந்து உடனடியெல்லாம் சடச்சடெல்லாம் செய்ய என்னன்னா
1: முடியாது.
0: முடியாது. மனசு பாருங்க அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறாது.
1: எஸ்
0: மனசு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது? மாறாது. மனமே மாறு அப்படின்னா அதுக்கு அப்படிலாம் மாற என்னன்னா
1: தெரியாது.
0: தெரியாது. இந்த லட்சணத்துல நம்ம கையில தூக்கி பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா என்ன ஆகும் கதை? அதனாலதான் ஓனர்ஷிப் உன் கையில தர்றது எனக்கு பெரிய விஷயம். என்னன்னா
1: இல்லப்பா
0: இல்லப்பா உடனே தூக்கி உன் கையில கொடுக்க என்னால முடியும். ஆனா உனக்கு ஸ்டுவர்ட்ஷிப் இருக்கா?
1: எஸ்.
0: அப்படி ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில நான் கொடுக்கும் பொழுது அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம், அதை கையாள தேவையான ஒரு குணப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குமா?
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நம்ம கையில பெரிய காரியங்களை தூக்கி கொடுக்க தேவன் என்ன செய்கிறார்? பயப்படுறாரு. இவன் காரியத்தை என்ன செஞ்சிருவான்?
1: எடுத்து போட்டுருவான்.
0: எடுத்து போட்டுருவாங்கிற பயம் அவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: பெரிய பொறுப்புல அமர்ந்து ஆளணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல என்னை தேவன் அமர்த்தும் பொழுது அந்த பொசிஷனை கையாளக்கூடிய விஷ்டம் இருக்கா? அத கையாள தேவையான மன பக்குவம் இருக்கா?
1: அல்லேலூயா.
0: அதான் கலாத்திய 4வது அதிகாரத்துல வசனம் 1-2 இந்த காரியங்களை நாம விளங்கி கொள்ளும்படி ஒரு அருமையான ஒரு ஓமைய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
1: சுதந்திர வாழியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அது வரைக்கும் அவரு சகலத்துக்கு யாரா இருக்கிறார்னா சுதந்திரவாளி. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சுதந்திரத்தை கையாள தேவையான முதிர்ச்சி வர்ற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல?
1: வித்தியாசமே இல்லை.
0: வித்தியாசமே இல்லை. பெரிய பொறுப்புல சின்ன பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறப்ப அவங்க காரியத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா
1: எடுத்து
0: எடுத்துருவாங்க. மிக ஈஸியா தவறு செஞ்சிருவாங்க. கைரோஸ்ல ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற அந்த தருணத்துல கைரோஸ் மொமெண்ட்ல பெரிய காரியங்கள் சடசடன் என்னன்னா நடக்கும்.
1: எஸ்.
0: அப்படி நடக்கிறப்ப அதை எல்லாத்தையும் நாம வந்து அனஸ்டுவர்ட்ஷிப், அதை ஞானமா விசாரிச்சு அதை ரொம்ப முதிர்ச்சியோட நாம கையாண்டு அந்த பெரிய காரியங்களை அதை அணைஞ்சிடாம அதை பாதுகாக்கிறது. எரியிற காரியத்துல மேலும் மேலும் எண்ணெயை ஊத்தி அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த மன பக்குவம் அது இல்லைன்னா நம்மளே அதை தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிருவோம்னா
1: அணைச்சிருவோம்.
0: அணைச்சிருவோம். எழுப்புதல பற்ற வைக்க ஆண்டவர் ரெடி. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய ஆண்டவர் ரெடி. அப்படி அவர் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது நான் மண்ணெண்ணை ஊத்த போறேன்னா அல்லது தண்ணியை ஊத்த போறேனாங்கிறது
1: என்ன
0: சார்ந்தது?
1: என்னை சார்ந்தது.
0: என்னடா உன்னை நம்பி பத்த வச்சேன், நீ எண்ணெய் ஊத்தவன் பார்த்தா நீ தண்ணியை ஊத்தி என்ன செஞ்சிட்டியாடா?
1: அணைச்சு போட்டியாடாப்பா.
0: அணைச்சு போட்டியாடா. கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் தம்முடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். அங்கதான் சின்னவன் ஆயிரம் ஆகிறான், அங்கதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். பல மடங்கு காரியங்கள் மடமடான் என்னன்னா
1: நடந்துரும்,
0: நடக்கும். அப்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஒரு ஆயுததாரியா நான் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கவனமா முதிர்ச்சியோட ஞானத்தோட நான் அதை கையாளணும்.
1: எஸ்
0: ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டுவர்ட். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எப்படி நாம அந்த காரியங்கள் என்ன செய்ய போகிறோம்? கையாள போகிறோம். அதனாலதான் தேவன் பயப்படுறாரு. ஆரம்பிச்சிடலாம், இந்த பயிலுக்கு ஆரம்பிச்ச உடனே முடிச்சு வச்சிருவாங்களே. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருவானுங்க?
1: முடிச்சு வச்சிருவாங்களே
0: அப்படிங்கிற பயம் ஆண்டவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. யோசேப்பினிடத்துல அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்னாடி பாரோ வந்து ஜோசப்பை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமன் என்ன தெரியுமா? அது நம்ம 41:39 வாசிங்க பாப்போம்.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: நீ என் அரண்மனைக்கு
1: அதிகாரியாய் இருப்பாய்.
0: உன் வாக்கின்படியே
1: என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
0: சிங்காசனத்தில் மாத்திரம்
1: உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
0: பெரிய பொறுப்பை தூக்கி கையில என்ன பண்ணிட்டாங்க?
1: கொடுத்துட்டாங்க.
0: கொடுத்துட்டாங்க.
1: அல்லேலூயா.
0: இந்த பெரிய பொறுப்பை தூக்கி ஜோசப்போட கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் குறிச்சு ஃபாரோ சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
1: உன்னை
0: போல விவேகமும்
1: ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜில் பாருங்க, நோ ஒன் இஸ் ஆஸ் குவாலிஃபைட் ஆஸ் யூ இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அனுபவத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி உனக்கு ஈக்குவலா இங்க ஒருத்தன் என்னன்னா
1: இல்லை.
0: இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நீ தாண்டா அற்புதமா என்ன செய்வேன்னா கையாளுவா என்று சொல்லி ஆளுகையை தூக்கி யார் வசத்துல கொடுக்குறாங்கன்னா
1: யோசேப்பு.
0: யோசேப்பனுடைய பெரிய பொறுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும், ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா கையாள முடியுமா? அத அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கான கேரக்டர் இருக்கா? சில இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கும், கேரக்டர் இருக்காது. சில இடத்துல கேரக்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஐ மீன் சிஸ்டம் இருக்காது.
1: எஸ்.
0: அமைப்பு இருக்காது. அன்னி வரப்போகுது. ஆற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா வர்ற தண்ணிய புடிச்சு வைக்கிறதுக்கு வாய்க்கால் வேணும்லடா.
1: எஸ்.
0: அதனால வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார்.
1: எஸ்.
2: ஆண்டவர் மலையை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார். பிடிச்சி வைக்கிறதுக்கு குளங்குட்டை இருக்கா? இந்த குளங்குட்டையை நிரப்புறதுக்கான வாய்க்கால்கள் என்னன்னா
1: வெட்டப்பட்டிருக்கா,
2: வெட்டப்பட்டிருக்கா. சோ மலையை தாங்க மலையை தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு டேமும் கிடையாது, ஒரு ஒரு கண்மாயம் கிடையாது, ஒரு ஊரணியும் கிடையாது, ஒரு ரிவர் பெட் என்னன்னா
1: கிடையாது
2: கிடையாது. இதுல வந்த தண்ணியை வந்து எங்க தேக்குவீங்க நீங்க? ஒரு அவுட் போரிங் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ரிவைவல் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் வர்றப்போ அந்த அவேக்கனிங்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டியூவர்ட்ஷிப், அதுக்கான மனப்பக்குவம், அதை அற்புதமா நேர்த்தியா கையாளக்கூடிய ஒரு சிஸ்டம்,
1: எஸ்,
2: ஒரு அமைப்பு ரீதியா நீ தயாரா இருக்கியா?
1: ஹல்லேலூயா.
2: அமைப்பு ரீதியா நீ
1: தயாரா இருக்கியா?
2: மனதளவுல நீ ஆயத்தமா இருக்கிறியா?
1: ஹல்லேலூயா.
2: சின்ன பிள்ளை கையில பிளேடு தூக்கி கொடுப்போமா?
1: கொடுக்க மாட்டோம்.
2: அது கையை வெட்டிக்கிறோம் நல்லா என்னன்னா
1: தெரியும்,
2: தெரியும். ஆனா ஒருத்தன் மெச்சூர்டா இருக்கிறப்ப அவன் கையில பிளேடு வர்றப்ப அவன் கைய வெட்ட மாட்டான். அதை கையில வச்சுக்கிட்டு எதை வெட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்?
1: வெட்டுவான்,
2: வெட்டுவான்.
1: அல்லேலூயா.
2: அப்ப ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்.
1: ஆமென். கத்தி டாக்டர் கையில இருக்கா, திருடன் கையில இருக்கா, அது ரொம்ப முக்கியம்வாங்க சிலர்.
2: ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியங்களை ஒப்படைக்கிறார்.
1: எஸ்.
2: அவர் நம்மள பண்படுத்தி பயன்படுத்துகிற தேவன்.
1: ஆமென்.
2: பண்படுத்தி நம்முடைய மனதளவுல
1: நம்மளை பண்படுத்தி
2: நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்.
2: பெரிய அளவுல நம்மளை பயன்படுத்துவார். நல்ல பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, பெரிய அளவுல என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: பயன்படுத்துங்க
2: ஆண்டவரேன்னு நம்ம பாட்டுல புரியாம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி விவரமான எப்படி ஜோம் பண்ணுவான்னா, ஐயா என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி என்னை கொஞ்சம் பண்படுத்தி நீங்க என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க,
1: பயன்படுத்துங்கப்பா.

0: தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆத்திரம் வரும். என்ன வரும்?
1: ஆத்திரம்.
0: இதுல எப்படி தேவன் பயன்படுத்துற பாத்திரம் உங்களுக்கு சொல்றது? அடேய், நீ பயங்கரமா கோபப்படுறவன், உனக்கு ஆத்திரம் அப்படி என்னன்னா
1: வரும்,
0: பொத்துக்கிட்டு வரும்.
1: எஸ்,
0: இதுல நான் பயன்படுத்துற
1: பாத்திரம்,
0: பாத்திரம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டுருவண்ணா?
1: ஆரியத்தை கெடுத்து போட்டுருவ.
0: ஓங்காரியத்துக்கே உன்னை என்னால நம்ப முடியல. அன்பு செஞ்சுகிட்டே போற ஆண்டவர், நம்ப முடியாதனால
1: அன்பு செலுத்துறண்டா,
0: பெறா உன்னை நேசிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்காணிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைகளின் நிழல்ல வச்சு சரியாயிருவான், சரியாயிருவான், மாறிடுவான், மாறிடுவான்னு சொல்லி என் ஆண்டவர் என்னிடத்துல நான் காண்பிக்க முடியாத பொறுமைய என்னிடத்துல அவர் காண்பிக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதனாலதான் தாவீது நாபாலு குரோதமா கோபத்துல வெகுண்டு எழுந்த பொழுது அபிகாயில் வந்து சொல்ற, ஐயா ஆத்திரப்படாத, ஆத்திரப்படாத, நீ தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம்,
1: பாத்திரம்
0: எங்க ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி, ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நீ. இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாது,
1: ஆகாது.
0: நமக்கு விரோதமா தவறு செய்கிற மனுஷங்க நம்மளை ரணப்படுத்துறாங்க. நமக்கு விரோதமா மனுஷங்க செய்கிற தவறு நம்ம மனசுல எதை உண்டாக்குது?
1: ரணத்தை.
0: ரணம்னா என்னன்னா காயம். ஆனா ஆவியானவர் அந்த தருணங்களை நம்மளை பண்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறார்.
1: எஸ்,
0: நமக்கு செய்யப்பட்ட தீமை, அதனால என் மனசுல என்னன்னா பெரிய ஒரு காயம், ஒரு வருத்தம் உண்டாயிருச்சு, ஒரு ரணம் உண்டாயிருச்சு, புண்ணு உண்டாயிருச்சு.
1: உழுகிறவர்கள்
0: என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன செய்தார்கள்?
1: நீளம்,
0: நீளமாக்கினார்கள்.
1: எஸ்,
0: 130 அப்படிதான தாவீது அந்த அந்த சங்கீதம் என்ன வருது?
1: 129. உழுகிறவர்கள்,
0: உழுகிறவர்கள்
1: என் முதுகின் மேல் உழுது,
0: என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: My back is covered with cuts as if a farmer had plowed long furrows. ஒரு விவசாயி நிலத்தை உழுது நீள நீளமா உழுது போட்டிருக்கிற மாதிரி என் முதுகுல நிறைய வெட்டு.
1: எஸ்,
0: அவ்வளவு
1: வெட்டு, காயம்.
0: ஒரு கடுமையான கூர்மையான ஒரு ஏரோட நுனிய வச்சு ஒரு நிலத்தை நாம உழுகிற பொழுது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிலத்தை ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு,
1: பண்படுத்துகிறார்.
0: கடினமா இருக்கிற நிலம் கூர்மையான ஏர்முனையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அது லெகுவாக்கப்படுகிறது, அது பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் தரிசு நிலம் என்னன்னா பண்படுத்தப்படுகிறது.
1: எஸ்,
0: அதுக்கு பயன்படுத்தப்படுகிற அனுபவம் என்ன? ஏர் முனை,
1: முனை
0: கூர்மையான ஏர்முனை,
1: கூர்மையான ஏர்முனை
0: வச்சு ஒரு அழுத்து அழுத்துறான் பாருங்க விவசாயி, அந்த பிடிய கலப்பை, அதான் கலப்பை, கலப்பையில கையை வச்சு ஒரு அழுத்து அழுத்துறப்ப பிளாட்டா கிடந்த நிலத்தை இந்த கூர்மையான ஏர்முனை போய் குத்தி கிழிக்கிறப்ப அது விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த நிலம் லகுவடைகிறது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இதே போல சில கடினமான அனுபவங்களை நாம ஃபேஸ் பண்றப்ப ஏன் அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய கடினமான பகுதிகளை ஆண்டவர் அந்த தருணங்களை பயன்படுத்தி பண்படுத்துகிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: நீங்க விழுங்க முடியாத கசப்பு, கடினமான சில அனுபவங்கள் மனசை குத்தி கிழிச்சு ரணமாக்கிருச்சா சொல்றோம்ல, குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க,
1: கிழிச்சிட்டாங்க.
0: டேய், மனசெல்லாம் ரணமா என்னன்னா
1: இருக்கு இருக்கு.
0: ஏன் குத்தி கிழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா, எப்படி ஒரு ஏர் வந்து நிலத்தை குத்தி கிழிக்குதோ அதுபோல சிலரை வச்சு சிலர் செய்த தீமையை பயன்படுத்தி கர்த்தர் என்ன செய்தார், நம்மள உழுதுட்டார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நம்மள அழ வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, நம்மள உழுது பண்படுத்தணும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்ப ரணங்கள் நம்மளை பயன்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிற தருணங்கள்.
1: ஆமென்.
0: சில சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை உடைச்சு பக்குவப்படுத்தினாரா?
1: படுத்தினார். அல்லேலூயா.
0: ஏண்டா உடைச்சிங்க என் பிள்ளை என்ன, அவங்கள்ட்ட போல ஆண்டவர் ஆபால்கிட்ட போய் என் மகனை குறிச்சு நீ ஏண்டா அப்படி பண்ணன்னு உன்னதா செஞ்சாரா?
1: செய்யல.
0: திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், ரணங்கள் காயங்கள் நம்முடைய மனதை குத்தி கிழித்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளை பண்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த தருணங்கள் என்ன செய்தார், பயன்படுத்தி கொண்டார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா நம்மளை அவர் பயன்படுத்துகிற கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: குரோனோஸ்ல மற்றவங்க செஞ்ச அநேக தவறுகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தினார், பெரிய காரியத்துக்காக நம்மளை தயார்படுத்தினார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்மளை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: திட்டாங்க, என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, என்ன குளியல தூக்கி போட்டுட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனை யோசேப்போட லைஃப்ல வந்துச்சு. எதுக்காவது ஆண்டவர் களத்துக்கு என்ன செஞ்சாரா,
1: வந்தாரா?
0: ஆனா சைலண்டா யோசேப்போட இருந்து வேலை என்ன
1: நடப்பிச்சுக்கிட்டே இருந்தார்.
0: உங்கள்ட்ட மத்தவங்க வயலண்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட சைலண்டா இருந்து வேலை செய்யற. உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி, ஆனா உங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியேட்
1: செய்கிறார்.
0: இந்த ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி காரியங்களை செய்கிற கைரோஸ் வருது, நமக்காக குறிச்சிருக்கிற அவருடைய நேரம் என்னன்னா வருது. அந்த நேரத்துல நம்மளை பாத்திரமா, அவருடைய கரங்களால வணையப்பட்ட பாத்திரமா இருக்கிற நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது
1: நம் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அந்த நேரத்துல தான் என்னுடைய ரணங்கள் தானாகவே குணமாகிறது.
1: ஆமென்.
0: உங்க ஹீலிங் வந்து உங்களுக்கு போனஸா கொடுக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதை எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, உங்களை தூக்கி கொண்டு உட்கார வச்சு, உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை தட்டி கொடுத்து, உங்களை அணைச்சு, அப்படியே வச்சு கொஞ்சி, அப்படின்லாம் உங்களுக்கு ஹீலிங் என்னன்னா வர்றாது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வந்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
0: போனஸ் ஆய் கொடுக்கப்படுகிறது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ இந்த இந்த இந்த இந்த அடுக்க நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு விரோதமா பிற செய்த தீமை என் மனச குத்தி என்னன்னா கிழிச்சிருச்சு, என்ன உழுதுட்டாங்க, ரணமா இருக்கு. அந்த ரணத்தை, அந்த தருணத்தை பயன்படுத்தி கத்தர் என்னுடைய மனதை என்ன செஞ்சிட்டாருன்னா பக்குவப்படுத்திட்டாரு.
1: பக்குவப்படுத்திட்டாரு,
0: மன்னிக்கணும், பண்படுத்திட்டாரு, பண்படுத்திட்டாரு. இப்போ பண்படுத்தின ஆண்டவர் என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் தானா குணமாகுது.
1: எஸ்.
0: சி, ரணத்தை குணப்படுத்த வரல, ரணத்தை என்ன பண்ணல,
1: குணப்படுத்த வரல.
0: அதுக்கு பதிலா என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் குணமாகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா என்ன பண்படுத்த ரணத்தை பயன்படுத்தினார்.
1: ஆமென்.
0: புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்?
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் திரும்ப ரீமைண்ட் பண்ணி திரும்ப வாங்க. உங்களையும் என்னையும் பண்படுத்த நமக்குண்டான ரணத்தை, நமக்குண்டான காயத்தை பயன்படுத்தினார். ஆனா என்ன பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது எனக்குண்டான அந்த ரணம், மனுஷங்களால எனக்குண்டான காயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுனா ஹீல் ஆயிருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குண்டான ரணங்களை, காயங்களை நாம பெருசா பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை, நாம பண்படுவதை பெருசா பாக்குறாரு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ பண்படணும்,
1: பண்படணும்,
0: நீ பண்படணும். அதெல்லாம் மன புண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எடுத்த செய்தி, மனுஷங்களால நமக்கு ஒரு மன புண்ணு உண்டாகிறப்ப ஆவியானவர் நமக்கு மன கண்களை தந்து காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறார். மன கண்ணு திறக்கப்படாதவன் தான் மன புண்ணு, மன புண்ணு, மன புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு. என் மன புண்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் பண்படுத்துறப்ப அப்படி மன கண்களை திறந்து விடுவார் பாருங்க. நாபால் செஞ்சதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிருச்சு, மனசுல புண்ணு உண்டாயிருச்சு. ஆனா நாபாலுடைய மனைவி சொன்ன ஆலோசனை கேட்டப்ப தாவீதுடைய மன கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது,
1: பட்டது. ஹல்லேலூயா.
0: மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு வர்றிய எப்பா அதிபதியே, இஸ்ரேலுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அதிபதியே, இஸ்ரேலின் வருங்காலமே, எங்களை எல்லாம் ஆட்சி செய்ய போகிற எங்கள் மன்னவரே, எங்க ஐயா மண்ணு, ஆனா நீங்க மன்னவர்.
1: எஸ்.
0: மன்னவர் மண்ணோட மோதலாமா?
1: மோதக்கூடாது.
0: அதனால மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு சொல்லி சண்டைக்கு வராதிங்க. உங்களுக்கு இப்ப தேவை மன கண்கள் திறக்கப்படணும்.
1: ஆமென்.
0: அப்படின்னு ஒண்ணு சாமியில் 25 ஒரு டீட்டெயிலா ஒரு லெக்சர் கொடுத்து, ஒரு போதனையை கொடுத்து, ஒரு ஆலோசனையை கொடுத்து, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராச்சே, நீங்க உயிரோடு இருக்கும் நாளளவும் உங்க மேல ஒரு பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாதுன்னா
1: காணப்படக்கூடாது.
0: எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை எங்க ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மைய கர்த்தர் உங்களுக்கு என்னன்னா
1: செய்வாரு,
0: செய்வாரு,
1: செய்வாரு. ஹல்லேலூயா.
0: அப்படின்னு தாவீதுனுடைய மன கண்களை திறந்து விடுறா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ரணப்பட்ட நேரத்துல மனுஷங்க உங்களை ரணம் பண்ணனப்ப, உங்களை காயப்படுத்தி, உங்களை குத்தி கிழிச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து அந்த மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்களை திறந்தா இருப்பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மற்றவங்க உங்க லைஃப்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்க மன கண்களை ரொம்ப சைலண்டா திறந்து
1: Yes.
0: அவருடைய கிரியையை உங்களுக்குள்ள பலமாய் நடப்பிக்கிறார்.
1: Amen.
0: He is equipping you.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.
0: உங்களை ஆண்டவர் அற்புதமான விதத்தில் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: தங்களுக்கு உண்டான ரணங்களை காரணமா காண்பித்து பண்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காயம் காயம் காயம் காயம்னு சொல்லியே
1: பெருங்காயம் ஆயிடுச்சு. பெருங்காயங்க
0: காயம் காயம்னு சொல்லியே காயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க?
1: பெரிய
0: பெரிய காயம். சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயம்தான் என்னன்னா
1: வந்திருக்கும்.
0: ஏர் இருக்கு என்னையா
1: சின்ன காயம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி சொல்லி சொல்லி அது பெருசாகிடுவார்.
0: என்னமோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி அதுங்க போடுற கூப்பாடு போடுற கண்ணீரை பார்த்து நம்ம பயந்து போய் என்னமோ கைகாலதான் போச்சோன்னு போய் பார்த்தோம்னா சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு லேசா வீங்கி இருக்கும் பாருங்க. சித்தெரும்பு கடிச்சு லேசா என்னன்னா
1: வீங்கி இருக்கும்.
0: வீங்கி இருக்கும். இந்த காயத்தை போட்டு ஒப்பாரி வச்சு அழுது நமக்கு சிரிப்பு தானே என்ன செய்யுது
1: வருது.
0: அது மாதிரி காயம் காயம்னு சொல்லி காயத்திலேயே ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க அவங்க அவங்க இருதயம் பண்படுறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதனாலதான் என்னுடைய மனப்புண்ணு ரொம்ப பெருசுங்கிற ஒரு சங்கடத்தோட வருத்தத்தோட இன்னைக்கு காலையில கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் புத்தம் புதிய வெளிப்பாடுகளை தந்து நமக்கு பிரகாசமல்ல மனக்கண்களை தந்து நம்மளை என்ன செய்யறாருனா பக்குவப்படுத்திடுறார்.
1: ஆமென்.
0: பண்படுத்திடுறார்.
1: எஸ் ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நமக்கு எதிரா கிரியை செய்யறவங்களோட தேவன் இடைபடல. பாதிக்கப்பட்ட நம்மோட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்க பக்கம்தான் இருக்கு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்க நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க மனசுல எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு அவங்க எந்த சங்கடமும் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமா ஒரு சின்ன தீமை செய்யணும்னு நினைச்சா கூட உங்க மனசு படாத பாடுபடுது. அவ்வளவு பெரிய தீமைகளை தனக்கு விரோதமா செஞ்ச சவுலுக்கு விரோதமா ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தாவீது ஃபேஸ் பண்ணப்ப படாத பாடுபட்டாரு.
1: எஸ்
0: அவர் பாட்டுல தூங்குறாரு. யாரு?
1: சவுலு.
0: தாவீத வேட்டையாட வந்துட்டு தூக்கம் வருமா? அவ்வளவு பெரிய படையோட வர்றாரு. எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஆனா தாவீத சோதிக்கும்படி கத்தரே ஒரு தூக்கத்தை வரவழைக்கிறார் அந்த இடத்துல.
1: எஸ்
0: எந்த உறுத்தலும் இல்ல, எந்த நெருடலும் இல்ல. மகளை கொடுத்துட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ஈட்டி எடுத்து எரியறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ரொம்ப கேவலமா திட்டுறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: காய்மரமா பாக்குறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ஆனா உங்களுக்கு தான் உறுத்துது. உங்களுக்கு மட்டும்தான் மனசுல சங்கடமா இருக்கு. ஈட்டியும் செம்பையும் கையில் எடுத்துட்டு போறப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா?
1: குத்தட்டும்.
0: தரையோட உருவ குத்தட்டுமா? இந்த ஈட்டிய வச்சு தனியா உனே படாத பாடு என்ன செஞ்சான்?
1: படுத்துனா
0: படுத்துனா. இந்த ஈட்டிய வச்சு ஒரு குத்து என்ன செய்யுமா?
1: ரெண்டு குத்தா குத்தாம ஒரே குத்தா குத்திடுவா?
0: இருறா. அதனாலதான் நீ ஏன் இடத்துல என்ன
1: இல்ல
0: இல்ல. இது ஏன் காரியம்டா? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்.
1: எஸ்.
0: அதே ஈட்டிய எடுத்து கையில் எடுத்துட்டு போய் செம்பையும் கையில் எடுத்துட்டு போய் சவுலுக்கு ஊழியம் செஞ்சாரா?
1: செஞ்சாரு.
0: அல்லேலூயா. எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க அந்த அந்த சூழ்நிலையை. அந்த நேரத்துல மனப்புண்ணு மனப்புண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப என்ன செய்யலன்னா புலம்பல. அவர் ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, எல்லா தெளிவான வெளிப்பாடு வருகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே.
2: எஸ் அல்லேலூயா.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடாமல் அவர் என்னை காப்பாராக.
2: ஆமென். அல்லேலூயா.
0: அனாயின்டெட் சால் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரோதமா எதை நம்ம என்ன செய்ய
2: கூடாது?
0: கூடாது, பெரிய பொல்லாப்படாது. அங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன் வருது. அந்த இடத்துல ஒரு மன கண்கள் என்ன செய்றார்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார்.
2: ஆமென்.
0: இந்த காரியத்தை நீ பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல, தேவன் பார்க்கிற மாதிரி நாம இந்த காரியத்தை பார்க்கணும். அதான் மெச்சூரிட்டி.
2: ஆமென். அல்லேலூயா.
0: நான் பார்க்கிறது போல இந்த காரியத்தை தேவன் என்ன செய்யல?
2: பார்க்கல.
0: பார்க்கல. தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பார்க்கிறதான் பக்குவம்.
2: ஆமென்.
0: இது தேவனோட பழகிறவனுக்கு தான் வரும்.
2: எஸ்
0: ஆடிக்கோருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா அவற்றை வர்றவனுக்கு என்ன செய்யாதுன்னா வராது. திருவிழாவுக்கும் பண்டிகைக்காக மட்டும், புது வருஷத்துக்காக மட்டும், கிறிஸ்துமஸ்க்காக மட்டும், புது வருஷ ஈஸ்டர் ஆகட்டும், அப்புறம் 1st தேதி வாக்குத்தத்தம் ஆராதனை ஆகட்டும்.

0: வெளிப்பாட தந்து.
1: ஆமென்.
0: எதுக்காக ஆண்டவரே இப்படிதான் நடத்துறீங்க? டே உன்னோட கைரோஸ் வருது, உனக்காக நான் குறிச்சிருக்கிற நேரம் வருது, ஓனர்ஷிப் வருதுடா உனக்கு. அந்த ஓனர்ஷிப் உன் கையில நான் தர்றப்ப அதை ஹேண்டில் பண்ண தேவையான ஸ்டுவர்ட்ஷிப் உனக்கு என்னன்னா வேணும்.
1: வேணும்
0: ஆளுகைய நீ கையாளணும்னா இந்த மாதிரிதான் நான் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்த விரும்புறேன். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது
1: உன்னை
0: கனம் பண்ணுவேன். உனக்கு தேவையான ஆரோக்கியம் உன்னுடைய ரணம் தானாவே ஹீலாகும்.
1: ஆமென். அல்லேலூயா.

0: பாருங்க, தங்களுக்கு ஏற்பட்ட மற்றவங்களால தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருசாவே பேசிட்டு இருக்கிறவங்க, வருத்தங்களை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுறவங்க, அவனுக்குள்ள மன புண்ணு இருக்க வெளிய, அவனுக்கு பிரகாசம் இல்ல, மன கண்கள் இல்ல.
1: எஸ்,
0: வருத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மன கண்கள் திறக்கப்படாம மன புண்களை நம்மளால கையாளவே
1: முடியாது.
0: முடியாது. வருத்தம் வருத்தமா வேணும்னா போ, உன்னு அது என்ன செய்ய முடியும், குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால குப்புறப்படுத்து கிடக்க முடியுமா?
1: முடியாது.
0: அத்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: அதனால நம்ம எல்லாம் அழுத்தத்துல வந்தவங்க, அதனால அது பேர பிரஷர் குக்கர்.
1: எஸ்.
0: ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா, இந்த பிரஷர் இருந்தா தான் நீ வேகுவேன்ற ஆண்டு.
1: ஆமென்.
0: ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் அப்படியே மொறுமொறுன்னு ஏன் இருக்குன்னா, சென்னை நாங்க வர்றப்ப எல்லாம்
1: எங்க அகிலக்காவ மேத்தி அண்ணனும்
0: ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் சரி, எங்களை பிடிச்சி எப்படியாவது வம்பு பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அந்த காலையில ஒரு ஆட்டுக்கால் பாய வைப்பாங்க பாருங்க. இடியப்போ ஆட்டுக்கால் பாயமா?
1: இடியப்போ இட்லி சில நேரம்
0: வச்சு பேசுறப்ப இப்ப பாருங்க வாயில வச்சு வந்துச்சு. அந்த மாதிரி போட்டு அவங்க சிஸ்டர் அகிலேட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இப்படி முறுக்கு மாதிரி என்னன்னா
1: இருக்கு
0: இந்த இந்த ஆட்டு காலை வந்து நாங்க கடிச்சு கீழே துப்புற மாதிரி இல்ல, கடிச்சு அப்படி மென்னும் முழுங்குற மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கே, எப்படிப்பா இப்படி சாஃப்டாச்சுன்னு கேட்டா சொல்லுவாப்புல
1: விசில்
0: குக்கர்ல வச்சு சும்மா விசிலுக்கு மேல விசில
1: விட்டுருவேன்.
0: இந்த மாதிரி ஆயிருச்சு
1: ஆயிருச்சு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வந்து விசிலுக்கு மேல விசில் விட்டு ரொம்ப பிரஷர் ஆனா விடிச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் விசில வச்சிருக்கிறார். இதுக்கு மேல தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிஸ்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா ரிலீஃப் இருக்கும். ஆனா அழுத்தம் அழுத்தமா தான் என்னன்னா
1: இருக்கும்.
0: அடுத்து ஒரு பிரஷர் அக்குமுலேட் ஆகும், ஐயோ நான் வெடிச்சிருந்த கிஸ்னு ஒரு சத்தம் வரும். இப்படியே 10 விசில் 15 விசில்னு விட்டு அந்த அழுத்தத்துக்குள்ளேயே வச்சு கடைசியில் என்னன்னா வெந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பிரியாணி கதையை நாங்க அதிகமா நாங்க சொல்லுவோம். பிரியாணி ஏன் கமகமன்னு மணக்குதுன்னா பிரியாணி சொல்லுது, எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நினைச்சா கீழே வந்து

0: சிம்மு
1: நெருப்பு ஃபுல்லா பத்த வச்சு நெருப்ப வெளியில இழுத்து விட்டு கங்க போட்டானுங்க கீழே சிம்மில் வச்சுட்டானுங்க. சரி அப்பாடா தப்பிச்ச நினைச்சா மேல ஒரு தட்டை மூடி கீழே இருந்த கங்க தூக்கி மேல கொட்டிட்டாங்க. இது என்னன்னு கேட்டா தம்முன்றாங்க. கீழே சிம்மு மேல தம்மு தம்மு. அப்புறம் கம கமன்னு வாசனை வராம என்ன செய்யும்
0: என்ன செய்யும்?
1: ஆண்டவர் நம்மளை பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாரு.
0: ஆமென்.
1: கமகமங்கிற பிரியாணி பந்தியில வர்றப்ப சாப்பிடறவன்லாம் என்னையா இப்படி மணக்குது
0: மணக்குது.
1: ஆனா பிரியாணி சொல்லும் கீழே
0: சிம்மு
1: மேல
0: தம்மு.
1: கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
0: எஸ்
1: ஓ வாய்க்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ருசியா இருக்கிறேன்னா கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
0: நெருப்பு அல்ல,
1: கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை வேக வச்சுட்டேன்.
0: அல்ல
1: என்ன செய்யும்
0: தான.
1: நமக்கு கோபம் வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு எரிச்சல் என்னன்னா வரும். அந்த பிரஷர் நம்மளால ஹேண்டில் பண்ண என்னன்னா முடியாது. அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங்க கொடுக்காம என் மன கண்ணை தர்றார். இந்த காரியத்தை ஓ ஆங்கிள் பார்க்காத, நான் எப்படி இந்த காரியத்தை பார்க்கிறனோ அப்படி பார்க்க தேவையான பிரகாசமுள்ள மன கண்களை உனக்கு தர்றேன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெளிப்பாடை தாவீதுக்கு தந்ததை போல, அபிகாயில் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தாவீதுக்கு அருளி செய்ததை போல, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து நம்ம மனசுல காணப்படுகிற கொதி நிலையை மாற்றுகிறார்.
0: ஆமென்.
1: இப்ப கூட உங்க பிரஷர் ஒரு சத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது.
0: எஸ்.
1: அல்லேலூயா. கொதிக்கிற மனசை கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து ஆசுவாசப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. ஆனா கைரோஸ் வர்றப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: க்ரோனோஸ்ல என்ன பக்குவப்படுத்துறாரு, கைரோஸ்ல என்ன பயன்படுத்துற பெரிய அளவில்.
0: ஆமென்.
1: அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன எல்லாரும் கனம் பண்றாங்க, பாரோ ஜோசப் ஆனர் பண்றது போல, கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப டேவிட சமஸ்த இஸ்ரவேல ஆனர் பண்ணது போல, தேவன் நம்மளை பயன்படுத்தி கனப்படுத்தும் பொழுது என்னுடைய ரணம் தானாவே குணப்படும்.
0: ஆமென்.
1: உங்க காயங்கள் குணப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் இப்ப ஒன்னும் செய்ய போறது இல்ல. உங்க கைரோஸ்ல உங்களை கையில் எடுத்து கத்த பயன்படுத்தும் பொழுது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. நீங்க கனமடைகிற அந்த நேரத்துல உங்க ரணங்கள் தானாவே குணமாகும்.
0: ஆமென்.
1: அங்கதான் உங்க எப்ராயிம், அங்கதான் உங்க மனாசேய நீங்க பார்த்து பூரிச்சு போய் நிக்கிற நேரம்.
0: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பாட்டோட இருக்கல, எதிர்க்கிறவர்கள் மத்தியில்

0: பிரஷர்ல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ற ஆண்டவர்.
1: என்னை தாங்கி
0: இறையாதே, அமைதலாயிரு.
1: படும் பிரச்சனைகளே
0: யாரு குரோதமாகவும் நீங்க கொந்தளிச்சிடாதீங்க.
1: நேரி செல்வ
0: யாரு குரோதமா நீங்க மனசுல கொதிப்படையாதிருங்கள்.

0: அபிகாயில் சொன்ன ஆலோசனை கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்ட தாவீது சொல்றாரு. 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
1: உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும், என் கையே பழிவாங்காதபடிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா,
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடைய வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இங்க டேவிட் ஆண்டவர் ஹீல் பண்ணாரா? ஹீல் பண்ணல. காயம் எப்படிதான் இருக்கு? இன்னும்
1: காயமாகவே,
0: காயமா தான் இருக்கு. அப்ப அந்த காயத்தை நடுவுலையும் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு குயட்டா மாறினார் அப்படின்னா, தேவன் தம்முடைய காரியத்தை ரிவீல் பண்ணிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, அதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் இவ்வளவு பெரிய காயத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க, என்னை ஹீல் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்ணை திறக்கிறார் பாருங்களேன்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் அவருடைய ஸ்டாண்டர்ட உங்க லைஃப்ல செட் பண்ண விரும்புறாரு.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இவரு சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்க கூடாதுங்கிற கோபம் வந்து உன்னோட ஸ்டாண்டு, ஆனா அது என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சில பேர் அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரு ரெவலேஷனை தந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: டேய், இது இல்லடா நான் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன விரும்புறேங்கிறத தயவு செஞ்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வர்றப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் நான் விட்டுறேன்.
1: எஸ்,
0: என் ஸ்டாண்டர்ட் நான் விட்டது காரணமே தேவன் எனக்கு தந்த அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எஸ்,
0: இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாண்டர்ட்ல நீங்க நிக்கிறீங்க. ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா எடுத்துட்டேன், இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் இறங்கி வர்ற மாதிரி என்னன்னா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம், உங்களுடைய கோபம், உங்களுக்கு உண்டான காயத்துல இந்த ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கீங்க.
1: எஸ்,
0: உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல நான் பிரியமா இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு.
1: ஆமென்.
0: யாரோட பேசுறாரு தெரியல, ஆனா உங்களுக்கு நேர வார்த்தை வருது.
1: ஆமென்.
0: நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த ஸ்டாண்ட நீ ஏன் எடுத்தன்னா உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு இந்த ஸ்டாண்ட நீ எடுத்த. ஆனா திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்.
1: எஸ்,
0: தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் இருந்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்,
1: நன்மை செய்யுங்கள்,
0: ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க கர்த்தரால.
1: ஆமென்.
0: வாசிக்கலாமா? 1 பேதுருவா, 2 பேதுருவா, 1 பேதுரு.
1: எஸ்,
0: 1 பேதுருல
1: 3:9
0: வாசிக்கலாமா?
1: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
0: ஆசீர்வதியுங்கள். அதனால நீங்க என்ன ஸ்டாண்ட் இப்ப எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த சொல்றாரு இது என் ஸ்டாண்டர்ட் இல்லன்ற.
1: Yes,
0: this is not my standard. You are making your own decision. I don't want to agree with your stand. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு என்ன இல்ல உடன்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. This is not my standard. இது என்னுடைய தரம் அல்ல, என் கரம் இருக்கிறவன் செய்யற வேலை இது இல்ல.
1: ஆமென்.
0: என் கரம் மேல இருக்கணும்னா இருக்கணும்னா என் தரமும் அவங்க கூட இருக்கணும்.
1: எஸ்
0: என்னுடைய
1: ஆண்டவர்
0: பார்க்கிறாரு என் கரம் இருக்குப்பா. கரை இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட தரமும் லைஃப்ல என்னன்னா
1: இருக்கணும்பா.
0: இதுதான் குரோனோஸ்ல தேவன் எனக்குள் செய்கிற கிரியை.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆ என்ன சாகவா போற பண்ணி
1: இல்லையே,
0: இம்மா லேசத்தானே வெட்டிருக்காங்க, ஓட்டம் விடு. ஹல்லேலூயா. கைகாலா போச்சு, முதுகுலாம் நினைச்சிருக்காங்க,
1: உழுதுருக்காங்க,
0: உழுதுருக்கான், அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், பக்குவப்படுத்திருக்கேன் பிள்ளை அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: என் மகளை நான் நினைச்சிருக்கிறேன்,
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: மானே
1: பக்குவப்படுத்திருக்கேன்,
0: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்டா.
1: எஸ்
0: அழாதரா, கண்ணை தொடச்சுக்கடா அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: அல்லேலூயா.
0: இந்த வெளிப்பாடு இப்ப உங்களை நோக்கி கடந்து வருது. நீங்க ஹீல் ஆகல, உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்றார். உன் ஸ்டாண்ட் அவுட்ரு.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் லைஃப்.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் ஸ்பீச். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன்னோட ஒவ்வொரு மூலையும் என்னோட ஸ்டாண்டர்ட ஜன என்ன செய்யணும்,
1: பார்க்கணும்.
0: இப்படிதான் நான் உன்னை பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்.
1: எஸ் அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சோ உங்க ரணத்தை ஒன்னும் செய்யல, ஆனா அதை பயன்படுத்தி பண்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: பக்குவப்படுத்துறாரு.
1: எஸ்
0: பக்குவப்படுத்தி பயன்படுத்துவார், பயன்படுத்தி கனப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: கனப்படுத்தி குணப்படுத்துவார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது.
1: ஆமென்.
0: எண்ட் ஆஃப் தி டேல இதுதான் உங்க டெஸ்டிமனி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என்ன இப்ப நான் இதனுடைய தொடர்ச்சிக்குள்ள போனேன்னா இன்னும் டைம் எடுத்துரும், எனக்கு இன்னொரு ஸ்லாட் தேவை அதை உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு இந்த விஷயம் அவ்வளவு கண்ணை திறக்குது எனக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதனால கண்ணை தொடச்சுக்கங்க.
1: எஸ்
0: கத்தர் கண்ணை திறந்துட்டார்ல,
1: கண்ணை தொடச்சுக்கங்க. எஸ்
0: ஐயோ அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, அழாத. இனிமே என்ன செய்ய,
1: அழாத,
0: கண்ணை தொடச்சுக்கோ. அப்ப நம்ம கண்ணை துடைக்க வராதுன்னு அவருக்கு தெரியும். அழுகாச்சி அழுகாச்சியா வருதுன்னு என்ன செய்யும்,
1: தெரியும்.
0: அதான வேடிக்கை சொல்லுவேன், கண்ணில இருந்த கண்ணீர் வர்றது நிக்கணும்னா இருதயத்துல ஜீவ தண்ணீர் சுரக்கணும்னு சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: அதனால கண்ணை திறந்திருக்கிறாரு, கண்ணை தொடச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: கத்தர் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு,
1: திறந்திருக்கிறாரு.
0: கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுங்க.
1: எஸ்.
0: எப்படி ஆராதனை பண்ண

0: அப்படி சோறு வெந்துருச்சுன்னா ஒரு பருக்க எடுத்து நசுக்கி பார்ப்பாங்களா?
1: பார்ப்பாங்க.
0: நசுக்கி பார்க்கறது எதுக்கு? பதம் எப்படின்னு நசுக்கி பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வடிக்கிற பதம் வந்துருச்சு. என்ன பதம் வந்துருச்சு?
1: வடிக்கிற பதம் வந்து விட்டது.
0: சோரை வடிக்கிற பதம், ஒருமான சோத்துக்கு ஒரு
1: சோறு பதம்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நசுக்கி பார்த்து.
1: நசுக்கி
0: என்ன பார்த்து?
1: நசுக்கி பார்த்து. அல்லேலூயா.
0: நீங்க நல்ல பதப்பட்டீங்க, அதனால அழுது வடிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு சோறு வடிக்கிற மாதிரி
1: ஆமென்.
0: ஆண்டவர் வடிச்சு பரிமாறுற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
0: தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஓனர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும். 24 மணி நேரத்துல ஜோசப்க்கு ஒரு ஓனர்ஷிப் வந்துச்சு, ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து 24 மணி நேரத்துல வரல. It took almost 13 years. 13 ஆண்டுகள்.
1: Hallelujah. Hallelujah.
0: டேவிடுக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரே நாள் வந்துச்சு. 2 Samuel 5 அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற எல்லாரும் வந்து அவரை ராஜாவை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலின் மேல அபிஷேகம் பண்ணினார்கள் ஒரே நாள்ல. ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து ஓவர் நைட்ல என்ன செய்யலன்னா
1: வரவே இல்லை.
0: சோ ஓனர்ஷிப் ஓவர் நைட்ல வரும், ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து இட் ரிக்வயர்ஸ் எ ப்ரோலாங் சீசன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த க்ரோனோஸ் மொமெண்ட் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டுனா உங்களுக்கு ஒரு கைரோஸ் மொமெண்டையும் கத்தர் வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் பீரியட கடந்து வந்த உங்களுக்கு நீங்க பார்க்க போறது கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸ்டுவர்ட்ஷிப் அங்கதான் என்னன்னா வருது.
1: எஸ்.
0: சோ இந்த ஓனர்ஷிப் ஸ்டுவர்ட்ஷிப்
1: உக்ரானத்துவம் எஜமானத்துவம்.
0: இத வந்து சூப்பர். உக்ரானத்துவம்
1: எஜமானத்துவம். அல்லேலூயா.
0: அடுத்த செஷன்ல இதை குறித்து நாம என்ன செய்யலாம், இன்னும் அருமையா கற்றுக்கொள்ளலாம் அந்த பாடங்களை. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா எங்களை பண்படுத்துறீங்க. ஏ, நாங்கள் குணப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ரணத்தை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய காரியத்துக்காக பண்படுத்தியிருக்கிறேன். பெரிய காரியத்துக்காக நான் பண்படுத்தியிருக்கிற பொழுது அந்த காரியத்தை என் நேரம் வர்றப்ப நான் உங்களை பயன்படுத்தவும் செய்வேன். நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய ரணம் தானாவே குணமாகும். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற, என்னோட ஸ்டாண்டர்டு வேறங்கிறத ரொம்ப அற்புதமான விதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி, எங்களை ஹீல் பண்ணாம எங்களுக்கு நீங்கள் ரிவீல் பண்ண உங்க கேரக்டருக்காக, உங்க ஸ்டாண்டர்டுக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். எந்த சூழ்நிலையும் ஒரு தேவ மனுஷனை போல நாங்கள் பிஹேவ் பண்ண, உங்களை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள, இது ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன். ஆண்டவரே, வி வாண்ட் டு எக்ஸிபிட் யுவர் கேரக்டர் அண்டர் பிரஷர். ஆண்டவரே, அழுத்தத்தின் நேரத்தில் உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஃபார் டீச்சிங் ஆல் தீஸ் ஸ்டஃப்ஸ். We are highly favored. Thank you for the privilege. எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசுங்க. நாளைய தினத்தில் இன்னும் இதில் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்லதுதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுல் அடிகளாரின் ஏக்கத்தை பாடலாக பாடுவோம். பிலிப்பியர் 3:12.
1: ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்,

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: நீதிமொழிகள் 22:6 திருப்பிக் கொள்வோம்.
2: We've been teaching on the subject of biblical parenting.
1: வேதத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
2: Now we began actually with the book of Hosea chapter 4 verses 1 to 6.
1: ஹோசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள், அதிலிருந்து தான் நாம் ஆரம்பித்தோம்.
2: That strikes at the root cause of all the problems in the society that we see today.
1: சமூகாயத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் என்ன என்பதை குறித்து அது நமக்கு சொல்கிறது.
2: The root cause of all the problems, it says, is that they have rejected the truth.
1: எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று.
2: What is truth?
1: சத்தியம் என்றால் என்ன?
2: Jesus said, thy word is truth.
1: இயேசு சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
2: Everything else may be facts.
1: மற்ற எல்லாமே ஒருவேளை நிஜங்களா இருக்கலாம்.
2: At best, but they are not truth.
1: ஆனால் அவைகள் சத்தியம் அல்ல.
2: You can learn the truth concerning anything only from God's word.
1: எந்த ஒரு காரியத்தை குறித்தானாலும் அது குறித்த சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
2: It is not enough to hear the truth.
1: சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதாது.
2: You must accept the truth and begin to live by the truth.
1: சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின் படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும்.
2: Because the problem with the people of Israel according to Hosea is not that they have not heard the truth or do not know the truth, but they did not or they rejected the truth.
1: Hosea இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்கிறார். அதாவது அவர்கள் சத்தியத்தை கேட்கவில்லை, சத்தியத்தை அறியாதிருக்கால் என்பது பிரச்சனை அல்ல, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள்.
2: Rejection of the truth is something serious.
1: சத்தியத்தை நிராகரிப்பது தான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம்.
2: So that means what you do with the truth today when you hear it, that is going to determine your course of life.
1: அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து என்ன

0: அதை அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது.
1: And to reject it means to consider it not as important to your life.
0: நிராகரிப்பு என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமல்ல என்று எண்ணி அப்படியே விட்டு விடுவது.
1: God created human beings.
0: தேவன் தான் மனுஷர்களை உண்டாக்கினார்.
1: He still creates children.
0: இன்றைக்கும் அவர் பிள்ளைகளை உருவாக்குகிறார்.
1: He is the authority on telling us what to do with the children.
0: பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் தான்.
1: So last few weeks we've been talking about training up a child.
0: ஆகவே கடந்த சில வாரங்களாக பிள்ளை பயிற்சி கொடுப்பதை குறித்து படித்து வருகிறோம்.
1: And let's read Proverbs 22 verse 6.
0: நீதிமொழி 22:6 ஐ நாம் வாசிப்போம்.
1: Train up a child in the way he should go. And when he is old, he will not depart from it.
0: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
1: Train up a child.
0: நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
1: Everybody say train up.
0: எல்லாரும் சொல்லும் பயிற்சி கொடு.
1: Now this is exactly what we've been talking about. What it means to train up a child.
0: இதை தான் நாம் படித்து வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன?
1: Told you what training is not.
0: என்ன எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று சொன்னேன்.
1: If you told him what is right and what is wrong, that is not training.
0: எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதல்ல பயிற்சி.
1: No, if you provide him a good home, a good school and good surroundings, that is not training.
0: Nalla kudumbam, nalla oru soodal, nalla palli kudam, idella irundha adella payirchi.
1: I told you that is why even preachers get kids go very bad.
0: Na sonnala idanal da prasangiyude pillai kuda romba mosama irukanga appdinu.
1: Because they have been raised in a good home, very spiritual home, but they have not been trained.
0: Ena or nalla kudumbathile aavikuriya kudumbathil dhaan valarkapattargal. ஆனா நல்ல பயிற்சி கொடுக்கப்படவில்லை.
1: So training is different from just providing an environment.
0: ஆகவே பயிற்சி என்பது வேற, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேற.
1: Training is really working with the child so that you make sure that he does walk in the ways of the Lord.
0: பயிற்சி என்பது அந்த பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கும்படி நீங்கள் செய்வது.
1: Teaching him and showing him and making him walk in the way.
0: அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு காண்பித்து அந்த வழிகளிலே அவனை நடக்க செய்வது.
1: Training is a process whereby you control him and teach him to walk in the ways of the Lord.
0: Training என்பது ஒரு வழிமுறை, அதன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பித்து அவனை கட்டுப்படுத்தி அந்த வழிகளிலே அவனை நீங்கள் நடக்க செய்ய வேண்டும்.
1: You want to teach somebody driving or train somebody to drive, you don't just tell him how to drive.
0: வாகனத்தை ஓட்ட ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும்போது இப்படி தான் ஓட்டணும் அப்படியே சொல்லி விட்டுட்டு போறது
1: இல்ல. You make him sit in the car and you have to spend many hours to drive.
0: கார்ல அவரை உட்கார வச்சு அவரை ஓட்ட பல மணி நேரங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
1: Otherwise the person will never learn.
0: இல்லாவிட்டால் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார்.
1: You know, and whatever you tell him, he's going to soon forget and it's not going to make a difference.
0: நீங்க என்ன சொன்னாலும் சீக்கிரத்துல மறந்து விடுவார், அதனால அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல.
1: So you got to stay with the person and teach him and train him until he is able to drive independently.
0: ஆகவே அவரே தானாக ஓட்ட கற்றுக்கொள்கிற வரையிலே அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சொல்லி தர வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: Told you the training is more than raising a child.
0: நான் சொன்னேன் இல்லையா, பயிற்சி என்பது பிள்ளையை வளர்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
1: Nellore rice and good dal and fish and mutton will raise the child and make him tall and good looking.
0: Nellore அரிசியும் நல்ல நெய்யும் டால்டாவும் இதெல்லாம் கொடுத்தாலே பிள்ளை நல்லா வளர்ந்துருவான்,
1: உங்களை விட உயரமாக வருவான். பட் தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட் இஸ் ரேசிங்.
0: ஆனால் அதெல்லாம் பயிற்சி, அதை வந்து வளர்க்குறது.
1: யூ ரேஸ் அ டாக், யூ ரேஸ் அ கவ், யூ ரேஸ் அ கேட், யூ ரேஸ் அ பிக், பட் அ சைல்டு மஸ்ட் பி ட்ரெயின்டு.
0: ஆட்டை வளர்க்குறீங்க, மாட்டை வளர்க்குறீங்க, பன்றியை வளர்க்குறீங்க, எல்லாத்தையும் வளர்க்குறீங்க, பூனையை கூட வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையை வளர்ப்பது அது கிடையாது, பயிற்சி கொடுக்கிறது வேற.
1: Child needs to be trained. I want to emphasize that training is much more than just doing all these things.
0: அதாவது இந்த காரியங்களை செய்கிறத விட இந்த பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப மேலான ஒரு காரியம் என்பதை வலியுறுத்த விரும்புறேன்.
1: Just because you sent him to school and paid for his fees and took care of his food doesn't mean you're training him.
0: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால, ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுனால, சாப்பாடு போடுறதுனால அதெல்லாம் பயிற்சின்னு நினைச்சிடக்கூடாது.
1: What is training?
0: பயிற்சி என்றால் என்ன?
1: The word training is only in this place interpreted as training or translated as train from the Hebrew language. In all other places in the Old Testament, wherever this same Hebrew word occurs, that is interpreted or translated as train, it is translated as dedicate, inaugurate, or initiate.
0: In the ஆங்கிலத்தில் train என்ற வார்த்தை வருகிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் train, பயிற்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வேற எந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஆரம்பித்து வைப்பது, துவக்கி வைப்பது என்று இந்த விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட வார்த்தை.
1: To dedicate, to inaugurate, to start or initiate a child on a particular path that he should go.
0: அந்த பிள்ளை அவன் போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவனை அர்ப்பணித்து துவக்கி வைத்து ஆரம்பித்து வைப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Parents are responsible to get the child started in a path

0: that is different from what his natural nature will take him.
1: இயற்கையான குணம் அவனை எந்த பாதையில் கொண்டு செல்லுமோ அந்த பாதையிலே செல்லாமல் அவன் வேறு பாதையிலே செல்லும்படி அவனை துவக்கி வைப்பது பெற்றோருடைய பொறுப்பு.
0: I told you about the nature of a child.
1: ஒரு பிள்ளையினுடைய குணத்தை பற்றி சொன்னேன்
0: இல்லையா? See the nature of a child. He is born with a sin nature.
1: அவன் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான்.
0: Innocent when he is very young.
1: பாலகனா இருக்கும்போது ஒன்றும் அறியாதவனா
0: இருக்கான். He doesn't do anything bad.
1: கெட்ட காரியத்தையும் செய்வதில்லை.
0: But the seed of everything that is evil and bad is inside of him through the sin nature.
1: ஆனால் பாவ சுபாவம் உள்ள இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத துர்க்குணத்தினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது.
0: So if you just leave him to himself to do whatever he wants to do, he will always definitely go in the wrong way.
1: ஆகவே அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டுவிட்டால் நிச்சயமா தப்பான வழியில தான் அவன் போவான்.
0: Naturally he will go that.
1: அதாவது இயற்கையாகவே அந்த திசையில தான் போவான்.
0: I can prove it to you how natural it is for people to sin. They never go take tuition to sin. It comes naturally.
1: அதை நிரூபிக்கலாம் பாருங்க. மக்கள் பாவம் செய்யிறதுக்கு டியூஷன் எடுப்பதே கிடையாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா வருது அவங்களுக்கு.
0: பாடம் படிக்கிறதுக்கு தான் டியூஷன் தேவை. You have to train him up.
1: அதுக்கு தான் அவனை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு.
0: Sin comes naturally because it is part of the nature.
1: ஆனால் பாவம் இயற்கையா வருது. ஏன்னா அது அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
0: So if you just take a child and feed him and leave him to do whatever he likes to do, he will naturally, his path will lead him in the wrong direction.
1: ஒரு பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர விட்டு விட்டால் அந்த பாவ சுவாபத்தின் தன்மையிலே தான் அவன் இயற்கையாகவே போக ஆரம்பிப்பான்.
0: That is why you know we hear so many testimonies from Christians today. You know when I was growing up we used to have the more dramatic the testimony we invited such people you know to get dramatic testimonies.
1: ஆகவே தான் பாருங்க நாங்கலாம் வளர்ந்து வந்தப்ப நிறைய சாட்சி சொல்ல விடுவாங்க சபையில. அவருடைய சாட்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அசாதாரணமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் சாட்சி எல்லாத்தையும் சாட்சி சொல்ல
0: கூடுவாங்க. என்ன
1: சாட்சி இருக்கும்? நான் பெரிய குடிகாரனாகும், நான் ரொம்ப பெரிய திருடனாகும், நான் இத்தனை பேரை கொலை செய்தனாகும், இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்வாங்க.
0: Now you know some young people in my days used to think well we didn't do anything so bad so we don't have a remarkable testimony.
1: ஆகவே என்ன போன்ற வாலிபர்களெல்லாம் யோசிச்சோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் நாம செய்யலையே ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியே கிடையாதுன்னு யோசித்தோம்.
0: ஒரு சில்லற பாவங்கள் தான் செய்தோம். சின்ன சின்ன பாவங்கள். We did only small things.
1: நாங்க சின்ன சின்ன பாவம் தான் செய்தோம்.
0: This man has done big things.
1: ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சோம்.
0: We don't have such a attractive testimony like he does.
1: ஆகவே இவர போல ஒரு ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இல்ல.
0: So really I'm telling you my feelings when I heard such testimonies I wished that I had done some of those things.
1: அதாவது ஆகவே என் மனசுல பட்டு சொல்ல அவங்க சாட்சி கேட்ட உடனே இப்படி தான் நான் யோசிக்கிறது உண்டு. இந்த மாதிரி சாட்சி நமக்கு இல்லையே அப்படின்னு.
0: ஐயோ விட்டுட்டுமே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய சாட்சி இருந்திருக்கு நேரம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். Which of you would like your child to grow up in a very bad way and then testify saying I was a robber, I was a murderer, I was a cheat and killer and all that.
1: அது நம்மள யார் நம்மளுடைய பிள்ளை இப்படி மோசமா வளர்ந்துட்டு அதன் பிறகு மனம் திரும்பி நான் இப்படி எல்லாம் இருந்தேன் கொலைகாரனா ஏமாத்தனா இப்ப மாறிட்டேன்னு சொல்ல விரும்பும்.
0: I don't think I want my children to be like
1: that. என் பிள்ளைங்க அப்படி இருக்க நான் விரும்பவே மாட்டேன்.
0: If they had to testify like that later on I would be very sad.
1: பின்னால அவங்க இப்படி எல்லாம் சாட்சி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும்.
0: I think any parent will feel like that.
1: ஏன்னா எந்த ஒரு பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்க.
0: It is not necessary for a child to go through that path and then get saved.
1: ஒரு பிள்ளை அந்த வழியில போய் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு காரியம்.
0: I think in the next generation after we are teaching this we should get children who say well I've never done any of those bad things. My father and mother taught me the right stuff. So I believed in the right stuff and I walked in the right way and here I am. I've always loved the Lord and served the Lord.
1: நான் நம்புறேன் இந்த போனை எல்லாம் முடித்த பிறகு நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை அவங்க பெருசாகி வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தப்பான காரியம் எதையுமே நான் செய்யல என்னுடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய சரியான பாதையில் நான் வளர்த்து வந்திருக்காங்க இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க.
0: Whenever I tried to do something wrong there was somebody to put the restriction on me.
1: தப்பான வழியில நான் போக முயன்ற போது என்னை கட்டுப்படுத்துவதற்கான ஆட்கள் அங்க இருந்தாங்க.
0: They were strict with me.
1: என்ன ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாங்க.
0: And they showed me the real way.
1: சரியான வழியை எனக்கு காண்பித்தார்கள்.
0: Corrected me every time.
1: ஒவ்வொரு முறையும் என்னை திருத்தினார்கள்.
0: So I did not ever end up doing anything big bad anything big that is bad.
1: பெரிய தப்பான காரியம் எதையும் நான் செய்யாம இருந்துட்டேன்.
0: And I have come to the Lord and I have served the Lord all these years.
1: நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களா கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறேன்.
0: That will be a good testimony.
1: அதுதான் ஒரு நல்ல சாட்சி.
0: Now that's one of the reasons I don't glorify testimonies.
1: இந்த ஒரு காரணம் தான் பாருங்க அந்த சாட்சிகளை வந்து பெருசாக்குறது கிடையாது.
0: Because such testimonies are attractive in one way But it's not altogether edifying.
1: அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒரு விதத்துல மக்களை கவர்ந்தாலும் அது முற்றிலும் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் நினைக்க முடியாது.
0: You know, when I was little, I never went to movies.
1: பாருங்க, நான் சின்ன வயசுல சினிமாக்கெல்லாம் போனதே கிடையாது.
0: My family never took us to movies.
1: என்னுடைய வீட்டுல நான் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டே போக மாட்டாங்க.
0: I don't know what a movie is.
1: ஆகவே சினிமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
0: I heard about movies from the preachers who came and testified saying that they saw 3 movies a day at one time.
1: ஆனால் சினிமாவை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, பிரசங்கையில் வந்து சாட்சி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தேன், அப்படி தான் கேள்விப்பட்டேனே நான்.
0: அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஆஹா, 3 films.
1: 3 படம் பார்த்துருக்கிறார் அவர்.
0: In our house, they told us, if you went to movies, Jesus will come when you are sitting in the movie theater. What will you do?
1: எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, சினிமா பார்க்கும்போது இயேசு வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்?
0: So I was thinking, my God, I don't want to be caught in that way.
1: Ave na yosthampa andha maarella namma maata koodadhu.
0: Jesus is coming any time.
1: Yes, andha nathile vandruva.
0: Truly I thought like that.
1: Par unmaiya apdi dhaan na yosthu.
0: You don't want to be found in a cinema theater.
1: Andha nathile poi cinema theater la maati koodadhu.
0: Because according to them, none of them will go, so you would never even know that Jesus came, you know.
1: அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே போக மாட்டாங்கனாங்க. அப்ப இயேசு வந்தா வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாம போய்டும்.
0: So I never went to a movie.
1: ஆகவே சினிமாக்கு போனது கிடையாது.
0: But when the preachers told me they saw 3 movies a day.
1: ஆனா பிரசங்கியார்கள் நான் ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தேன்னு சொன்னபோது.
0: Then I thought, my goodness, there must be something nice in it.
1: அப்பதான் யோசித்தேன், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நல்ல விஷயம் எல்லாம்
0: இருக்கு. My parents never talked about movie as something great.
1: என்னுடைய பெற்றோர்லாம் அந்த சினிமாலாம் ஒரு பெரிய விஷயமா பேசினதே கிடையாது.
0: But those people that wanted to give dramatic testimonies told me that there is, you know, they were such movie goers.
1: ஆனா தன்னுடைய சாட்சியை கொஞ்சம் பெருசா அப்படி பேச விரும்பும் நாட்கள் நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தனாக்கா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
0: So finally ended up going.
1: கடைசியில நான் சினிமாக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
0: And for a long time I never enjoyed it.
1: ரொம்ப நாளா பார்த்ததால இன்பம் எதுவும் கிடைக்கல.
0: While I'm sitting there I was thinking Jesus is going to come any time.
1: ஏன்னா அது பார்க்கும் போதே எப்போ இயேசு வந்துருவாரோன்னு அந்த நினைப்பு தான்.
0: I wanted not to go.
1: போக கூடாதுன்னு விரும்பினேன்.
0: But because this fellow said 3 times he see every day 3 movies he saw, I didn't want to just go to heaven and miss all the fun, you know.
1: ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தனே இவர் சொன்னதுனால பரலோகம் போயிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது, அப்படி அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு யோசிச்சேன்.
0: I thought before Jesus comes let me do this.
1: ஆவே இயேசு வரது முன்னாடி இதெல்லாம் பண்ணிடுவோம்னு யோசிச்சேன்.
0: Surely in heaven they are not going to have any cinema.
1: சேமா பரலோகத்துல சினிமாலாம் இருக்க போறது இல்ல.
0: So that is also dangerous. If he came today then I would have never seen a cinema.
1: இதுவும் ஆபத்து. இன்னிக்கே வந்துட்டானா சினிமாவே பார்க்க முடியாம போய்டுமே.
0: So before he comes let me go to a cinema.
1: ஆகாரம் வரது முன்னாடி பார்த்துட்டு வந்துருவோம்.
0: So when I go there also I don't enjoy it.
1: ஆ சினிமாக்கு போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது.
0: Here James Bond is there but I'm thinking about Jesus.
1: அங்க James Bond ஆனா உன் மனசுல வந்து ஜீசஸ் தான்ங்கறாரு.
0: Lord don't come please.
1: ஆண்டவரே இந்த நேரத்தில் தயவு செய்து வந்துராதரும்.
0: See sometimes we think testimonies are great but the word I think is better.
1: சில சமயத்துல நாம சாட்சிகள் தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம், ஆனா வார்த்தை தான் ரொம்ப நல்லது.
0: Sure testimonies have its value, now and then we have testimonies here. But I want to glorify the word of God more than testimony.
1: சாட்சிகள் நல்லது தான், அவ்வப்போது சாட்சிகள் கேட்கும்போது நமக்கு பக்தி உறுதி உண்டாகும், ஆனா நான் நினைக்கிறேன் வசனம் அதைவிட மேலானது.
0: And we need to teach people to testify in a very positive way.
1: மக்களுக்கு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு முற்போக்கான விதத்துல சாட்சி சொல்லுங்க, நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
0: Amen.
1: Amen.
0: That's the better way to do it.
1: அதுதான் நல்ல விதத்துல சாட்சி சொல்வது.
0: So we don't want to hear anybody going through all this bad stuff, become a criminal, go to jail and then come and testify how he found the Lord.
1: ஆகவே நான் அவ்வளவு மோசமா இருந்தேன், குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதன் பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இந்த மாதிரி சாட்சி எல்லாம் தேவையில்லை, அவசியம் இல்லாத.
0: Sure God is gracious and he saves people but we don't want our children to be like that.
1: கர்த்தர் கிருபையுள்ளவர், மக்களை ரட்சிக்கிறார், ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: We want to raise them right so that they will live right and they will enjoy the best in their life.
1: அவர்களை வளர்க்கும் போதே சரியான விதத்துல வளர்க்கும் போது அவங்க நல்ல விதத்துல வளருவார்கள், பின்னாலே நல்லா இருப்பாங்க.
0: Amen.
1: Amen.
0: So there are 2 facets in training that I want to talk about this week and next week.
1: ஆகவே இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பயிற்சியில 2 அம்சங்கள் இருக்குது, அவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: There are 2 facets in training.
1: பயிற்சியின் போது 2 விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும்.
0: One is controlling and the other is teaching.
1: ஒன்று வந்து கட்டுப்படுத்துவது, இன்னொன்று கற்றுக் கொடுப்பது.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துதலும் கற்றுக் கொடுப்பதும்.
0: Everybody say controlling and teaching.
1: எல்லாம் சொல்லுங்க, கட்டுப்படுத்துவது கற்றுக் கொடுப்பது.
0: 2 things.
1: 2 காரியங்கள்.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துவதும் கற்றுக் கொடுப்பதும்.
0: Well, let me just give you the verse first. Turn to Proverbs chapter 29.
1: முதல் வசனத்தை சொல்லிடுறேன். நீதிமொழியில் 29க்கு திருப்போம்.
0: Let me read you verse 15.
1: 15 வாசிக்கிறேன்.
0: The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother.
1: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
0: Two things bring wisdom, it seems.
1: ரெண்டு காரியங்கள் ஞானத்தை கொடுக்கிறதாம்.
0: Rod and reproof.
1: பிரம்பு கடிந்து கொள்ளுதல்.
0: So that is what I have put in my own words, that is control and teaching.
1: அதான் என்னுடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்கேன், கட்டுப்பாடும் கற்றுக் கொடுப்பதும்.
0: Rod is control and reproof is teaching.
1: பிரம்பு தான் கட்டுப்பாடு, கடிந்து கொள்ளுதல் வந்து கற்றுக் கொடுப்பது.
0: So there are two facets to teaching or training up a child.
1: ஆகவே ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது.
0: And these two aspects of teaching relate to the age group of the child also.
1: இந்த ரெண்டு அம்சங்களும் பிள்ளைகளுடைய வயதை பொறுத்தும் அமைந்திருக்கிறது.
0: According to their age group, you have to use one of these two facets.
1: அவர்களுடைய வயது வரம்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டுதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும்.
0: I mean, if you know, children have various periods in their lives.
1: பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு பாருங்க.
0: One is the infancy.
1: ஒன்று வந்து குழந்தை பருவம்.
0: Childhood, we say.
1: சின்ன பிள்ளை பாலகனா இருப்பது.
0: Then adolescence.
1: அதன் பிறகு அந்த விடலை பருவம் வாங்க.
0: Then becomes a teenager.
1: பிறகு டீனேஜ் வயது.
0: Then becomes a youth.
1: பிறகு வாலிபர் ஆகிறது.
0: Then becomes an adult, right?
1: அதன் பிறகு வளர்ந்தவர்கள்.
0: So a child goes through these various stages.
1: அப்படி ஆக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு.
0: It's not just one stage, it's all lumped together. It's various stages in which the development happens through various means.
1: அதாவது பல்வேறு, அதாவது அந்த பிள்ளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பருவத்தின் ஊடே கடந்து வருகிறது.
0: So you cannot train him in the same way in all these periods.
1: ஆகவே இந்த எல்லா பருவங்களிலும் ஒரே விதமாக பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது.
0: The younger the child is, more the control method must be used.
1: பிள்ளை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அந்த சமயத்திலே கட்டுப்பாட்டை அதிகமாய் நாம் பயன்படுத்த முடியும்.
0: The rod must be used more when he is young.
1: சின்ன வயசா இருக்கும் போது தான் இந்த பிரம்ப அதிகமா பயன்படுத்தணும்.
0: When he is so big, you can't use the rod because he'll break the rod.
1: இவ்வளவு பெருசான பிறகு பிரம்ப யூஸ் பண்ணா அதை உடைச்சு போட்டுருவான்.
0: கொஞ்சம் அறிவு இருக்கணும் நமக்கும். Yes, he is stronger than us.
1: நம்ம விட பலசாலியா இருக்கா பாவம்.
0: But he is afraid of the rod when he is very little.
1: ஆனா சின்ன வயசா இருக்கும்போது பிரம்பை கண்டு பயப்படுகிறான்.
0: That's when it best works.
1: அப்பதான் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
0: So controlling is a method of training a child that must be used when he is very little.
1: ஆகவே பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற அந்த முறையை அவன் சின்ன வயசா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும்.
0: So when the child is younger, more control.
1: ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும்.
0: Less teaching.
1: போதனை குறைவா இருக்கணும்.
0: So we say very little, but we control him more.
1: ஆகவே கற்று கொடுப்பது குறைவாகவும் கண்ட்ரோல் வந்து அதிகமாகவும் இருக்கு. அப்போ
0: many things he won't understand even if you say. That's why you just simply control.
1: அதாவது ஏன் கட்டுப்பாடு அதிகம் தேவைன்னா பல காரியங்களை சொன்னா அவனுக்கு விளங்காது.
0: Sometimes he'll say, why should I do this?
1: சில சமயத்துல கேட்பான், இதை ஏன் நான் செய்யணும்னு.
0: As if he's going to understand if you explain to him.
1: சொன்ன உடனே அவனுக்கு விளங்குறது போல கேட்பான் அவன்.
0: But he won't understand, he's too young.
1: ஆனா சொன்னாலும் விளங்காது, ஏன்னா சின்ன பையன் அவன்.
0: So you simply tell him, you do it because I say so.
1: ஆகவே நான் என்ன சொல்றோம், நான் சொல்றேன் செஞ்சுட்டு போ.
0: If you don't do it, then this is what you're going to get.
1: நீ செய்யலனா இதுதான் கிடைக்க போகுது உனக்கு.
0: This is the restriction I place upon you. You just do it because I say to you. Completely and totally obey me.
1: இந்த கட்டுப்பாட்டை உனக்கு விதிக்கிறேன். நான் சொல்றேன், ஆகவே சொன்னதை அப்படியே செய்ய தான் வேணும்.
0: You do very little teaching, more control.
1: கட்டுப்பாடு அதிகம், கற்று கொடுப்பது அங்க குறைவா இருக்கு.
0: But then when the child grows older.
1: ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாகும் போது
0: teaching must gradually increase and the control must gradually decrease.
1: கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும், கற்று கொடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வேண்டும்.
0: So these two things ought to be used in balance and used appropriately at the right period in the child's development.
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் நடுநிலை தவறாமல் அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஏற்றி அதிகமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும்.
0: So let's talk about a young child.
1: ஆகவே இந்த சின்ன குழந்தை பற்றி பேசுவோம்.
0: Now a young child, I would say, is a child that's under 13 years of age roughly.
1: பிள்ளை அல்லது குழந்தை பருவம்னு சொல்லும்போது 12 13 வயசுக்கு கீழே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம்.
0: Now he's not become a real teenager. He's about 12-13 years old.
1: இன்னும் அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரல, 12-13 வயசு இருக்கு.
0: He's just beginning his teenage years.
1: இப்போதான் அவனுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கிறான்.
0: But he can still be called a young child.
1: ஆனாலும் அவனை பால
0: not an infant but a young child.
1: குழந்தைன்னு சொல்ல முடியாது, பிள்ளைன்னு சொல்லலாம்.
0: Now that's the person we are talking about when we talk about using more control.
1: இந்த பிள்ளையுடைய வயசுல தான் இந்த கட்டுப்பாட்டை அதிகம் நாம் பயன்படுத்த வேண்டும்.
0: He must learn to follow the parents' command to the letter.
1: பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்க அவன் கற்றுக்கொள்ளணும்.
0: He has to learn to live under the law and authority.
1: அதிகாரத்தின் கீழே சட்டதிட்டங்களின் கீழே வாழ அவன் கற்றுக்கொள்ள வேணும்.
0: And the parent must insist on total and complete obedience.
1: பெற்றோர் கூட நீ முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
0: And you don't have to give him much explanation.
1: அவனுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
0: If he is able to understand, you must first make him obey, and after he has obeyed, then you can give him instruction.
1: அவனால
0: you don't have to give him any instruction at the beginning.
1: அவனால விளங்கிக்கொள்ள முடியும் சொன்னா அது கூட முதல்ல அவனை கீழ்ப்படிய சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிறகு விளக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள்.
0: And a child that at that age, 13 years of age or under, is very immature.
1: 13 அது கீழ்ப்பட்டிருக்கிற பிள்ளை வந்து அந்த அளவுக்கு அறிவு தேர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை.
0: Very playful.
1: ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும்.
0: So he doesn't behave in a very mature way.
1: ஆகவே அறிவு முதிர்ச்சியோடு கூட நடந்து கொள்ள முடியாது.
0: So a lot of control is necessary.
1: ஆகவே கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படுகிறது.
0: You know, he is born without control. He just wants to do everything without limits. When he plays, he wants to play all day. When he eats, he just wants to eat everything, and that's the way it is.
1: பாருங்க, பிறந்த உடனே கட்டுப்பாடு இல்லாம இருக்கான். விளையாட்டுனா நாளெல்லாம் விளையாட்டு, சாப்பிடணும்னா கண்டதை சாப்பிடணும், இப்படி கட்டுப்பாடு இல்லாம இருக்கான்.
0: Then you take him to the beach, he wants to stay there all day.
1: பீச் கொண்டு போனா நாள் முழுக்க அங்க இருக்கணும்னு சொல்றான்.
0: You take him to a restaurant today, he wants to go to the restaurant next day also.
1: ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு கூட்டி போனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றான்.
0: Because he does not know how to exercise control. He is immature, he is unable to understand and make his judgment and live in a balanced manner.
1: அது அறிவு முதிர்ச்சி இல்லாதனாலே, ஒரு கட்டுப்பாடு இல்லாதனாலே நடுநிலை தவறாமல் அவனுக்கு வாழ தெரியவில்லை.
0: That is why restraint must be placed more than teaching.
1: ஆகவேதான் அந்த வயசுல போதனையை விட கட்டுப்பாடு அதிகம் விதிக்கப்பட வேண்டும்.
0: Now we use age 13 as a general measurement.
1: பாருங்க,
0: 13 children grow up and become very mature, you know, at a very early age, and some are not mature even after they are 13.
1: 13 வந்து பொதுவா நான் சொல்றது, சிலர் வந்து 13 குள்ளே ரொம்ப அறிவு முதிர்ச்சி அதிகமா இருக்கு, சிலருக்கு வந்து 13 க்கு மேல போன கூட அந்த முதிர்ச்சி வரல.
0: So I think you will know whether he is mature or how much of it he needs.
1: ஆகவே உங்க பிள்ளைக்கு எது அதிகம் தேவை, எந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: But the idea is this.
1: ஆனா என்ன ஐடியா அதுல?
0: Somewhere around this age, because that age is crucial and critical and it's a dividing line. If he crosses that age and becomes big without learning respect and obedience, then it's very dangerous. You cannot teach him later on.
1: இந்த 13 வயசு இருக்க அது ரொம்ப இக்கட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை அவன் தாண்டிட்ட பிறகு அந்த காலகட்டத்துக்குள்ள மரியாதையும் கீழ்ப்படியாகவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும்.
0: I won't say it's impossible, but it becomes difficult, very difficult.
1: அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ரொம்ப கஷ்டமாயிடும்.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: By age 13, there is a goal. You must achieve this.
1: 13 வயசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைய முயற்சிக்க வேண்டும்.
0: What is the parent's goal when by the time he reaches 13?
1: 13 வயசாகிறதுக்குள்ள அவனை குறித்து பெற்றோருடைய லக்கு என்னவா இருக்கணும்?
0: You must train him in such a way that he does what you say without questioning. Unquestioned obedience, total complete obedience.
1: நீங்கள் சொல்வதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மறுக்காமல் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய விதத்திலே அவனை வளர்த்து விட வேணும்.
0: By age 13, you know, he may not understand a lot of mathematics, physics and chemistry, but he must understand what respecting and honoring the parent is and what it is to obey unconditionally the parent.
1: 13 வயசுல அவனுக்கு maths, physics, chemistry எல்லாம் விளங்காம போகலாம், ஆனால் பெற்றோருக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றறிந்திருக்க வேண்டும்.
0: So when you start to shape him up, he is not like that, you know. When you tell him to do something, he is screaming, you know.
1: ஆகவே அவன் இப்படி எல்லாம் வளர்க்க முயற்சிக்கும் போது அவன் அப்படி இல்லாதனால என்ன சொல்றாங்க, சொன்ன உடனே கூச்சல் போட ஆரம்பிக்கிறான்.
0: Because wickedness or sin is bound up within the child's nature.
1: ஏன் அந்த துர்க்குணம் அல்லது பாவம் என்பது பிள்ளையின் சுபாவத்தோடு அப்படியே ஒட்டி போய் இருக்கிறது.
0: So he tries to rebel at an early age.
1: கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ண பாக்குறான்.
0: But you have to spend the time.
1: நீங்கள் நேரத்தை செலவிட வேணும்.
0: Because later on you will be spending the time worrying and crying.
1: இப்ப செலவிடலாம் பிற்பாடு கவலையிலே கண்ணீரில நேரத்தை செலவிடுவீர்கள்.
0: And going to all kinds of fixing up places.
1: பிறகு பிரச்சனை தீர்க்க பல்வேறு இடங்களுக்கு அலைவீர்கள்.
0: That's a lot of time and money spent.
1: அதுக்கு நிறைய நேரமும் பணமும் வீணாகும்.
0: Many parents are now busy making the money and busy with their job, busy with everything and don't have the time for the kid.
1: பல பெற்றோர் இப்போது பணத்தை சம்பாதிப்பல வேலையில இதுல அதுல நேரத்தை அதிகமா செலவிட்டு பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல.
0: But you have to do it.
1: ஆனா நிச்சயமா செலவிட வேணும்.
0: It is required.
1: அது அவசியம்.
0: When you do it only, you can shape him up.
1: அப்படி செய்யும்போது தான் அவனை சரியான விதத்துல உருவாக்க முடியும்.
0: So this kid who's screaming and doesn't want to do what you say and doesn't want to pick up his stuff, doesn't want to do obey, you've got to somehow work with him. By the time he reaches that age, you've got to get him to a place where next time you say to him, you call him by name, he sent answers with a very respectful tone. Yes, daddy, I'm coming.
1: ஆகவே இப்படி முரட்டாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு இதை செய்ய மாட்டேன், என் வேலையை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றானே, அவனை 13 வயசாகிறதுக்குள்ள சரியான விதத்துல கொண்டு வந்த பிறகு, அந்த வயசை கடந்த பிறகு நீங்க ஒரு வார்த்தை அவன் பேரை சொல்லி,
0: அந்த வயசுக்குள்ள அப்பா கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு நம்ம டோன்லயே ஒரு மரியாதை தெரியணும். வாய்ஸ்லயே You must have highest respect and honor in the very tone of his voice.
1: அவன் தொனியிலே தெரியணும் அவன் மிக உயர்ந்த மரியாதையை கொடுக்கறான் அப்படினு.
0: You must leave everything and come and attend to what you are saying.
1: எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொல்றத வந்து அவன் செய்யணும்.
0: By the time he is 13 he must be trained with that level of respect and obedience.
1: 13 வயசாகிறதுக்குள்ள அப்படிப்பட்ட விதத்திலே மரியாதை மதிப்பை கொடுக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துறணும்.
0: If you are calling him and say, Go, I'm not coming.
1: நீங்க கூப்பிடும் போது நான் இப்ப வரமாட்டேன் போங்க அப்படின்னு
0: ஒர்க் பண்ணும் அவர் சார் ஒர்க் வந்து
1: கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு அர்த்தம்.
0: Unbridled horse. This is
1: இது
0: disobedient.
1: கீழ்ப்படியாதவன் கடிவாள இல்லாத குதிரை மாதிரி அது.
0: You got to bring him under control.
1: கட்டுப்படுத்த வேணும்.
0: You got to spend the time and make the effort to do what needs to be done. So that he will, before he is 13, learn to totally and completely obey and respect the parent.
1: அவனோட கூட இருந்து வேலை செய்து 13 ஆறுதுக்குள்ள பெற்றோடைய பேச்சை அந்த அளவுக்கு முழுமையாய் மதிக்கக்கூடியவனா அவனை மாற்றிடணும்.
0: I'm glad children are also here.
1: பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க சந்தோஷமா
0: இருக்கு. They also know what we are working at.
1: அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்ககிட்ட என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு.
0: It is for his own good.
1: அது அவனுடைய நன்மைக்காக.
0: Why? Because the Bible says when he is old he'll never depart from.
1: ஏன்னா வேதம் சொல்லுது அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாது இருப்பான்.
0: You are leading him literally by making him obey and live under authority. You are teaching him to obey God and his authority and you are setting him on a path, initiating him, dedicating him and starting him on a path to victory and success and happiness in life.
1: அதிகாரத்தை மதித்து அவனை கீழ்ப்படிய பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள்? அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அதன் மூலமாக அந்த நல் வழியிலே அவனை நடப்பதற்கு அவனை அர்ப்பணித்து அவனை ஆரம்பித்து வைத்து துவக்கி வைத்து அவனை அந்த வழியில கொண்டு போகிறீர்கள்.
0: So by the time the child is 10 11 12 13 years of age his mannerism his behavior his tone of voice and his behavior towards you must display that respect and obedience.
1: ஆகவே அவனுக்கு அந்த 10 11 12 வயசு ஆகும்போது அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தன்னுடைய தொனியிலே தன்னுடைய பழக்க வழக்கங்களிலே தன்னுடைய குணங்களிலே இதெல்லாம் அவன் காண்பிக்க ஆரம்பிக்கணும்.
0: Confrontation, argument, confrontation and saying I don't want to do, what do you think, you know, all that stuff must be over, pretty much over by that time.
1: அந்த வயசுக்குள்ள இந்த வாதம் தர்க்கம் நானா நீயா பார்க்கறது இந்த இதுக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும்.
0: Say he does it.
1: சொன்னா அவன் செய்தே ஆகணும்.
0: Amen.
1: Amen.
0: So many of you understand that's the goal.
1: எத்தனை பேர் புரிய எத்தனை பேருக்கு விளங்கிச்சு இதுதான் அந்த லக் அப்படினு.
0: You got to keep it before yourself and say this is what I'm going to work towards.
1: இத கண்ணு முன்னாடியே வச்சிட்டு இவனுடைய வாழ்க்கையில இத தான் நான் செய்ய போறேன்னு சொல்லணும்.
0: More than giving him a house, more than giving him money, more than giving him anything, you give him this.
1: வீடு பணம் மற்ற காரியங்கள் கொடுக்கிறதுக்கு மேலாக இதை கொடுங்கள் அவனுக்கு.
0: Because this is going to give him any house, anything that he wants.
1: ஏனா இத செஞ்சா பிறகு அவனுக்கு வேண்டிய வீடு எது வேணாலும் இது அவனுக்கு கொடுத்து விடும்.
0: Amen.
1: Amen.
0: Now so that age is very crucial.
1: ஆகவே அந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு.
0: By the time he reaches that age he must love to obey instead of being made to obey.
1: ஆகவே அந்த வயசு வரும்போதே அவனை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. கீழ்ப்படிவதே அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அவனை கீழ்ப்படியணும்.
0: That level you must bring him to.
1: அந்த அளவுக்கு நீங்க அவனை கொண்டு வந்துடணும்.
0: Before that there will be many instances where you have to make him to obey.
1: அதுக்கு முன்னாடி பல சமயங்களில் நீ அவனை கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
0: He will obey not because he loves to do it, he will obey because he is threatened, his life is threatened.
1: அவன் மனமும் வந்து கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியலனா அடிவாதம் தெரியும். ஆகவே அவன் கீழ்ப்படிவான்.
0: If he is not going to do it then he is going to face the consequences. Yeah. That's why he is going to obey.
1: கீழ்ப்படியலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சு அதனால தான் அவன் கீழ்ப்படிறான்.
0: You will wean him off of all that and get him straightened out by the time he is 13. By the time he is 13 he will love to obey, not made to obey.
1: ஆனா 13 வயசுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணி சரி கட்டி 13 வயசாகும் போது அவனே மனம் உவந்து உங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி ஆக்கிடணும்.
0: That is the goal.
1: அதான் லட்சியம்.
0: But the thing is, okay, let's go. The thing is, we need to use the two aspects in its balance at the right time.
1: ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு காரியங்களையும் சரியான நேரத்துல அதுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தணும்.
0: In the appropriate periods, you must use control, and in the appropriate period of his life and development, you must use teaching.
1: எந்த பருவத்தில் கட்டுப்பாடு வேணுமோ அந்த பருவத்தில் கட்டுப்பாடும், எந்த பருவத்தில் கற்றுக் கொடுப்பதும் போதனை அவசியமோ அப்போது அதை செய்யணும்.
0: And two things work together.
1: இந்த ரெண்டு காரியங்களும் இசைந்து தான் வேலை செய்கிறது.
0: You don't have a choice. You can't say, well, I'm going to teach. I'm not going to control.
1: உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் கட்டுப்படுத்த மாட்டேன், கற்றுக் கொடுக்க மட்டும் தான் செய்வேன்னு சொல்ல முடியாது.
0: That's why the Bible says, rod and reprove, give wisdom.
1: ஆகவே தான் வேதம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு.
0: It didn't say, reprove for teaching will give wisdom.
1: வெறும் போதனை மட்டும் ஞானத்தை கொடுக்கும்னு
0: சொல்லல. Rod and reprove for a child gives wisdom.
1: ஒரு பிள்ளைக்கு பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே ஞானத்தை கொடுக்கிறது.
0: Both are necessary.
1: இரண்டுமே அவசியம்.
0: So you got to use both.
1: ஒருவன் இன்னொரு ஆள் கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேணும் சொன்னா, முதலாவது அந்த ஆளை அவன் மதிக்க வேணும்.
0: You want to go to school and learn something from a teacher, you must first respect the teacher.
1: பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா, முதலாவது ஆசிரியரை மதிக்கணும்.
0: I was talking to a man who was a headmaster.
1: ஹெட்மாஸ்டர் அந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு.
0: And he is talking about how he got the job.
1: அவருக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சுன்னு அவர் பேசிட்டு இருந்தாரு.
0: In his younger days, he appeared for an interview, and the man who interviewed him was the headmaster of the school, and he was a very godly man.
1: வாலிப நாட்கள்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாரு. இன்டர்வியூ பண்ண ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன்.
0: And so when he appeared before him, he had already got his biodata and everything, and he just looked at him and said, "Do you smoke?"
1: ஏற்கனவே அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு இன்டர்வியூ போன உடனே எடுத்த உடனே கேட்டாராம், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களான்னு.
0: Said, "No sir, I've never done it."
1: அவர் சொன்னார், இல்ல சார், இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
0: All right, join from tomorrow.
1: அப்படின்னா நாளையில இருந்து சேர்ந்துங்கன்ட்டாரு.
0: This man said, "That's all he asked me."
1: இவர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவுதான் கேட்டாரு.
0: He never asked me anything else.
1: வேற எதுவுமே கேட்கல.
0: Obviously, to that person, this person's nature and character was more important than anything else.
1: ஆகவே அந்த ஹெட்மாஸ்டருக்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவருடைய குணநலன் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. பாருங்க,
0: what kind of a person is he?
1: எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இவர்?
0: Is he going to be a person from whom the children can learn?
1: இவர்கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஆளா இவர்?
0: Can they learn not only what he teaches, but people think, well, I'm going to teach mathematics, why do they ask this?
1: இவர் நினைக்கலாம், நாம கணக்கு தான சொல்லி கொடுக்க போறோம், இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படினு.
0: No, people learn to live through the teacher.
1: பாருங்க, போதனின் மூலமாய் மக்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.
0: So teacher must be a respectable person.
1: ஆகவே டீச்சர் வந்து மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
0: He stands before the students, must command the respect. They must sit when they are told to sit, stand when she come or he comes in.
1: மாணவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர். ஆகவே இவர் சொன்ன உட்காரணும் நில்லுனா நிக்கணும் அப்படிப்பட்ட மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
0: Then only when the person teaches, it goes in.
1: அப்பதான் அவர் கற்றுக் கொடுக்கும் போது அது உள்ள போகும்.
0: So the person is so important.
1: ஆகவே அந்த ஆள் ரொம்ப முக்கியம்.
0: Respect is so important on the part of the child.
1: ஆகவே அந்த பிள்ளைக்கு மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
0: Without respecting a person, you cannot learn from a person.
1: ஒரு ஆளை மதிக்காமல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது.
0: Honor and respect enables a parent to teach the child.
1: மதிப்பு மரியாதை தான் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க உதவுகிறது.
0: Even in the church, that's the same way.
1: சபையிலும் கூட அப்படிதான்.
0: If you don't respect a pastor, you cannot learn from him.
1: ஒரு போதகரை மதிக்கலன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது.
0: You can only learn from a pastor whom you respect.
1: யார மதிக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும்.
0: If you don't have any respect for him, then how are you going to learn?
1: போதகர் மேல ஒரு மரியாதையே இல்லைன்னு சொன்னா பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள
0: முடியும்? So a pastor more than anything must live in a respectable manner.
1: ஒரு போதகர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க விதத்தில் அவர் வாழணும். முதல்ல
0: I teach young people to be preachers, and I often times deal with this thing.
1: நான் வாலிபர்களுக்கு பிரசங்கார போறவங்களுக்கு நான் போதிக்கிறேன், அடிக்கடி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றது உண்டு.
0: So you got to take care to live in a respectable manner.
1: ஆகவே ஒரு மதிப்புக்குரிய விதத்தில் நீங்க முதல்ல வாழணும்.
0: Because if you don't live in a respectable manner, you may preach very well, but nothing will be accepted.
1: நீங்க உங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் வாழலன்னா பிரசங்கம் ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம், ஆனாலும் அதை ஏற்று உங்களை மதிக்க மாட்டார்கள்.
0: What you preach may be the truth, but people will not receive the truth because they see you.
1: நீங்கள் பிரசங்கிக்கிறது சத்தியமாகவே இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க
0: இன் தி சேம் வே தி பேரண்ட்ஸ்
1: அதே போல தான் பெற்றோரும்
0: they need to be respectable people
1: avangalum madippu kurivala irukano
0: and the child must have already been taught before he is taught things he must be already taught obedience and respect then only they can go on and teach him in the older years
1: pillaikku kuda matra kaaryangalai podukku munadi keelpadidhile avul kattu kodukka vendum appozhudhan avan valandu periyavanagumbodhu matra kaaryangalai avul kattu kodukka mudiyum
0: so control the period in which they exercise control the younger days when they exercise more control is the period where they teach him to absolutely obey and respect so that later on it becomes easy to teach him by mouth
1: ஆகவே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்த கூடிய அந்த வயசிலே கீழ்ப்படிதலே அவர்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம் அப்பொழுதுதான் அவர்கள் அவனுக்கு சுலபமாய் மற்ற காரியங்களை பெருசாகும் போது கற்றுக் கொடுக்க முடியும்
0: now there are some parents who attempt to reverse the order
1: சில பேர் இருக்காங்க இது இந்த ஆர்டரை வந்து தலைகீழா அப்படியே ஆக்குவாங்க
0: the control and teaching you know younger days more control less teaching older days more teaching less control right
1: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும் பெரிய வயசாகும் போது போதனை அதிகமா இருக்கணும் இல்லையா இதுதான் ஒழுங்கு
0: but some people try to reverse it
1: ஆனா சிலர் வந்து அத தலைகீழாக்க பாப்பாங்க
0: so they say when the child is only 5 years old they say well I'm just going to teach him
1: அவங்க சொல்றாங்க பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும்போது அவனுக்கு கற்று கொடுக்க போறேன் அப்படினுவாங்க
0: and then when he is 15 years old they try to control him
1: 15 வயசாகும் போது கட்டுப்படுத்த பாப்பாங்க
0: it's a waste you know
1: அது waste அது
0: it's futility I mean when you are 15 he is 15 years old it becomes very difficult to control him
1: 15 வயசாகும் போது அவனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம்
0: controlling doesn't work
1: அப்ப கட்டுப்படுத்துனா அது சரிபடாது
0: but when he is young it works
1: ஆனா வாலி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலை செய்கிறது
0: when you're teaching it doesn't work very well when he's 5 years old because he doesn't understand very well
1: anju vayasu pillaiku ipo idala kattu kodukumbodhu avanukku adala velangadadanal avula nalla anga adu edupadama poiyidu
0: sure he can understand very little so you can teach little but not very much
1: paranga avanukku sila kaaryangal velangum anga adu ketta vaaru sila kaaryangal kattu kodukalam ana romba velangada avanukku
0: so the critical thing is not to reverse the order and do it in the right order
1: ஆகவே இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் இந்த ஒழுங்கை வந்து தலைகீழாக்கிடக்கூடாது செய்ய வேண்டிய முறையில் அதை செய்யணும்
0: then only it will work
1: abada adu vela seiyum
0: so when the bible says train up a child in the way that he should go it involves all of these things
1: anguve pillayanavane nadakka vendiya vayile nadathun vedam solumbodhu adhil idellam adangi irukkirathu
0: that is why a parent must learn all of these things and must know when to control and when to teach when to do more of this and when to do less of that
1: anguve dhan pettor idella arindu kondu edha eppo adhigam seiyano edha eppo kuraiva seiyano idella arindu adukketta varu avanga irundukonum
0: another area of failure in child training is this
1: pillai valarpile nam tholvi adigira innoru pagudhi enna na
0: when they apply these two aspects that is rod and reproof for control and teaching
1: in the kattupadu podana in the rendu kaaryangala payanpaduthum bodhu seigira or thavar enna na
0: when the child grows older they go on controlling the child like when they did when he was little
1: pillai valan
0: do not care to get on to teaching
1: pillai valandu periyavanagum bodhu kuda chinna vayasila eppadi kattupaduthanaala adhe pola innum kattupaduthuvaanga podanai kodukka thavari vidugirargal
0: that is terrible when you keep on controlling and not teach him when he gets old then it becomes very difficult for a child to be trained in the right way
1: periyavana peru kuda avana kattupaduthite irundhu avana podikam vidumbodhu avanukku kattu kodupadhu undu romba kashtam aayirudhu
0: but in more cases in more instances we have the other problem where parents have not trained their child to respect authority and obey implicitly and completely and totally
1: ana adhigama enna prachanannu sonna petror pillaiku சொன்னது கேட்டு உடனடியா கீழ்ப்படியணும் எந்த முரண்டு பண்ணாம கீழ்ப்படியணும் கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறார்கள்
0: then that is why the later years become a very difficult time
1: அவே தான் பின்னாட்கள் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது
0: some parents do control them you know in the later years and that becomes a problem but there is more a problem of not teaching him when he is young to completely obey and be under authority
1: சில பெற்றோர் பின்னாட்களிலும் கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க ஆனா அதை விட என்ன பெரிய பிரச்சனைனா சின்ன வயசா இருக்கும் போதே உடனடியா கீழ்ப்படணும் என்பதை கற்றுக் கொடுக்காதனால அது பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகுது
0: when a child is not taught in the later years and is only simply controlled
1: அதாவது வளர்ந்து பெரியவனாகும் போது பிள்ளைக்கு போதிக்காம கற்றுக் கொடுக்காம வெறும் கட்டுப்பாட்டோட அப்படியே வைத்திருந்தால்
0: when you don't teach him
1: அப்ப அவனுக்கு போதிக்காம விட்டுட்டா
0: then what happens there is another danger there in that there is another problem that is the children forsake the standards of their parents which they established in the child
1: அப்படி செய்யும் போது என்ன ஆபத்துன்னா பெற்றோர் பிள்ளைக்குள்ள இப்படிதான் இருக்க வேணும்னு ஒரு
0: கட்டுப்பாடு வளர்த்துருக்குறாங்க. அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க வயசானவங்க. சி, வென் த சைல்டு இஸ் யங், வை டஸ் ஹி ஒபே யூ? பிகாஸ் இஃப் ஹி டசன்ட் ஒபே, இஸ் கோன் டு கெட் இட், ரைட்?
1: பாருங்க, சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது ஏன் கீழ்படுகிறான்னா, கீழ்படியலன்னா அடி கிடைக்குன்னு தெரியுது அவனுக்கு.
0: ஸோ at that time, even if a parent is wrong, like, you know, he may say, don't do this, don't do what I do, do what I say, that will work, you know, because he is too young and he is afraid of you.
1: அந்த சமயத்துல அப்பா நான் செய்யத செய்யாத சொல்றத மட்டும் செய் அப்படினு சொல்லும்போது அப்பாவை பார்த்து அவன் பயப்படுறான், ஆகவே சொல்றத செஞ்சிட்டு போயிடுறான்.
0: The father will be lying and he'll tell the child, don't lie.
1: அப்பா போய் பேசிட்டு பாரு, பிள்ளைய பார்த்து போய் சொல்லாத அப்படின்னு
0: வர சொல்றான். நீங்க போய் சொல்றீங்கல, தட்டிடுவான் படவா, சொல்லாத போய், இதெல்லாம் பேசக்கூடாது.
1: என்ன செய்யறீங்களோ அதை தான் அவன் செய்வான்.
0: Why? Because he is no more afraid.
1: ஏன்னா இப்ப அவனுக்கு உங்க மேல பயமே இல்ல.
0: So, and when you establish certain patterns of behavior by control when they are young,
1: ஆகவே சின்ன வயசுல இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவனை வளர்த்து விட்ட பிறகு,
0: then when he is older, you have to give him the reason, rhyme and reason for it, and give him the logic for it, give him a teaching about it, so that he will sustain it throughout his lifetime.
1: அவன் வளர்ந்த பிறகு ஏன் இப்படி எல்லாம் அவனை கட்டுப்படுத்தினீங்க என்பதுக்கு சரியான காரண காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்பதான் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் வாழ்வான்.
0: When he is young, he obeyed you because you said it.
1: சின்ன வயசுல நீங்க சொன்னதனால உங்களுக்கு கீழ் பண்ணிட்டான்.
0: But he is going to keep it for lifelong because he now understands why this is important.
1: ஆனால் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் இருப்பான். எப்போது இருப்பான்னு சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு விளங்க வைத்தால் அப்படியே இருப்பான்.
0: If you simply made him obey when he is young and failed to teach him when he is older, then he will forsake the ways that you have established when he was very young.
1: சின்ன வயசுல கட்டுப்பாடோடு வளர்த்து விட்டு பெரியவனான பிறகு அதுக்கு என்ன காரண காரியங்கள் விளக்கி சொல்லாமல் விட்டு விட்டான், இவ்வளவு நாள் கட்டுப்பாடோடு வளர்த்தீங்களே அதெல்லாம் விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் போய் விடுவான்.
0: Someone else will come along and they'll say, well, you know, you can do like this.
1: வேற யாராவது வருவாங்க, இப்படி கூட செய்யலாமே அப்படினுவாங்க.
0: Because you are not teaching and someone else is teaching.
1: இப்ப நீங்க போதிக்கல, ஆகவே இன்னொரு ஆள் வந்து வேற யாரோ போதிக்கறாங்க.
0: In the school, the bigger boys are there, they're telling him, hey, you can do like this.
1: பள்ளிக்கூடத்துக்கு போறான், அவனோட பெரிய வயசு பசங்க இருக்காங்க, இப்படி செய்யலாம்டா அப்படினுவாங்க.
0: First he says, no, no, no, I can't do that because in our house we don't do this.
1: ஆரம்பத்துல சொல்றான், இல்ல இல்ல இப்படி முடியாது, என்ன எங்க வீட்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்க,
0: எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. But then the fellow says, no, it's all right, man.
1: அப்புறம் அவன் சொன்னா, இல்ல இல்ல பரவாயில்லடா அப்படினுவாங்க.
0: Because he is not taught, he is yielding to it and he will yield to it easier if he is not taught.
1: அவனுக்கு நாம் கற்று கொடுக்காதனால இப்ப அவன் அவங்க பேச்சை கேட்டு அதன்படி நடப்பது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுது.
0: So in the older years, teaching becomes very crucial, very important.
1: ஆக அவன் கொஞ்சம் பெரிய வயசாகும்போது போதனை அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது.
0: So let me say this, both things are important. When he is younger, it is very important to control. When he is older, it is so important to teach.
1: ஆகவே இப்படி சொல்லுவேன், ரெண்டுமே முக்கியம். சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது போதனை ரொம்ப முக்கியம்.
0: Because people say, which is more important?
1: ஏனா மக்கள் கேக்குறாங்க, எது ரொம்ப முக்கியம்?
0: When he is younger, control is more important. When he is older, teaching is more important.
1: சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது கற்று கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
0: You can't fail to control him when he is young, you cannot fail to teach him when he is old. When he is older, you cannot fail to control him when he is young.
1: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்படுத்துவதிலே தவற கூடாது, பெரியவன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பதிலே தவற கூடாது.
0: You got to give due diligence to both these aspects.
1: இந்த ரெண்டு அம்சங்களுக்கும் சரியான விதத்தில் அவனுடைய கவனத்தை செலுத்த வேண்டும்.
0: If you reverse the procedure also, you will have difficulty.
1: அதை தலைகீழ் ஆக்கினாலும் அதுலயும் கஷ்டம்தான்.
0: So everybody say rod and reproof.
1: எல்லாம் சொல்லும், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும்.
0: Now so both things are important.
1: ஆகவே ரெண்டுமே முக்கியம்.
0: But let's get into the word control.
1: சரி, இந்த கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கொஞ்சம் பாப்போம்.
0: Because I think then we'll understand what we are talking about when we say control.
1: The kattupaduna enna idha velaki sonnala dhaan nam enna pesuronu velangonu nenikiren.
0: We discussed this whole the balance between the two things, when கண்ட்ரோல் மஸ்ட் பி தேர் வென் டீச்சிங் மஸ்ட்.
1: எப்போ கட்டுப்பாடு அவசியம், எப்போ கற்றுக் கொடுப்பது அவசியம், ரெண்டும் அதை பற்றி பேசணும் இல்லையா?
0: லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் கண்ட்ரோல் லிட்டில் பிட்.
1: இந்த கட்டுப்பாடு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
0: கம் டு டீச்சிங் லிட்டில் லேட்.
1: போதனைக்கு அப்புறம் வருவோம்.
0: வாட் இஸ் கண்ட்ரோல்?
1: இந்த கட்டுப்பாடுனா என்ன?
0: தி டிக்ஷனரி டெஃபினிஷன் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் திஸ்.
1: கட்டுப்பாடுனா என்னன்னு, கண்ட்ரோல்னா என்னன்னு டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது.
0: டு ஹேவ் அண்டர் கமாண்ட்.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழாக வைத்திருப்பது.
0: லைக் மிலிட்டரி.
1: ராணுவம் போல.
0: ஹேவ் அண்டர் கமாண்ட்.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படிய பண்ணுவது.
0: டு ரெகுலேட்.
1: ஒழுங்குபடுத்துவது.
0: டு செக்.
1: சோதிப்பது.
0: டு ரெஸ்ட்ரெயின். தடைகளை போடுவது.
1: தடை போடுவது.
0: தடை விதிப்பது. டு ரெஸ்ட்ரெயின்.
1: தடை விதிப்பது.
0: தி வேர்ட் ட்ரெயின் ஐ டோல்ட் யூ வீக் பிஃபோர் லாஸ்ட் ஐ டோல்ட் யூ தி வேர்ட் ட்ரெயின் மீன்ஸ் டு மேக் நேரோ.
1: நான் சொன்னேன் இல்லையா, போனதுக்கு முந்தின வாரம் ட்ரெயின் சொன்னா சோக், அதாவது குறுகல் ஆக்குவது.
0: சோக்கிங் இஸ் நாட் பேட், சோக்கிங் இஸ் குட்.
1: சோக் பண்ணது கெட்டதல்ல, நல்லதுதான் அது.
0: When you give the choke in a car, the engine starts firing up better.
1: கார்ல சோக் போட்டேனா என்ஜின் ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
0: That makes the fuel pure.
1: ஏன்னா அந்த எரிபொருள் அது ரொம்ப சுத்தமாக்குகிறது.
0: So choking a child is not bad, it's not choking him from becoming what he wants to become. It is helping him to run his life better.
1: ஆகவே சோக் போடுவது பிள்ளைக்கு நல்லது. அவன் நல்ல விதத்தில் வருவதுக்கு தடை செய்வதில்லை அந்த சோக்கு. அவன் இன்னும் சிறப்படை செய்யும்படி அந்த சோக் போடுறான்.
0: It all has to do with the connotation today. Choke is, has a negative connotation, so I have to explain that.
1: ஏன் இந்த சோக்கை விளக்குறேன்னா, இன்னைக்கு சோக்குன்னு உடனே அது தப்பான அர்த்தத்தில் போகுது. ஏன்னா தப்பான அர்த்தத்தில் எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க.
0: Choke is restriction, that's all it is.
1: சோக்குன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு விதிப்பது.
0: Restriction is good.
1: அந்த கட்டுப்பாடு நல்லது.
0: And then finally to direct.
1: கடைசில வழி நடத்துவது, திசை காட்டுவது.
0: Let me say it again.
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: To have under command.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழாய் கட்டளைக்கு பணிய வைப்பது.
0: To regulate.
1: ஒழுங்குபடுத்துவது.
0: To check.
1: சோதிப்பது.
0: To restrain.
1: தடை விதிப்பது.
0: And to direct.
1: பிறகு வழி நடத்துவது, வழி காட்டுவது.
0: Now let me give you the definition of what control is.
1: இப்போ கண்ட்ரோல்னா என்ன, அதுடைய டெஃபினிஷனை கொடுக்கிறேன்.
0: Based on this and our teaching, let's give a definition.
1: நம்முடைய போதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன்.
0: Control is the force or the pressure by which you exercise your right to rule over the child.
1: கட்டுப்பாடு என்பது பிள்ளையை ஆளக்கூடிய உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை
0: அமல்படுத்துவது.
1: அதை அமல்படுத்தும் உங்களுடைய உரிமை.
0: பிள்ளையை கட்டுப்படுத்த உங்களுக்கு இருக்கிற உரிமையை செயல்படுத்துவது, அதான் கண்ட்ரோல். உரிமை இருக்குது, செயல்படுத்துறது இல்லை. நிறைய சம் பீப்புள் டோன்ட் எக்ஸசைஸ் த ஃபோர்ஸ் டு டூ இட்.
1: சிலர் வந்து அதை செய்யறதுக்கு தங்களுடைய அந்த வல்லமையை அல்லது அதை பயன்படுத்துவது கிடையாது, அமல்படுத்துவது கிடையாது.
0: Now if you are a person with authority, that means you have some power, you can forcefully make a person do it.
1: அதாவது நீங்க அதிகாரம் உள்ள ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு வல்லமையும் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம்.
0: You can tell a person to do it, if he doesn't do it you can make him do it.
1: ஒரு ஆளை இதை செய்யன்னு சொல்றீங்க, செய்யலனா செய்ய வைக்கலாம் நீங்க.
0: A policeman has an authority.
1: போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு.
0: He can tell you to do it or he can make you do it.
1: அவர் உங்களை இதை செய்யணும் சொல்லலாம் அல்லது செய்ய வைக்கலாம்.
0: So authority carries with it the power to enforce it.
1: ஆகவே அதிகாரத்தோடு கூட உங்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறது.
0: So control is your pressure or force that you apply to exercise your parental authority of rulership.
1: ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது என்ன, பெற்றோராய் ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவது.
0: Now we talked about this. You as a parent is given a right by God to have authority over your child and rule over your child.
1: இத பத்தி ஏற்கனவே சொன்னேன். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆளக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: So to control means that you are using this God given divine authority and the force necessary to cause him to follow your directions, walk in the path that you prescribe.
1: ஆகவே கட்டுப்பாடு என்றால் என்ன, நீங்கள் காட்டுகிற திசையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்கள் பிள்ளை நடக்கும்படி நீங்கள் அவனை உங்களுடைய
0: அந்த பாதையிலே செலுத்துவது, உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பாதையில் அவனை செலுத்துவது. You got to initiate him, you got to inaugurate him, you got to get him going in this direction.
1: இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ அப்படி நீங்க தான் அவனை ஆரம்பித்து துவக்கி அனுப்பி வைக்க வேணும்.
0: You are using the force and the pressure by divine authority to cause him to go in the way that you want him to go.
1: தெய்வீக அதிகாரத்தின்படி இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ என்று அந்த அந்த வல்லமையை அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
0: Now some people are looking at me like it's very hard, you know, how you want me to force him, you know.
1: சிலர் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க நான் உன்னை நிர்பந்திக்கணுமா அப்படின்றாங்க, கட்டாயம் பண்ணுமா?
0: I tell you, I'll show you, probably next week I'll show you how control is love.
1: பாருங்க அடுத்த வாரம் காட்ற எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது அன்பு என்று.
0: Control is love.
1: கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: When you tell a child, do not touch that stove.
1: இந்த ஸ்டவ்வை தொடாத அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க.
0: That's not, you're not making him a prisoner.
1: அப்படி தொடாதன்னு சொல்றதுனால அவன் கைதி கிடையாது. அவன்
0: தொட்டா கையிலே போடுவேன்னா தப்பே கிடையாது, தொட்டா கை போயிடும் அவனுக்கு. That's why you're telling him because he's going to get hurt.
1: அவனுக்கு அதனை தொட்டா அவனுக்கு தான் ஆபத்து, அதனால தான் தொடாதன்றீங்க.
0: I went to one home, I remember they had made a play area.
1: ஒரு வீட்டுக்கு போனவங்க விளையாடுறதுக்குன்னே ஒரு ஒரு பகுதி வீட்டு வச்சுருந்தாங்க.
0: பியூட்டிஃபுல்லி குஷன்ட் ஏரியா, லைக் அ ரூம் சைஸ்,
1: ஒரு ரூம் சைஸுக்கு விளையாடுறதுக்குன்னு அழகாக குஷன் போட்டு இருக்குதாங்க.
0: அண்ட் த சைல்டு இஸ் ஜஸ்ட் லேர்னிங் டு மூவ் அரவுண்ட், வாக் அண்ட் ஃபால் அண்ட் யூ நோ யூ கேன் டு எனிதிங், நதிங் பேட் வில் ஹேப்பன்.
1: அந்த பிள்ளை அப்போ தான் நடக்க கற்றுக்குது, ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதங்க.
0: ஹியர் சம் ஸ்பேஸ்,
1: அவனுக்குன்னு இடம் அங்க.
0: But around it was a fence also.
1: அது சுத்தி ஒரு வேலியும் இருக்கு.
0: So when I went into his house, he's looking from the fence like looking from a jail, you know.
1: அவ வீட்டுக்கு போனா ஜெயில இருந்து பாக்குற மாதிரி, ஜெயில் கம்பியில இருந்து பாக்குற மாதிரி இருக்குது அவன் என்ன பாக்கும்போது.
0: Asked him, what, you got your child in a jail?
1: நான் கேட்டேன், பிள்ளை என்ன ஜெயில போட்டீங்களா?
0: Behind the bars.
1: கம்பி எண்ணிட்டு இருக்கானே.
0: Now it looks like he has no freedom. Here is a parent that's put a child forcefully in a jail.
1: அத பாக்குறதுக்கு எப்படினா பிள்ளை எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு சுதந்திரமே இல்ல, பிள்ளைய ஜெயில போட்டாங்க அப்பா அம்மான்ற மாதிரி இருக்கு.
0: To me that's the best parent, because see what he has provided. That child can never possibly hurt himself as long as he stays within that fence.
1: என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிறந்த அப்பா அம்மா. ஏன்னா பிள்ளை கீழே விழுந்தாலும் அடிபட முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
0: Child can never run away to the street.
1: பிள்ளை தெருவுக்கு ஓடிட முடியாது.
0: Never go take the knife and cut himself.
1: போய் கத்தி எடுத்து தன்னை காயப்படுத்த முடியாது.
0: Never go break glasses.
1: போய் கண்ணாடி எல்லாம் உடைக்க முடியாது.
0: Never go and fall on the hard floor.
1: போய் தரையில விழுந்து அடிபட முடியாது.
0: It's love that has put the restriction.
1: அன்புதான் அந்த கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது.
0: So we'll talk about that. The control is love.
1: அத பத்தி பேசுவோம். கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: So don't sit there and look at me, what do you want me to force the child to do?
1: ஆகவே அங்க உட்கார்ந்து அப்படி யோசிக்க கூடாது, கட்டாயம் பண்ணணுமா அது என்ன அப்படி கேட்க கூடாது.
0: I'm talking about a very positive thing.
1: நான் வந்து முற்போக்கான ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன்.
0: The Bible is never negative, my friend. It may appear like negative, but it's always positive. It always brings positive results in our life.
1: வேதம் ஒருபோதும் பிற்போக்காய் பேசுவதில்லை, பார்க்கும்போது பிற்போக்காய் இருக்கும், ஆனா அது முற்போக்கான விளைவுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தும்.
0: So you got to understand the positive aspect of this training.
1: ஆகவே இந்த பயிற்சியில் இருக்கிற இந்த முற்போக்கான அம்சத்தை கவனிக்கணும்.
0: You got to force or apply the pressure, all the pressure that you can apply to cause him to walk and inaugurate him, start him out on that path and keep him on the track.
1: And
0: when you can keep him like that, when
1: நீங்க தான் அவனை கட்டாயம் பண்ணி வலு கட்டாயமாக அந்த பாதையில நடக்கும்படி அவன் ஆரம்பித்து வைத்து விட வேண்டும், நடக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: You're saying, well, that's impossible, brother. You don't know my child.
1: நீ சொல்லலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு.
0: I don't know your child, but I know the Bible.
1: உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் தெரியும் எனக்கு.
0: பைபிள் சேஸ் ட்ரெயின் அப் யுவர் சைல்ட்.
1: வேதம் சொல்றது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து.
0: அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் ப்ராப்பர்லி, தென் இட் இஸ் பாசிபிள்.
1: பைபிளை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அது முடியும்.
0: வாட் டிஃபிகல்டி இஸ் தேர் ஃபார் யூ டு மேக் தி சைல்ட் ஹூ இஸ் 3 4 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் அப்ளை தி பிரஷர் ஃபோர்ஸ். யூ ஆர் such a big person and he is such a small helpless little thing. What stops you from applying all the force and pressure for the sake of the child's welfare? To cause him to walk in the path that he should walk.
1: நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, பிள்ளை 3 4 வயசு குட்டியோண்ட இருக்கான், அவனை பார்த்து நீ இப்படி தான் நடக்கணும், இதுதான் செய்யணும்னு நீங்க வலு கட்டாயமா அந்த வழியில நடக்க போனதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏன் பண்ண முடியாது?
0: அதை செய்ய முடியலன்னா அப்புறம் பிள்ளைங்க எதுக்கு? Then we cannot do it. You can do it.
1: உங்களால முடியும்.
0: That is why God says train up.
1: ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், பயிற்சி கொடு.
0: Start him out on that way.
1: அந்த வழியில அவனை துவக்கி வைத்து விடு.
0: Apply the force and the pressure that you can apply right now to cause him to walk in that way.
1: அவ அந்த வழியில நடப்பதற்கு என்ன கட்டாயம் பண்ண முடியும், என்ன நெருக்கடி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிடுங்கன்றார். இப்பவே
0: make him walk in that
1: way. அந்த வழியில அவனை நடக்க வைங்க.
0: Don't leave him. Some parents are like this, you know, they got this modern psychology in their minds. Well, I'm just going to let him do whatever he wants.
1: சில பெற்றோருக்கு இந்த காலத்து அந்த மனோதத்துவம் பாருங்க, என்ன சொல்றாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. நானு
0: You should not restrict a child.
1: ஒரு பிள்ளையை வந்து கட்டுப்பாடுதான் விதிக்கவே கூடாது.
0: Now you are giving a way for all his evil nature to come forth and express itself.
1: அவருடைய எல்லா துர்க்குணமும் பொல்லாத குணமும் தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டிறீங்க இப்போ.
0: If you allow him to do what he wants to do and have his own way, naturally his evil nature only will come out.
1: அவருடைய வழியில நடக்க விட்டா, அவருடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டா, இயற்கையிலேயே அவருடைய துர்க்குணம் தான் வெளியே வரும்.
0: You take a child to a grocery store.
1: ஒரு இது grocery store க்கு பிள்ளைய கொண்டு போங்களே.
0: In one of these modern stores where you can walk and take a cart and pick up everything you want.
1: இப்ப இருக்கிற department store எல்லாம் நீங்களே அந்த வண்டியை எடுத்துட்டு வித்தை என்ன தேவையோ எடுத்து புள்ள போட்டுக்கலாம்.
0: Have you seen families come there with little children?
1: பிள்ளைகளோட வர குடும்பங்களை பாருங்களே.
0: Sometimes I watch them, it's a lot of fun.
1: அவங்களுக்கு கவனிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
0: Oh, how they beg the child and how they, you know, get the child anything he wants to do whatever they want him to do. பிள்ளைகிட்ட பிச்சை கேட்கறாங்க அவங்க. தயவு செய்து ஒண்ணும் போனாது, தயவு செய்து அமைதலா இரு, தயவு செய்து சத்தம் போடாத, தயவு செய்து எந்திரிப்பா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இவங்க அழுகுறாங்க அவன்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அவன் கண்டுகிட்டான், ஆ நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான் நான் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாம். அவன் சாக்லேட் உடனே போய் அது இருந்தா பொடி, அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டான் நல்லா. He trained the mother very well.
1: நல்ல அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான்.
0: You see a child in the grocery store, you let him do whatever he wants.
1: அந்த கடையில போய் பாருங்களே, அவன் என்ன செய்ய, அவன் இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வைக்கிறாங்க.
0: இல்ல, you let him do what he wants.
1: அதாவது அவன் இஷ்டத்துக்கு அவனை செய்ய விட்டு பாருங்க.
0: You know what he will do?
1: என்ன செய்ய வந்து தெரியுமா?
0: Have you ever child found a child go and pick up some brinjal?
1: என்னைக்காவது குழந்தை கடைக்கு போய் நேரா கத்திரிக்காய் எடுக்கிறத பாத்துக்கிறீங்களா?
0: No.
1: கிடையாது.
0: You will always go where the biscuits are, chocolates are.
1: எங்க பிஸ்கட் எங்க சாக்லேட் இருக்கும் தேடி அங்க தான் போவோம். கரெக்ட்டா.
0: But the vegetable is healthy.
1: காய்கறி உடம்புக்கு நல்லது.
0: But his nature is such, he will want, you know, he's had some sweet, you gave him some sweet and he wants more.
1: நீங்க ஏற்கனவே சாக்லேட் கொடுத்திருக்கீங்க, அத நிறைய வேணும்னு நான் விரும்புறேன்.
0: Some of this training we have given.
1: சில ட்ரெய்னிங்லாம் நாமே கொடுத்துட்டோம்.
0: So he says more, more, I want more.
1: அவ என்ன சொல்றா?
0: வாங்கே more.
1: மனம் விரும்புதே மோர்னு அவன் தான் சொல்றான்.
0: So you said all right, here's more.
1: அவன் அதிகம் வேணும்னா நாமளும் அதிகமா கொடுக்கறதா எடுத்துக்கானே.
0: So you know he's got more.
1: ஆகவே நிறைய கிடைக்குது அவனுக்கு.
0: And it's never enough for him.
1: அவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதல.
0: Sometimes for the parents also it's never enough.
1: இல்ல, பெற்றோருக்கும் போதல பாருங்க சில சமயத்துல.
0: So he doesn't have any control.
1: ஆக இப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்க.
0: Like I said, he wants to play all day, he wants to eat all the chocolates one day.
1: நாளெல்லாம் விளையாடணும்னு பார்ப்போம், இல்லாட்டி சாக்லேட் இருந்தால் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு பார்ப்போம்.
0: A child, for example, is born without control.
1: பாருங்க, அந்த ஒரு பிள்ளை பிறக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் பிறக்கிறது.
0: If you don't agree, I'll give you proof.
1: ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன்.
0: Have you heard of diapers?
1: Diapers பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Why do you have diapers?
1: ஏன் diapers இருக்கு?
0: Because the child has no control.
1: ஏன்னா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கிடையாது.
0: He doesn't know what is happening.
1: என்ன நடக்குதுன்னு குழந்தைக்கு தெரியறது இல்ல.
0: He has no control over the events of the day.
1: கட்டுப்பாடே இல்லனால கண்ட நேரத்துல கண்டதும் பண்ணிட்டு இருக்கு.
0: That is why you are under control.
1: ஆகவே தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How do you control?
1: எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க?
0: Diapers are the control.
1: Diapers தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுது.
0: You get a lot of diapers because he is out of control. He does not know control. He has not learned control.
1: கண்ட்ரோல்னா என்னன்னே தெரியாதனால நீங்க டயபர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க.
0: So the child is born without internal controls.
1: ஆகவே உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பிறக்கிறது.
0: That is why you use external control, which is diapers.
1: ஆகவே தான் வெளியில இருந்து நீங்க டயபர் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How long do you use the diapers?
1: எவ்வளவு நாள் அந்த டயபர்ஸ்?
0: This external control called diapers are used until he learns internal control.
1: பிள்ளை உள்ள தனக்குத்தான அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிற வரையில வெளியிலிருந்து டயபர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுகிறீர்கள்.
0: So diaper keeps the external control.
1: ஆகவே டயபர் வெளியில இருந்து கண்ட்ரோல்.
0: Toilet training is the internal control.
1: Toilet training வந்து உள்ள கண்ட்ரோல் அது.
0: When once he is toilet trained,
1: toilet போன்ற மாதிரி அந்த பயிற்சி வந்த பிறகு,
0: then you don't need diapers.
1: பிறகு டயபர் தேவையில்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because he can control now.
1: ஏனா இப்ப அவனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்.
0: See, that is what you want to achieve when a child is young. You want to train him up like toilet training. You got to work the controls on the inside of him.
1: Pille
0: he is born without an internal control. It is your responsibility to train him up and internally give him that control.
1: பிள்ளை குழந்தையா இருக்கும்போது இந்த டாய்லெட் கண்ட்ரோல் மாதிரி தான் மற்றதையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். கண்ட்ரோலே இல்லாம பிறக்கறான், கட்டுப்பாடு இல்லாமல் பிறக்கறான். ஆனா அந்த வயது வருகிறதுக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டை அவனுக்கு உள்ளரே நாம் கொண்டு வந்து விடுகிறோம்.
0: So why do you control?
1: ஆகவே ஏன் கட்டுப்படுத்துகிறீர்கள்?
0: Why do you use the rod sometimes?
1: ஏன் சில சமயத்துல பிரம்பு அவசியப்படுகிறது?
0: Because he can only be controlled externally now. Inside he doesn't know enough not to do that.
1: ஏன்னா இப்போ அவனுக்கு உள்ளரே இத செய்ய கூடாதுன்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல. வெளியில இருந்து யாராவது கட்டுப்படுத்தணும் ஆகணும்.
0: Only out of that kind of a use of rod he will control. He will be controlled.
1: அந்த பிரம்பை பயன்படுத்தினாதான் அவன் கட்டுப்படுறன்றான்.
0: Only when you use some force he is falling in line.
1: கொஞ்சம் கட்டாயம் பண்ணா கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தாதான் அவன் வந்து சரி படுறான்.
0: But very soon you don't have to do that because he will fall in line, you know, internal controls will develop.
1: ஆன வெகசிகத்துல பாத்தீங்கன்னா உள்ளரே அவனுக்குள்ளே அந்த கட்டுப்பாடு வந்திரபடினாலே நீங்க வெளியில இருந்து

0: In everything he doesn't have any control.
1: இது எதிலுமே அவனுக்குன்னு கட்டுப்பாடே கிடையாது.
0: Just like he uses the living room like a toilet.
1: எப்படி லிவிங் ரூமே டாய்லெட் ஆக்கிறானோ.
0: In the same way he will do anything at any time at his will if you leave him like that.
1: அதே போல அவ இஷ்டத்துக்கு விட்டீங்கனா எந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணுதோ செய்வான். எதை வேணா எந்த நேரத்திலயும் செய்வான் அவன்.
0: Even when he grows up, you need to exercise external control until he develops enough knowledge and internal control.
1: அவன் வளரும் போது கூட நீங்க அவனை வெளியில இருந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் உள்ளர் அவன் தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற வரைக்கும்.
0: I've heard some people say, what can I do, brother? I can't choose his friends.
1: சில சொல்லி கேட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுங்க அவனுக்காக நம்ம நண்பரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு.
0: அவன் நண்பர்களை நானா சூஸ் பண்ண முடியும்? ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளால முடியாதுன்னு.
1: பராமரிப்பின்
0: You can encourage him to have the right kind of friends. When you see a right kind of a person as a friend, you can encourage him in that direction. Sorry. And you can discourage him when you see the wrong kind of friendship.
1: சரியான நண்பனோடு பழகும்போது அதை நீங்க சரி நல்லதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கலாம். ஆனா தப்பான நண்பன் இருக்கும்போது வேண்டான்னு எச்சரிக்க வேண்டிய நீங்க எச்சரிக்கலாம்.
0: External control must be there.
1: வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
0: Like one man said, I have self-control, he said.
1: ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குன்னு.
0: Self-control is actually two people, he said.
1: சுய கட்டுப்பாடு அவர் சொன்னார் ரெண்டு பேர் அப்படின்னு.
0: One, me the self and my wife the control, he said. Self நானுங்க control wife-னார். இப்படியெல்லாம் control பண்ண தெரியுது. ஆனால் பிள்ளைய மட்டும் control பண்ணனா புருஷனே control பண்ணுறீங்களே, பிள்ளைய ஏன் பண்ணக்கூடாது? Amen.
1: Amen.
0: You can control.
1: Control பண்ணலாம்.
0: We try to control the manager. We try to control the managing director.
1: Manager, MD, இவங்களெல்லாம் control பண்ண பார்க்குறோம்.
0: பெரிய ஆள் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாரையும் control பண்ணுவாங்க. வீட்டில் பிள்ளையை control பண்ணுங்க. Control the child.
1: பிள்ளையை முதல் control பண்ணுங்க.
0: We try to control that man, control this man.
1: அவரை control பண்ணுது, இவரை control பண்ணுது.
0: Manipulate this one and manipulate that one.
1: இதை இப்படி பேசுறது, அதை அப்படி பேசுறது.
0: I am telling you, why can't we control our children?
1: நான் என்ன கேக்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம control பண்ண கூடாது?
0: We see them doing the wrong thing, going with the wrong friends. Why can't, don't we have the right to say, no, you can't do that?
1: தவறான காரியங்களை செய்யும்போது, தப்பான நண்பர்களோடு போகும்போது, இப்படி செய்ய கூடாது, போக கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்லையா?
0: We have every right. We have God's authority and right given to us to tell him that.
1: அது சொல்லக்கூடிய சகல அதிகாரத்தையும் உரிமையும் தேவனே நமக்கு தந்திருக்கிறார்.
0: You will see that when you do it, he will himself develop an internal control. He'll say, daddy won't agree with this, so I've let me choose the right kind of guy.
1: நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க, அப்புறம் அவனுக்கே விளங்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, சரியான நண்பனை நாம தேர்ந்தெடுக்கணும், அவனே
0: செய்வான். Not allowed in our house.
1: நம்ம வீட்ல இதெல்லாம் விட மாட்டாங்க.
0: Internal up, then you don't have to worry because he'll always choose the right kind of friends because you trained him. To choose the right kind of
1: உள்ள அந்த கட்டுப்பாடு வந்துட்டதுனால சரியான நண்பனை தேர்ந்தெடுக்க நீங்க ட்ரைனிங் கொடுத்ததுனால அவன் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பான்.
0: Lot of Christians allow a lot of things into their house that they need not have allowed. They have authority to shut the door and throw the thing out.
1: நிறைய கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத காரியங்களை, அனுமதிக்க கூடாத காரியங்களை தங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா கதவை சாத்தி இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்.
0: Parent fails to provide control for the children.
1: ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்த தவறும் போது,
0: in all these areas of life, not only in toilet control.
1: Toilet control மட்டும் கிடையாது, இந்த எல்லா வாழ்க்கையில எல்லா விதத்திலும்,
0: eating, living, talking, everything.
1: அதாவது பேச்சில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, நண்பர்ல இருந்து, எல்லாவற்றிலும்.
0: If you don't provide control in all the areas,
1: இந்த எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கட்டுப்படுத்த தவறும் போது,
0: listen to this,
1: இதை கவனிங்க,
0: then that parent is like a parent who does not use diapers.
1: அந்த பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, டைப்பர் பயன்படுத்தாத பெற்றோரை போல இருக்காங்க.
0: டைப்பர் பயன்படுத்தாத வீட்டில் போயிருக்கீங்களா? You won't like to go, right?
1: போக போக சகிக்காது.
0: Then you got a child that's got no diapers.
1: அப்புறம் டைப்பர் இல்லாத குழந்தை போல இருப்பான் அவன்.
0: Grows up without diapers.
1: டைப்பர் இல்லாமே வளருவான்.
0: Never developed internal control.

0: இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்க கிடையவே கிடையாது.
1: அண்ட் நோ டைப்பர்ஸ் ஆல்சோ, நோ எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் ஆல்சோ.
0: உள்ளம் கட்டுப்பாடு கிடையாது, வெளியே கண்ட்ரோலும் கிடையாது, டைப்பரும் கிடையாது.
1: தென் வென் ஹி பிகம்ஸ் பிக், ஹி பிகம்ஸ் எ நியூசன்ஸ்.
0: அப்புறம் வளர்ந்து பெரியாகும் போது தொல்லைதான்.
1: That's the kind of people that cause all kinds of problems.
0: அப்படிப்பட்ட ஆட்களால தான் எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது.
1: Would you like to sit next to a person who does not have toilet control? Toilet training?
0: இப்படி டாய்லெட் ட்ரைனிங்

நம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனை பிள்ளப்பாய், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுது. Come on, everyone together. நல்ல கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா?

இந்த உலகம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் தள்ளின பொழுது அப்பா உம்முடைய கிருபை வந்து என்னை பாதுகாத்ததே. உம்முடைய கிருபை வரவில்லை என்றால்

மறித்திருந்த என் கோலை என் சத்துருக்களுக்கு முன்பதாக துளிர்க்க செய்தவரே, உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. Oh yes, Lord, what a glorious presence.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தேன் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

ரெண்டு தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நல்ல போராட்டம், போராட்ட ஃபைட், எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால் அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்ற. ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்ற. அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திடாம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லோரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? ஆ, அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுகிறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால், நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க, முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே உழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நம்ம வந்து சரியான ட்ராக்டில் இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்ன படித்தியா முடிச்சான்னு கேட்டால், ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா, நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராடம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்ட பந்தயத்தில் மல்யுத்தத்தில் ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு வேதத்திலேருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 கொரிந்தியர் 9:25 24-25 வசனங்களை பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா வெள்ளி கிரீடமா வெண்கல கிரீடமானு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார், அந்த எம்பரர் ஆஃப் ரோம், அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுடணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்கிறாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை! இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுலக்க இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணால் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும், அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோன்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா, என்ன உயிர் பழிக்க மாட்டானா, என்ன ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா
உங்க பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறான்னு உடனே படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது. ஆனால் நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துடுது, அதே பிள்ளைக்கும் என்ன வந்துடுது, அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டேய் நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால் அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்ட வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, பியூனே விரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க லைனில் நிற்காதீங்க அங்கே போய் தண்ணி இல்லைங்க அப்படின்வான். என்னப்பா இப்படி பண்ணுற, அவனை இப்படி பண்ணுறேன் என்ன, ஆமாம் அவர் நல்ல போராட்டம் போராடினு நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோடு அவன் பாஸ் பண்ணுறான், அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது. புரியுதுங்களா, ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லோரும் படிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான், நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனாதானே ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாரடா பொண்ணு கொடுப்பா, சொல்கிறாங்களா இல்லையா, திட்டுறாங்களா இல்லையா வீட்டில், ஏன் திட்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடுக்க எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், தேடி வரும், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் இங்கே பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த கிரேக்க சபை அது, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னார்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்க கலாச்சாரத்தில் உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணால் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. தேவர் ரெடி டு கிவ் எனி திங் ஜஸ்ட் ஃபார் ஆனர். எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா தே அண்டர்ஸ்டுட். அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம், எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா. நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர், ஆமென். இந்த கனம் எப்படி வரும், இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும், நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன, கனம் எப்படி கிடைக்கும், ஹவு வில் யூ கெட் ஆனர். நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஞானம். எல்லாரும் சொல்லுங்க என்ன தேவை, விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமா அவன் செய்யணும், ஞானமா போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான். மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமா வராது, அவனுக்கு கனவீனம்தான் வரும், பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானா தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. எல்லாம் கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ரெண்டு காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமாக எடுக்கணும்னா ரெண்டு காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல
ஞானம் தேவை என்றால் 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, கௌரவத்தை பத்தி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, பணத்தோட அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமா முடியணும்னா, அவன் ஞானமா இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலு கையாளப்படுகிறது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்துதான் அவனுடைய லைஃப் வந்து விக்டோரியஸா இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்ல போயிடுமா அப்படின்றது வந்து முடிவுல தெரியும். உலக அளவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்துதான் அவன் இந்த பூமியில கௌரவமா வாழப்போறானா அல்லது கனவீனமா வாழப்போறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்க. நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், சும்மா உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்க பாத்துருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மத்தியானம் ஒரு ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட் டீ பிஸ்கட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும், யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்றாங்க. அதனால அது ஒரு பெரிய செலவு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்ப தங்குறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டா, நான் எப்பவுமே சொல்றது 6:2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோம்னா படுத்திருக்கிறது எம்எம் ஃபார்மா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா, கண்ணை மூடிட்டீங்க வாய்க்குள்ள போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6:2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு, அந்த ஒரு கௌரவத்துக்கு தான். துணி வாங்க போகிறோம், துணி எதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் அப்பா ஏதாவது துணி எடுத்துருவாப்பா அப்படின்னா வாங்கி போடுறோம், அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்சா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கு, அவன் போட்டு காட்டுறான் பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு, அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்ட் வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட நான் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள் பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. 3 சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களா, ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போது எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார்னு அவன் நம்புனான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாமல் பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாமல் பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்டு. நீங்கள் அதே போல் மத்தேயு 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார், சின்ன வயதுலேருந்தே கை கொழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு ஏன் பின்னால் வான்னு சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான்.
உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்சே ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால, புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல் ஆசை வச்சு குஷ்டரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சபீராள் பணத்துல அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாம கடைசியில ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றி உள்ள ஜெயம் உள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும் என் பணத்தை சேர்க்கறக்கும் என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமா என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு, பிசாசினை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதுல நான் ஞானம் இல்லாமல் போனா என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையா மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையா அவன் கொண்டு நிறுத்திட்டானா, எல்லாத்தையுமே அது வேற மாத்திட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாள்றதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள கௌரவமா முடியறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டா, நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. செகண்ட், யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர, கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை, ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சதுனால அவங்க குறை எழுதல ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு.
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலன் பவுலுக்கு நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்றைக்கு அவனால் வெளியே வரும். There's no perfect pastor. There's no perfect believer. Everybody falls, fails, falters. They fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அநேகர்கள் அப்படி வாழ முடியாது. குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான். அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுறனோ இறக்கமா. பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போல. பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை. பாவம் பண்ணுறேன், பண்ணிட்டேன், ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றக்கிறபத்த, என் தவறுகளை மாத்திரம்னா மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கணத்தை சம்பாரிச்சேன்னு சொல்கிறது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கணம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டால், ஞானமுள்ளவன் கனத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோடய விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒரு ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞா

சங்கேகம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரு. எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்தின ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம், 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் வே தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஆக்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஒன்றுமே நடக்காத போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. ஆக்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். B, பிளேம் கேம். பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பம் தான், நான் இல்லை ஏவாள் தான். பிளேம். சி, கவர் அப். முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயா. நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பிராள், இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறான். Wrong way of handling mistakes. E, evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவ கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F, fighting with the questioners. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோட சண்டை போடுவது, போராடுவது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசுதான் என்ன சுகமாக்குனாரு, நீங்க வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி பத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்ட வேண்டிய திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து, கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களையே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான். உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தான். நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறேன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல் ஒன்றுமே நடக்காதது போல் நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதித்தாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக

ஆண்டவர்ட்ட அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவா கிருப தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க? கனத்திற்காக சொல்லுங்க. எதுக்காக குழப்பிட்டனோ இல்லை? சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம்? ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம். எதுக்காக போராடுறாங்க? கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை? ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை? பணத்தை கையாள ஞானம் வேணும், தவறுகளை சரியா கையாளுறதுக்கு ஞானம் வேணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் போராட்டம் இது. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, அது என்ன போராட்டம்னு கேட்டா 1 கொரிந்தியர் 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலாய் பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன், ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்து கொள்ளணும்னு போராடுவான். இல்ல, ஒரு முறை எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் எங்க கிளாஸ்ல ஒரு வேடிக்கையா ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியும் கேட்டார். சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணி தான் அவன் சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே அவன் ஓடுகளை அந்த அந்த இது அந்த வீரர், தடகள வீரன், 40 கிலோமீட்டர். அவன் சொன்னான், அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாத்துறதுக்கு. விட்டீங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். யூ சீ, வென் யூ ஃபைட் வித் த பீஸ்ட்ஸ், ஜீவனை காத்துக்கணும், உயிரை காத்துக்கணும்னும் போது எங்க இருந்து அந்த அட்ரனில் ரஷ் வரும்னே தெரியாது. இல்ல, சில பேர் பல்லியை பார்த்து ஓடுற ஓட்டத்தை பார்க்கணுமே, என்ன ஓட்டம் ஓடுவாங்கல்ல. அப்போ சிங்கம் வந்து புலி வந்துச்சுன்னா அவ்வளோதான், கால் வலிக்குன்னு சொல்கிற ஆள் கூட முட்டி வலியெல்லாம் 1 நிமிஷத்தில் இடுப்பொலிலாம் பறந்தே ஓடிடும். இல்லை, ஏன்னா இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். பவுல் சொல்கிறாரு, நம்ம கணத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரராக நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்கு, நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றார் அவர். வேதத்தில் வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பத்தி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிக்கிறார். இப்ப முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டா சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டா, 1 பேதுரு 5:8-9 வாசித்தால் பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் வருகிறான். இந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்கிறதுக்கு இருக்கு அப்படின்ற. எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 வாசித்தால், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவனை அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்கே இருக்கிற போராட்டம்.

சிங்கம் எப்பவுமே மேட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன் யாராவது வரீங்களா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணோம்னா மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், காப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்க கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது. சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருக்கும் இல்லை, அமைதியாக இருப்போம், நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேக நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவனை என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாக இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12 மன்னித்துக் கொள்ளுங்கள், 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்கிறார், 12 அவைகளால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம், அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறையவில் பயங்கரமாக தாக்கி நம்மளை வந்து, இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களை வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மை ஜெயங்குள்ள பண்ணுகிறவர், ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்ல, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தினால், அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும், விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு, அப்போஸ்தல நடபடிகள் 20:29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது திஷ்டம் இருக்கும், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோடு நீங்கள் போராடணும், இந்த துஷ்டமிருகங்களோடு போராடினேன். அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனாய் இருக்கு பாருங்க, இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், மத்தேயு 7:15 நற்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள். இந்த ஓனாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓனாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கர்ச்சிக்கிற சிங்கம் வர போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரி வந்துடும். ஆனால் ஓனாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. ஸோ இட்ஸ் அ வெரி, இட்ஸ் அ டூ ப்ராங்ட் அஃபேர் டு ஓவர் கம் தெம். ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க தாங்க வஞ்சிக்கப்பட்டவொன்னே அவங்களுக்கே தெரியாது, தட்ஸ் அ ப்ராப்ளம், தே டோன்ட் நோ இஃப் தே பீன் மிஸ்லெட். சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கும், ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா,
அப்போஸ்தலர் 20:29-30 வாசிக்கும் பொழுது அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாரு, என்னோட பேசு, என்கிட்டேரு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனங்கணலாம், இவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்டு இருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி அவங்கள பற்றியே பேசி அவங்கள பற்றியே உயர்த்தி அவர்களுடைய வார்த்தை இல்லாமல் ஜபம் இல்லாமல் செய்யாமல் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டல் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சிருவாங்க. நீ ஜோம் பண்ணு சொல்ல, என்கிட்ட நான் ஜோம் பண்றேன், நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்ல, நீங்க வா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல் கீழே அவங்களை கொண்டு வந்துருவாங்க. தி ஆல்வேஸ் ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங், தி ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம். ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு திசை வேலை என்னன்னு கேட்டா, யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் A false teacher will do is he will disperse people. எல்லாரையும் சிதறடிச்சிருவாங்க, ஒன்றா இருக்கவே விடவே மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்க, சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்கு, அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் அது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனா இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்தில் அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அதை விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சிட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையே அதுதான். அங்கே போகாது இங்கே போகாத சில பேர் இதே தான், என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறதில்ல, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரேயன் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம்செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் சர்ச்சுக்கு போறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போறதில்லை. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்ப நீங்க எப்படி சரி, நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம என்னமோ வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா, சரி ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அன் அதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வானத்திரும்பின் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமை அவற்றை இருந்துச்சு. ஆனாவே சொல்லுது, 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூட்டு போயிட்டார். கெத்செமனி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி
ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட மூன்று பேரை கூட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, ஒரு மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது, உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷம் தருவீங்க. அவங்களை அனுப்பும்போது கூட ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்னபா இருந்தார். ரெண்டு ரெண்டு பேராக தான் போயிருக்காங்க. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயோ. ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரெங்க் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தி கேன்னாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தி கேனாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான், 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. ஆனால் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது உள்ளவுடனே நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோட தான் கர்த்தரை தொழுது கொள்கிற உடனே, யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு 10 பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், அவள்கிட்ட நீங்கள் 10 பேருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஐதர் பி எ கிவர் ஆர் அ டேக்கர். அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், அவள்கிட்ட வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்குது, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்க இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும், இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகலை, பிரச்சனைகளும் போகலை. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த எதுவும் வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது என்னம்மா என்னம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. Because that's not the way God designed us. ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். You cannot survive alone. Be the best alone. You need people. You need company. ஆனா ஒரு கள்ளத்தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்தில் இருப்பான், தான் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கூட்டம் இருந்தானே அட்டாக் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஆல்வேஸ் டிஸ்பர்சஸ் த க்ரௌட். அண்ட் தனியாக மாட்டினான்னா இவர் நினைப்பார், தனியாக எனக்கு அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னு. அப்படியா? எதுக்கு அப்பாயின்மெண்ட்னா, கசாப்புக்கு தான் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான், உடனே கறி ஆக்கிடுவான். தட் இஸ் ஹவ் தே அட்டாக். மூன்றாவது அவன் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், எசேக்கியல் 22:27 வாசித்தால், இறை கவுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ரத்தம் சிந்தி கொள்ளையிடுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தே டிஸ்ட்ராய் பீப்புள் இன் தி எண்ட். பீப்புள் லூஸ் தேர் ஐடென்டிட்டி, தே லூஸ் தியர் லைஃப், தே லூஸ் தியர் பிளட். அவங்களுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் இழந்து போகிற அளவுக்கு அவங்கள முழுவதுமாக வழி விலக பண்ணிடுவாங்க. வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாருங்க, அந்த ஒரு யூனிட்டியை நீங்கள் காத்துக்கணும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்க, அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும் நினைச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். யூ கேன் நாட் சர்வை வித் எனிபடி, யாரோட இங்கே உட்கார முடியாது. இந்த நினப்பு, தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும். சி, எவ்ரிபடி இஸ் நாட் பர்ஃபெக்ட்.
இப்போ ஒரு சபைன்னு எடுத்துடுங்களேன், டியூ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட்? நோ, நாட் எவ்ரி ஒன். எல்லாருமே ஜப வீரர்களா? எல்லாருமே மூணு மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுறவங்களா? எல்லாருமே நான் நோட்ஸ் எடுக்கிறவங்களா? எல்லாருமே கவனிக்கிறவங்களா? எல்லாருமே கரெக்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறவங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான், ப்ரீகேஜிலிருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா அசம்பிளி தான் இது ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அதே இடத்துல ஒன்று ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று கவிதையை எழுதிட்டு இருக்கோம். தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ மிக்ஸ். ஆனால் சபைன்றது என்னென்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படியே போனோம். நம்மளோட ரட்சகராக இயேசு கிறிஸ்து 12 பேர் அவரே ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்தாரான். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்கிறாரு. அவன் திருட தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததுல இந்த இந்த சில தரம் நினச்சிக்கிட்டுவேன் நான், ரொம்ப பிரச்சனை வந்த ஆண்டவா நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததுலேயே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியா போயிடுவான். ஆலய காணோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சுருந்தார். எவ்வளோ காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டாரு. அவங்கள வந்து திட்டினாரு, போதிச்சாரு. ஆனால் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா போய் உலகம் செஞ்சுட்டு வாப்போம், எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் திங்க் தட் எவ்ரிபடி மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் ஆர்டர் டு பி யுனைடெட். சில பேர் தான், பாஸ்டர் நான் வருவேன் ஆனால் ஒன்றும் சரியில்லை பாஸ்டருங்க, இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் பூரணம் ஆயிட்டார், இப்போ பரலோகத்து டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தரும் சரியில்லை, அல்ட்டா வந்துடுவேன் நான், அல்ட்டா சேர்ந்துருவேன். நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம், அப்படி செய்யாதீங்க. அந்த ஐக்கியம் தேவை. கள்ள திருக்கதரிசி கள்ள போதகணும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதற அடிச்சு கொன்று போடுவான். இந்த ரெண்டு துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்க நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், போராடணும். ரெண்டாவது, துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருந்து சிங்கம் போல பிசா சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்பதான் நம்ம முடிவில் ஜெயம் எடுப்போம், அதான் நல்ல போராட்டமா முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாயிருந்து சிதறி போகாமல், மனிதனை துதிபாடாமல், நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல், நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அலே லூயா. சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா, எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம். இது ரொம்ப முக்கியம். இது மூன்றாவது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா, எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போறான். அங்க உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை, ஓடலன்னா உயிர் போயிடும் அப்படின்னா ஓடுறான் இல்ல, கனம் கிடைக்கணும் பரிசு கிடைக்கணும் ஓடுறான் ஓட்டப்பந்தயத்தில். ரெண்டாவது, ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்யறான்னா, உயிரை காத்து கொள்றதுக்காக அவன் என்ன பண்றான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனா மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, அது என்னன்னா, துஷ்ட மிருகம் இல்ல, சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா, ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டா, பதக்கத்துக்காகவும் போராடுறது இல்ல, தான் உயிருக்காகவும் போராடுறது இல்ல, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தான் ராஜ்யத்தை காத்து கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம்.
இப்ப நம்முடைய தேசத்தின் எல்லைகள்ல வந்து ராணுவ வீரர்கள் இரவு பகலா நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி நிக்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வராத தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்க வந்து உட்காந்துருக்கியான்னு கேட்டா, ஏன் உயிரை காத்துக்கிறோம்னு நான் எங்க இங்க உட்காடுறேன், நான் வீட்டுக்கு போயிருவேன். ஏன் உயிருக்காக நான் இங்க உட்காரல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்காறேன், நாட்டுக்காக உட்காந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன் சண்டை போடல அப்படின்னா நாடு தோத்து போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால், உன்னை பற்றி மறந்துடு, தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவன் பாருங்க, தான் உயிரை கூட துச்சமாக நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ரத்த சிந்த ரெடியாக இருக்கேன், எந்த குண்டடி படமும் ரெடியாக இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து, நீ போன்னு அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனா போயிடுவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டா 22 வயசுன்னுவான், 18 வயசுன்னுவான். ஃப்ளைட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ள பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாம வருவாமான்னு தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனா எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸில் அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால் போகிறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அங்கே ஆபத்திருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது மூணு லெவலில் இருக்குது. நல்ல போராட்டம்ன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்குள்ள நடிக்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனா போய் நிற்கணும், அதுக்காக முதல் போராட்டம். ரெண்டாவது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டுறக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் மூணாவது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா? தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக, மற்றவங்களுக்காக. இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்கும் கேட்டால், இந்த கோலியாத் சொன்னால் பாருங்கள், ஒருவனை அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமையாயிடுவோம், தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் ரெண்டு பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, யூ ரெப்ரசன்ட் த நேஷன், நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போகிறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்குது, அதில் தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பரில் வருது இந்தியா ஒன். என்ன இந்தியா ஒன்னு? நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பரில் இந்தியா தோற்றது, படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறானா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு, படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்கே படு, நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படுதோல்வி அடைய முடியும்? அங்கே 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான்ப்பா, அவன் ஜெயிச்சா நாடே ஜெயிச்ச மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சான்னா நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சி, சோ மெனி டைம்ஸ், லிசன் எவ்ரி ஒன், நல்லா கவனிங்க, சோ மெனி டைம்ஸ் ஆர் ஃபைட்ஸ் ஆர் நாட் அபவுட் அஸ். நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் அவர் காலிங், இட்ஸ் அபவுட் அவர் பீப்புள், இட்ஸ் அபவுட் த மினிஸ்ட்ரி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம். இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது, இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது, இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேன்னா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும், நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போது அந்த பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து ஒத்தி யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க,
அவன் அங்கே தோத்தான். நம்ம கதி எல்லாம் கந்தல் தான். அவன் நேராக உள்ளே வந்துடுவான். வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரிச்சு சாம்பலாக்கி விட்டுருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான். நீங்கள் ஜெயிக்காமல் தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10%னா 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும் என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஏக்கம்தான் ராகாப்ட்டு இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடே எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சிருக்கோந்திருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாத்திருச்சு. பாருங்க, அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆள் இந்த சைட்ல இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோட எரிச்சிட்டாங்களாம் அப்படியே. ஸோ வென் யூ ஆர் ஃபைட்டிங், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அ தேர்ட் லெவல் ஆஃப் ஃபைட்டிங் விச் இஸ் யூ ஃபைட் ஃபார் சம்திங் பிகர் தென் யூ. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க. பாருங்கள், வாழ்க்கையில் சோதனை வருதுங்க. புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் நீங்கள் சோதனையில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தருவில் தான் நிற்கணும். இந்த சோதனையில் விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டேங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. தேர்ஸ் அ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதுமா கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கை இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும். அதனால் அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன். எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேலை மினிஸ்ட்ரியில் வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிறணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும்போது இல்லை, எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதான் தேவையா நமக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமா, நம்மளாக வாழ போகிறோம், நம்மளாக போய் எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தேவையா, யோசிக்க தோணிடும் சில தடவை. இட் ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. ஆனால் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி உட்காரும் போது இல்லை, கர்த்தர் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமாக பேசுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் செய்தியை மட்டும் நான் கேட்கலை, என் லைஃபே முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்வார், இந்த போராட்டம் உனக்குடையது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. See, that keeps you going. நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா, இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு, எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி ஊழியம் செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000-10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டையை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2-3 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு, 2-3 கேம்பஸ் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸு, பில்டிங் ப்ராஜெக்ட்டு, சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம், ஆண்டவா இதை விட்டுறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டு ஒரு ஆளை கொண்டு வருவார்.
போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாதம் அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது சேம் ஆனால் 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் முடிச்சு ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம், யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிள் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சோடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னா அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன், அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன், என்ன பார்க்கணும்னு. சரி வந்து எங்கே சார் நான் வேணால் பார்க்கணும். சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும், முடிஞ்ச உடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து அது கமலகாந்தா, 2002 2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸு. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பு எழும்பு பதில் சொன்னாங்க, நானும் எழும்புனேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன், எல்லா பசங்களும் சிரித்தாங்க என் கிளாஸில். அப்போது நீங்கள் ஒருத்தர் தான் நின்று, ஏன்ப்பா அவனை பா சிரிக்கிறீங்க, அவன் தமிழில் பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா உங்கள் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிற கதை சொல்லிட்டு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான், ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணியெல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கான். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அங்கேயே உடஞ்சிட்டானான். உடஞ்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். இது என்கிட்ட இத்தனை வருஷமும் அவன் சொல்லலை. கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திர அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து படி அப்படியே படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் அந்த பையன் இங்கிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கான். படித்து அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான், பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துருக்கான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ திஸ் ஸ்டோரி, ஜஸ்ட் டு லெட் யூ நோ ஹவு மச் யுவர் லைஃப் ஹஸ் இம்பேக்டட் மீ. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? I tell you, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீதா செல்றவ நிறைய காரியங்கள் செய்யும் போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, செல்றவ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார் அப்படி சொல்லுவார், ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது, இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா, நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான் இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தெரியும்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை, வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மள்கிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சினா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க, நீ ஜெயிச்சினா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா,
நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்னைக்கு யாராவது ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டீங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடலான்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாதா உன் மூலமா இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்னைக்கு ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளோ போட்டி போறாம கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எதுக்கு செய்யணும். ஆனால் கர்த்தர் சொல்வார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத. உனக்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்வார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்கிறாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கர்த்தர்கிட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் மூன்று லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக? கனம், கிரீடம், மகிமை, அதுக்காக. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள், அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்ட மிருக போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியா வர்றதில்ல, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யூஆர் நாட் அலோன், யூஆர் அன் ஆர்மி, அண்ட் யூஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் சம்படி பிகர் தேன் யூ, சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்க போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னொடனே சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான் இருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. அண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

நேரத்தில் எழுப்பி நிற்போம். ஒரு நிமிடம். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனால் நாம் எது கலைக்கப்பட்டோம்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக. தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது. நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை, என் கையாள கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்திட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். யூ ஹவ் டு ஃபைட் இட். போராட்டமே இல்லாமல் ஈஸி வே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. யூ ஹாவ் டு ஃபைட் இட். அந்தரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபைட் இன் சைட். போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற சோர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னுடைய பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும்னு சொல்லிட்டான, உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன்னை அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனையில நாள் மேற்கொள்ளவே முடியல, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில, எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதுல விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடு. உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, அவங்களுக்காக நீ போராடு. தன்னலமா இருக்காது, நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும், கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் அவர் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும் போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில் கட்டி வச்சிருந்தாங்க. One of his hands was tied with chains. ஆனால் அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவரை விட்டு தனிப்பட்டவதமாக போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனை பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமா பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பத்தி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவுதான் நம்முடைய வேதத்துல 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். யாராவது ஏதாவது ஒன்ற தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நல்ல போராட்டம் போராடுங்க. முடிவிலை கர்த்தர் ஜெயத்தை தருவா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடிய தான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்,
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் பெறணும், நாம் பெறணும். நல்ல போராட்டம் போராடணும். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா. கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்ம ஊற்றப்படட்டும், போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா, நல்ல போராட்டத்தை போராடுவாயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க, சவுலும் பார்த்தான் தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள வருவான், வருகிறான். அவன் யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே, இவனை எப்படி நான் விடுவேன். கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாரம் வாஞ்ச என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்க கூடாது, என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீத போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். என் வசதிக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழுமினேன், சாப்பிட்டேன், இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இது வல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை, தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க எங்க ஓடி இருக்கீங்க, எங்க உழைச்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா? இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபு. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவன் அண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறோம் பாஸ்டர், நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் நான் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்கிறோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்கிறோம். அதை நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர்ச்சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தாரும். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசோபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வைத்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ACAVADI என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380231-7774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, இன்னும் கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா

எவ்வளவு நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க. யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டான், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னை வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெள்ள தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே இந்த இடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன், பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது, பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும் கேவலப்படுத்துறவங்களும் நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை.

0: பதினஞ்சு வருஷம் நம்மளை அரவணைச்சு பாசமா பார்த்து நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் பதினஞ்சு வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கச்சு போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்ல, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் ஒரு மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு ஒரு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கெஞ்சினேன், என்னை யாரும் கூட்டிட்டு போயிடுங்க, என யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. 15 வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடு தான் தெரியும், என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போன ஒரு அனாதையான ஒரு சூழல், யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல, அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல, நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க, நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா, யாருமே இல்லாம நான் அதையா நான் நிக்கிறேனே, ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமா இருக்கும், அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 என்னுடைய வாழ்க்கை, அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இருந்தாரு கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா, ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல, என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, எந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 18 என்னைய பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 15 வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் எவ்வளோ நல்லவர். அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன். நான் நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற இரவு 12 மணி போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான். என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அமேன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே. தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அநாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? திக்கற்று போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா? அவரை தேடுவோமா? வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோ பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோ பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோ பண்ணேன், ஏசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோ பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட ஜென்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்ன திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டயுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பாக்குறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட கொடுத்தாதானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேதனையா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டருள். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க நேரத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளவு நல்லவர்ல பேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிற ஒரு மனம் திரும்புத. மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கட்டர் எனக்கு ஏற்படுத்தி, இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கட்டர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கட்டர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிறதை

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

இந்த காலவேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தருக்கிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் காலவேளையில் நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.

0: கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்திருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கலை, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்து என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார், அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சார்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்க தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இப்படியா நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம்? ஏன் எனக்கு மாத்திரம் என்று உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவ புடைக்கிறதற்காக சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தா என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவ பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் புடைக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரே பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. ஐ எம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிய பண்ணினார். தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. செல்லம்மா வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது, எங்க அப்பா எங்க, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில போட்டாங்களோ உன்னை உயர்த்த போறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்க எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டா போதும், அவர் ஏதாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா, நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள். இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுது தான் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க, பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தருக்கு இது கொடுத்துருவாரு, இது நடந்துடும் அப்படின்னு நீங்க எத்தனை பேர்கிட்ட பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க, தாங்க பிஸி, ஆனா பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமா யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பிரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹாலேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹாலேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தால் போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சுருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க, சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே, ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க. மற்றவங்க ஏன் கை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காம போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிப்பதை விட, அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல. உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தரையில் விழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்ததுனால, நினைவை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண்ணு தான், மண்ணு பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினைச்சா உங்களால் ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு முட்டை இவ்வளோ குடும்பான்னு கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை. இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களே ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் இந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்காகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது, மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தார். ஹல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது, இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல், அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தை பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்த கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவடுகளை என்ன செய்திருக்கிறாரா, விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்துங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து என்னங்க, நீ ஒன்றும் நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போகணும், நீ எங்கேயோ இங்கே அங்கே பார்க்க வேண்டாம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவடை விட்டுட்டே போகிறாரு, உன் அடியை எடுத்து அந்த அடிச்சுவடில் வை, இன்னொரு அடிச்சுவடில் வை, இடே போனினா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்றேன் ஐம் ஃபாலோயிங் ஜீசஸ், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள், இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு இருந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது, இயேசு ஒருவரே, எனக்கு ரோல் மாடல் இயேசு தான், எனக்கு முன்மாதிரி இயேசு தான், அவரை தான் நான், அவரை போல தான், அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன், என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன், இயேசுவை போல. எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே உம்மை போல, உம்மை போல, ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன், ஒரு நோ ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவள் ஆக்குவேன், என்னை பின்பற்றி வா, பின் திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா, உன் கண்களை ஏறெடுத்துப்பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாக இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறி கொண்டே இருப்பாய், உரபாலாபா சந்தாரபா, கஷ்டம் வருதா பாடு வருதா என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா நான் உனக்கு இது தருவேன் அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன் பொருள் கொடுப்பேன் அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டினா சொல், நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்து தான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னு அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொன்னு, நான் உண்மையான சுத்த பொன் சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்போனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொன். உன்னை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும், இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனே, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன், விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவ என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்கே போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடல் அலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமாக வரும் அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமாக வரும் கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனால் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடணும், நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகளுக்கு, கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் பதினோராம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே. பெருமை விசுவாசிதான், ஆனால் ஒரு பெருமை, நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சரி, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாத. ஆனால் இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா? தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவர் அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? இம்மட்டும் வா மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க. அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். என்னன்னா அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93:4 என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமையுள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா, உனக்கு அதிகமா கிருபை தரணுமா, யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டான். ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க. பாருங்க, அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும், தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் தருது, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளதுதான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அதை அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 24 வசனத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது? மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. எழுந்து காற்றை என்ன பண்ணாரு? என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க? ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது. ஒரே வார்த்தை தான், சே வாயை மூடு, அடங்கு, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது. அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய், ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே? அவர்கிட்ட பேசிட்டு இருக்க சொன்னார். ஏன் தாரு? ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார். என்ன செய்தாரு? ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான்? போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது. அதட்டி பாருங்க, உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான் அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்று நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 எடுத்து வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிலே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு, சவுண்டு. ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா, அமைதியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அலையின் சத்தம் தனியா கேட்கும், கேட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான், உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது? அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி, ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான, தோல்வி அல்ல. நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது, அவமானம் அல்ல. உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம். சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவெளியிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழி ஒன்றும் நடக்கலை. சிலர் சிலர் சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை. ரிசல்ட், கர்த்தரத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தரத்தில் இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லைதா, வழி இல்லைதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமாய் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற வடையில ஊராபாலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளைப் போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளைப் போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோதனையா பரத்திலிருந்து நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா?
1: அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபாரபாலாபா சந்தாரபாலாபா ஊரகாபாலாபா ரபா சந்தாரபா இப்பொழுது நீர் தொட்டதற்கு

0: இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ

தேவனிடத்தின் பார்வையில் இழிவாய் எண்ணப்பட்ட எங்களை உம்முடைய அழைப்பினால நிறைத்து எங்களை பயன்படுத்துகிறீரே. எங்களில் என்ன நன்மையை கண்டீர் ஆண்டவரே? ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத எங்கள் மேல உம்முடைய அழைப்பு, பரம அழைப்பு ஒரு மகுடமா எங்க மேல இருப்பதனால இன்றைக்கும் நாங்கள் நிலை நிற்கிறோம். உமக்கு நன்றி தகப்பனே.

0: என் நண்பனே, நீங்கள் தேவனை துதிக்க துவங்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் காண்பிப்பார்.
1: தேவனின் மேல் வாஞ்சையோடு இருக்கும் உன்னத உருவ நேயர்களே, உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். சுமூகமான நேரங்களில் விசுவாசிகள் தேவனை துதிப்பது என்பது ஒரு சுலபமான செயல். நம் பண தேவைகள் சந்திக்கப்படும் போதும், நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போதும், அற்புதமாக சுகம் பெறும் போதும் தேவனை துதிப்பது என்பது இயல்பாகவே நடக்கும் ஒரு காரியம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் கடினமான நிலைகளை கடந்து செல்லும் போது துதிப்பதை நிறுத்திவிடுகிறோம். அந்த கஷ்டமான நிலைமைகளிலே தேவனை ஆராதிப்பது என்பது நம்முடைய முதல் செயலாக இருக்காது. ஆனால் துதிக்கும் செயலானது கடினமான நேரங்களில் நமக்கு உள்ளான பலனளித்து நம்மை தாங்கி செல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு உதாரணமானது பிரச்சினை நேரங்களில் தேவனை துதிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து விளக்கி கூறுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனின் செட்டைகளின் கீழ் பாதுகாப்பாக இருப்பதை எண்ணி தேவனை துதிக்கிறேன். பொதுவாக துதி என்றதும் நம் வாழ்விலே இடம்பெற்ற மங்களகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான விஷயங்களையும் தேவன் நம் ஜபங்களுக்கு பதிலளித்து எதிர்பார்த்தே இராத நன்மைகளை வழங்கியதையும் எண்ணி பார்ப்பதுண்டு. அப்பொழுது நாம் நிச்சயம் தேவனை துதித்திருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கஷ்டங்களையும் கடினமான நிலைமைகளையும் பரிதாபமான சூழ்நிலைகளையும் சோர்வையும் போராட்டங்களையும் நாம் கடந்து செல்லாதவரை மெய்யான துதியின் வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலைமையின் மத்தியில் நாம் தேவனை துதிக்க முடியும் என்றால் நம் இருதயத்தில் நிகழ்வது என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே தொல்லைகள் மத்தியிலும் தேவனை துதிப்பதினால் கிடைக்கும் வல்லமையை குறித்து சிந்திப்போம். இதற்கு ஆதாரமாக இரண்டு நாளாகமும் 20 அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை வாசிக்கலாமா? 2 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். கவனியுங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். இந்த அதிகாரத்தின் மூலம் கற்றுக்கொள்ளும் உண்மைகளை நாம் நம் வாழ்வில் அப்பியாசப்படுத்துவோம் என்றால் பெரிய அளவில் வித்தியாசத்தை நாமே காண துவங்குவோம். இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றது என்ன என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். கவனியுங்கள். யூத தேசத்தை அரசாண்டு வந்த யோசபாத் ஒரு நல்ல அரசனாக காணப்பட்டான். யுத்தம் செய்வதற்காக தன் மக்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்திருந்தான். தன் மேன்மையிலும் வல்லமையிலும் செல்வத்திலும் அவன் உச்ச நிலையை எட்டினபோது அதிக தீமைகளை செய்த ராஜாவான ஆகாப்புடன் சேர்ந்து யுத்தத்துக்கு சென்றான். அந்த யுத்தத்தில் ஆகாப் கொல்லப்பட்டான். மாறுவேடத்தில் சென்றிருந்த யோசபாத் தப்பி தன் வீட்டிற்கு திரும்பி வந்து செய்த தவற்றிலிருந்து மனம் திரும்பினவனாய் தனது நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டான். இவ்விதமாக நாட்டின் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தினபோது, ஆவிக்குரிய ரீதியில் சீர்திருத்தங்களை மனமுவந்து செய்து கொண்டிருந்தபோது அவனை தாக்க அண்டை படைகள் பயமுறுத்தும் வகையில் முன்னேறிக் கொண்டிருந்தது. அந்த துர்ச்செய்தியை யோசபாத் கேள்விப்பட்டபோது அவன் செய்த செயலையே நீங்களும் நானும் துன்பத்தின் ஊடாகவும் சோதனைகள் ஊடாகவும் உபத்திரவத்தின் வழியாகவும் செல்லும்போது செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே தொல்லைகளால் தொந்தரவுக்குள்ளான போது யோசபாத் செய்த முதல் செயல் என்ன தெரியுமா? கவனிங்கள், தன் கவனம் முழுவதையும் தேவன் மேல் வைத்தவனாக அவரை துதிக்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, யோசபாத் செய்த முதலாவது காரியம் என்னவென்றால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். நீங்களும் நானும் தேவனை துதிக்க துவங்கும் போது நாம் நம் கவனத்தை தேவன் மீது வைக்கிறோம். நாம் தேவனை நோக்கி, தேவனே, நீர் மகத்துவமும் வல்லமையும் பெரியவருமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் நம் சிந்தையை தேவன் பேரில் வைக்கிறோம். நாம் சிக்கலான நிலைமைகளில் இருக்கும்போது நம் சிந்தை பிரச்சினைக்குள் அகப்படாமல் இருக்க தேவனை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நாம் தேவனை நோக்காமல் வேதனையை மனதில் நிரப்பிக்கொண்டு அவற்றை எண்ணி எண்ணி விம்பிக் கொண்டிருக்கிறோம். மேலும் நாம் தேவனை நோக்காமல் இருக்கும்போது நம்மை நாமே நொந்து கொண்டு சுய பரிதாபத்தில் பயணிக்கிறோம். இதன் முடிவு மிகவும் கொடூரமாக இருக்கும். அன்பானவர்களே, தேர்ந்தெடுப்பு நம் கரத்தில் இருக்கிறது. தேவனை நினைத்தால் வேதனை ஓடும், வேதனைகளையே நினைத்தால் வேதனை தான் மிஞ்சும். இங்கே யோசபாத் சரியான முறையில் செயலாற்றினான். அவன் உடனடியாக கர்த்தரிடத்தில் திரும்பி முழு தேசத்தையும் வேதனையை எண்ணச் செய்யாமல் உபவாசிக்கும்படி செய்தான். இரண்டாவதாக, நாம் துன்பம் என்னும் தோணியில் பயணம் செய்ய நேரும்போது நாம் தேவனை துதிப்போம் என்றால் அவருடைய வல்லமையை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே நாம், தேவனே, நீர் அண்ட சராசரத்தையும் ஆளுவதற்காகவும் அனைத்தும் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்காகவும் உம்முடைய ஆளுகைக்கு உட்படாத பகுதி இப்பூமியில் ஒன்றுமே இல்லை என்பதற்காகவும் எந்த இன்னலும் உம்முடைய பாதுகாக்கும் வல்லமையை தாண்டி என் கிட்ட வர முடியாது என்பதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். இதனால் நாம் தேவனின் சர்வ வல்லமையை அங்கீகரித்து அதை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, இன்னல் நேரங்களில் நாம் இறைவனை போற்றும் போது தேவனுடைய மகத்துவமான செயல்களை நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ஆம், அதுதான் துதி. அன்பானவர்களே, தேவனின் மகத்துவங்களை மறுபடியும் மறுபடியும் மனதில் கொண்டு வருவதுதான் துதியின் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதை நாம் சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 7-11 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிறபோது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ, அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே யோசபாத் செய்கிறது என்ன? தேவன் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைவுபடுத்தி பார்க்கிறான். ஆம், அதே போல நாமும் தேவனை துதிக்க வேண்டும். அப்போது நாம், தேவனே, நீர் எங்களை ரட்சித்ததற்காகவும் எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காகவும் கடந்த நாட்களில் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ததற்காகவும் கஷ்டமான நேரங்களில் எங்களை பத்திரமாக கடத்தி சென்றதற்காகவும் எங்கள் கண்ணீர்களை நீர் அறிந்திருப்பதற்காகவும் எங்கள் இருதயத்தை அறிந்திருப்பதற்காகவும் நன்றி என்று சொல்ல வேண்டும். இவ்விதம் செய்வதனால் நாம் தேவனை அதிகமாக துதிப்பதோடு அவருடைய நாமத்தை மேலாக உயர்த்துகிறோம். இங்கே நாம் தேவன் செய்த செயல்களை அவருக்கு ஞாபகப்படுத்தி காட்டவில்லை, மாறாக அவரின் அதிசய செயல்களை நாம் தான் நினைத்து பார்க்கிறோம். இது துதிப்பதில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இதைத்தான் யோசபாத் செய்து கடந்த காலத்தில் தேவன் செய்த அதிசயங்களை அட்டவணைப்படுத்தி அவரை துதித்தான். 4, தேவனை துதிக்கும் செயலானது நாம் அவரையே சார்ந்திருக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது. நாம் தேவனை துதிக்கும் போது அவரையே முழுவதுமாக சார்ந்திருக்கும் உணர்வோடு வாழ ஆரம்பிக்கிறோம். இவ்விதம் நாம் அவரது மகிமை பிரஸ்தாவத்தை உயர்த்தும் போது நாம் அறிக்கை செய்வது என்ன தெரியுமா? தேவனே, நான் பலவீனன், எனக்கு நீர்தான் தேவை. இந்த என் சூழ்நிலையில் நீர்தான் இடைபட வேண்டும். ஒருவேளை நான் இருக்கின்ற சூழ்நிலையை நான் கடந்து செல்ல வேண்டும் என நீர் சித்தம் கொண்டால் அதை வெற்றியுடன் கடந்து செல்ல என்னை பலப்படுத்தும் என்று தேவனிடம் அறிக்கை செய்கிறவர்களாக இருப்போம். இவ்விதம் சர்வ வல்லவருக்கும் நாம் செலுத்தும் துதியானது முற்றிலும் அவரையே அண்டியிருக்கும் ஒரு புத்துணர்வை தருகிறது. அவர் சமூகத்தில் சரணாகதி நிலையை அடைவதே எந்த ஒரு விசுவாசிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாகும். இதையே அவர் விரும்புகிறார். அப்பொழுது மட்டுமே அவர் தம்முடைய வல்லமையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவார். அங்கே தேவன் மாத்திரமே மகிமைப்பட முடியும். ஐந்தாவதாக, நாம் தேவனை துதிக்கும் செயல் தேவனை குறித்த நம் கண்ணோட்டத்தை விரிவாக்குகிறது. இங்கே யோசபாத்தை பாருங்கள். அவன் தேவனை நோக்கி, தேவனே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது திகைத்து நிற்கிறோம் என்று கூக்குரலிட்டான். அவனுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். அந்த தீர்க்கதரிசி, உங்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் வையுங்கள், அவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் என்று கூறினான். அன்பானவர்களே, தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை நினைத்தும் அவரின் வல்லமை மிக்க செயல்களை எண்ணியும் நம் வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தும் அவரது குணாதிசயங்களுக்காகவும் நாம் தேவனை துதிக்கும் போது நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத வகையிலே அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் தீர்க்கதரிசி, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவன் சொல்வதையே நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சும்மா இருந்து தேவன் பகிரங்கமாக செய்யப்போகும் செயலை நிதானித்து பாருங்கள் என்று கூறினான். தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தைகளை கேட்ட மனிதர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார்கள். காரணம், அவர்கள் யுத்தத்திற்கு மேல் யுத்தத்தை பார்த்தவர்கள். அன்பானவர்களே, நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நம் துதியானது தேவனை நோக்கிய நம் கண்ணோட்டத்தை விரிவாக்குகிறது. நீங்களும் நானும் தேவன் எவ்விதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும், ஏன் இன்றைய காலத்திலும் அவர் எவ்வளவு மகத்துவமாக செயல்பட்டார், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி துதிக்கும் போது நடப்பது என்ன தெரியுமா? தேவ வல்லமையை நம் வாழ்விலே மிகவும் தனிப்பட்ட ரீதியில் அனுபவிக்க துவங்குகிறோம். நம் சிந்தைக்கு எட்டாத வகையிலே தேவனின் அற்புத செயல்பாட்டை கண்டுகொள்ள ஆரம்பிப்போம். ஆம், தேவன் இடைவிட ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வாசித்த பகுதியிலே இந்த சத்தியத்தை பார்க்க நாம் மறந்துவிடக்கூடாது. ஆறாவது குறிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நம் துதியானது தேவனுடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்துகிறது. இங்கே தீர்க்கதரிசியானவன் தன் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி முடித்த பின் நடந்தது என்ன என்பதை இரண்டு நாளாகமும் 20:18 கூறுகிறது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள். ஆம், தேவன் செய்யப்போவதை தீர்க்கதரிசி மூலமாக கேட்ட அவர்கள் தேவனின் வார்த்தையை நம்பி அவரை பணிந்து கொண்டார்கள். தேவன் எவ்விதம் செயல்பட போகிறார் என்பது அவர்களுக்கு சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் அங்கே தேவ சமூகத்தில் இருப்பதை உணர்ந்தார்கள். என் நண்பனே, யூத தேசத்திற்கு தேவன் எதை செய்ய விரும்பினாரோ அதே போல் உங்கள் வாழ்விலும் செய்ய அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் தம் குமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய ஈகை மரணத்தினால் அவருக்கு சொந்தமாக்கப்பட்டவர்கள். அதனாலே நீங்கள் அவருக்கு விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனுமதித்தால் அவர் உங்கள் வாழ்வில் செயலாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவும் உங்கள் இருதயம் தேவனை சார்ந்திருக்கும் போதும் நீங்கள் தேவனை தேட துவங்குவீர்கள். மட்டுமன்றி உங்கள் வாழ்விலே தேவனின் சிறப்பான நன்மைகளையே வாஞ்சிப்பீர்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஈடுபட்டு தமது நாமத்திற்கென்று மகிமையை கொண்டு வருவார். ஏழாவதாக, நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுக்குள் இருக்கும் நம் விசுவாசம் தானாகவே அதிகரிக்கும். 20 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆம், நாம் தேவனை துதிக்கும் போது நடப்பது என்ன தெரியுமா? தேவனுக்குள்ளான நம் விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் யோசபாத் வாழ்விலும் நடைபெற்றது. ஒரு பக்கம் எதிரிகளின் வருகையால் மரண பயம், ஆனால் மறுபக்கமோ அவன் யூத மக்களை பார்த்து, யூத மக்களே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் வையுங்கள், அவரின் முன்னின்று அவர் செய்வது என்ன என்பதை பாருங்கள் என்று கூறினான். தொடர்ந்து நாம் 8 குறிப்பை சிந்திப்போம். இந்த குறிப்பிலே அடிக்கடி என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். கவனிங்கள், அடிக்கடி துதித்தாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான முன் நிபந்தனையாக இருக்கிறது. இது எப்பொழுதும் அல்ல, ஆனால் பல சந்தர்ப்பங்களில் துதிப்பதன் மூலமே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிகிறோம். அநேக சமயங்களில் நீங்களும் நானும் சந்திக்கும் சூழ்நிலைகளை கண்டு, தேவனே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறேன், ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பதற்காக உம்முடைய வழி நடத்துதலை நாடுகிறேன். நீர்தானே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி அவரை துதிக்கும் போது நாம் செல்வதற்கான வழியை, தம்முடைய சித்தத்தை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். நீ என்னை நம்பு, துல்லியமாக நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை உனக்கு நான் காட்டுவேன் என்று தேவன் நம்மிடம் கூறுவார். இதையே யூத மக்களிடமும் அவர் சொன்னார். ஒன்பதாவதாக, கர்த்தரை துதிக்கும் செயல் அவரது நாமத்தை உயர்த்தும் செயலாக இருக்கிறது. நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரண்டு நாளாகவும் 20:21 யோசபாத் சொன்னவனமாக நாமும் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடி அவரை துதிக்க வேண்டும். யோசபாத் ஏறெடுத்த ஜபம் முழுவதிலும் அவனது சிந்தை தேவன் மீதே நிலைத்து நின்றது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை மேலாக உயர்த்தும் போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார், நம் பேரிலே மகிழ்ச்சி அடைகிறார், அவரது நாமம் எங்கும் கனப்படுத்தப்படுகிறது. ஏன்? இவ்விதமான செயல் நம் இருதயத்திற்கும் அருமருந்தாக இருக்கிறது. 10வதாக, நீங்களும் நானும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படுகிறது. இந்த செயலை வார்த்தையால் உரைக்க முடியாது. இது எவ்விதம் நிகழும் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அதை நீங்கள்தான் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடியும். இது என் வாழ்வில் நடைபெற்றுள்ளது. வேதாகமத்தின் பல பகுதியில் இதை நீங்கள் காணலாம். அங்கே என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள். ஆம், அவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். ஆயுதங்களோடு அல்ல, ஆண்டவரை ஆர்ப்பரிக்கும் துணியோடு சென்றார்கள். இதுதான் அன்பானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனின் வெளிப்பாடு. காரணம், அவர்கள் தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவரை நம்பவுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் நடைபெற்றது என்ன? தேவன் தம் மேன்மையான வல்லமையை கொண்டு அவர்களால் என்றுமே செய்ய முடியாத செயலை அவர்களுக்காக செய்து அவர்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்தார். 11வது குறிப்பாக நாம் சிந்திக்கப் போகும் உண்மை என்னவென்றால், தேவனுக்கு துதி செலுத்தும் போது தேவ ஜனங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். தேவனுக்கும் யூத மக்களை எதிர்த்து வந்த ஜனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட யுத்தம் ஓய்ந்த பின்பு அவர்கள் பெராக்காவிலே கூடி தேவனுக்கு நன்றியை செலுத்தினார்கள் என்று வேதம் கூறுகிறது. 27-28 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்பூர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். இந்த வசனங்கள் துதியின் ஆரவாரத்தையும் தேவனுக்கு செலுத்திய நன்றி வழிகளையும் எடுத்துக் கூறுகிறது. இதனால் நடந்தது என்ன? மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். ஆம், துதி தேவ பிள்ளைகளை நிச்சயம் ஒன்றிணைக்கத்தான் செய்யும். தேவ செயலுக்காக நம் இருதயம் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் பூரிப்பினாலும் நிறையும் போது தேவ வல்லமை வெளிப்பட்டு நம் வாழ்விலே அற்புதம் நடைபெறுகிறது. இது நம் வாழ்வில் புழுங்கிக் கொண்டிருக்கும் காரியங்களை, மன அழுத்தத்தை, நம்மை சீர்குலைய செய்கிற காரியங்களை நம்மை விட்டு வேரோடு அகற்றி நம்மை மகிழ்ச்சியால் நிரப்பி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கிறது, நம்மை ஒன்றுபடுத்துகிறது. 12வதாக, தேவனுக்கு செலுத்தும் துதியானது நம் இருதயங்களை அவருடைய மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. 29-30 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளை இட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யவாரம் அமெரிக்கையாய் இருந்தது. என்னை நன்கு கவனியுங்கள், தெரிந்தெடுக்கும் திறனை தேவன் நம்மிடத்தில் தந்திருக்கிறார். எதிர்பாராவிதமாக துர்ச்செய்திகளையும் மன கஷ்டங்களையும் சோர்வுகளையும் துக்கங்களையும் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சந்தோஷத்தோடு தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே அவரை துதிக்க தீர்மானம் செய்யுங்கள். துக்கமான சூழ்நிலை வரும்போது நாம் நம்மையே பார்ப்பதை விட்டுவிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்க பழகுவோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நான் ஏற்கனவே துக்கத்திலும் சோர்விலும் ஆழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் பதில், நீங்கள் இப்பொழுதே துதிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் இருக்கின்ற நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை வெளிக்கொண்டு வர போவதற்காக அவரை துதியுங்கள். அவரது வல்லமை உங்கள் வாழ்விலே வெளிப்பட போவதற்காக அவரை துதியுங்கள். இந்த இடுக்கமான நிலையில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பாடங்களுக்காக அவரை துதியுங்கள். தேவனின் உண்மைத்துவத்தை வெளிக்காட்டும் சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருப்பதற்காக அவரை துதியுங்கள். இதுவரையிலும் உங்கள் வாழ்வில் புரிந்து கொள்ள முடியாத, அனுபவித்திராத செயல்கள் இடம்பெறப்போவதற்காக தேவனை துதியுங்கள். துதியுங்கள், உங்கள் வாழ்வில் வித்தியாசம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். தேவன் உங்கள் சூழ்நிலையை அற்புதமாக முற்றிலும் மாற்றிப்போடக்கூடும். அல்லது உங்கள் சூழ்நிலையை மாறாது, அதை கண்டு கலங்காதீர்கள். காரணம், நீங்கள் இருக்கும் கருகலான சூழ்நிலைக்கு மேலாக வெற்றி நடை போடத்தான் போகிறீர்கள். சூழ்நிலையை கண்டு சுருங்கி போக வேண்டாம். உங்கள் வாழ்விலே தேவன் சூப்பர் நேச்சுரலாக செயல்பட போகிறார். தேவனை துதிப்பதால் வரும் வல்லமையை உங்கள் வாழ்வை எட்டி பார்க்கும் நஷ்டமான கஷ்டமான சூழ்நிலைகளில் ருசி பார்ப்பீர்கள். இதுவரை என்னை கேட்டுக் கொண்டிருந்த அன்புள்ளம் கொண்ட வானொலி நேயரே, தேவனை துதிப்பதினால் கிடைக்கும் நன்மைகளை நான் எப்படி அனுபவிக்க முடியும் என்ற கேள்வியுடன் நீங்கள் இருக்கிறீர்களோ, சற்று கவனியுங்கள். நாம் எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்படுகிற அனுபவத்தை பெறுகிறோமோ, எப்பொழுது நம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது நாம் பாவ வல்லமையில் இருந்தும் பாவ தண்டனையில் இருந்தும் விடுதலை பெறுகிறோமோ, எப்பொழுது தேவன் நம் வாழ்வில் புதுப்பிறப்பை ஏற்படுத்துகிறாரோ, அந்த காரணங்களை முன்னிறுத்தியே நாம் தேவனை மனப்பூர்வமாக துதிக்க முடியும். அப்பொழுது மட்டுமே இந்த அண்ட சராசரத்தையும் உண்டாக்கிய தேவனை மகிமைப்படுத்தலாம்.
1: உண்மையான ஆராதனை தேவனின் அன்பையும் மன்னிப்பையும் அனுபவித்த உள்ளத்திலிருந்து மட்டுமே வரும். நாம் நிகழ்ச்சியில் கேட்டது போல, இயேசு கிறிஸ்துவே நம் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கட்டும். யோசபாத்தை உதாரணமாக வைத்து முதலாவது தேவனுக்கு துதியை ஏறிடுங்கள். அப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். தேவன் நமக்கு நன்மை செய்ததற்காகவும் நலமாக நம்மை வைத்ததற்காகவும் மட்டும் அவரை துதியாமல் அவரின் சர்வ வல்லமையை எண்ணி அவரை துதியுங்கள். சங்கீதம் 92:5 வசனங்கள் தேவனின் அன்பையும் அவரின் உண்மைத்துவத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: 0444-908-1238 விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டிலிருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

நாம் நுழைந்தபடியிட்டு காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லப் போகிறோம். ராஜாவே,

ராஜா, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும் உமோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்க ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்க அன்புல நாங்கள் வேறு ஊன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதானே கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்தத்தை இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி

அவர் தம்மோடு கூட இருக்க. தெரிந்து கொண்டது போல ராஜாவே, உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க எங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்கள் அன்புக்காரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். உங்கள் ஆகாப்பி அன்பில் நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்ப பிரசனத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால், அவர் நல்லவர் என்பதால். மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமே இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல், அப்பா வெறுமனே அது பாட்டா பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா, என்னையும் எனக்கு நீர் தந்தவர்களையும் என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான். அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சக

அவனை உமக்கே ஒப்புக் கொடுப்பேன். சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அண்ணாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பா எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியலிடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை அகித்தோப்பில் எழும்பினார்கள், சீமையை எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவாப் எழும்பினார், பட்டியல் எடுக்கிறார்கள். ஒன்றும் பதறாத இவ்வளவு நாள் கூட இருந்து நடத்தினாரே, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார் தாவீது வாழ்த்துகிறார்கள். தாவீதை பார்த்து காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழலில் தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்களில் விடுவித்தாரே நெருக்கடியின் பாதை நின்று. அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

நடத்திடுவான். உங்களோடு கூட உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான். நெருக்க

அப்பா உங்கள் அகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: Thank you, Abba. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன்,
1: சமாதானமாக இருக்கேன்
0: அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். ஆனால் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: ஆமென்.
0: அவரோட சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்க, என்ன வந்தாலும் கலங்கிடாமல்

0: சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு,
1: ஆமென்,
0: ஒரு கேடகம் மாதிரி. இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கமுள்ளவர்களும், சகோதர சிநேகமுள்ளவர்களும், மன உருக்கமுள்ளவர்களும், இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்கள் எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, 11 வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி
1: நன்மை செய்து
0: சமாதானத்தை தேடி
1: அதை பின்தொடர கடவன்.
0: அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சமாதானம் இருந்தால் தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அப்ப அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ள ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமா இருக்க முடியல?
1: அவருடைய
0: சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வந்த உடனேயே அது செய்கிற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமென்.
0: யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின்
1: சமாதானம்.
0: சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: அன்றுவரே அவனை பிளஸ் பண்ணுறேன், இவனை பிளஸ் பண்ணுறேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமையை, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல்
1: அதற்கு பதிலாக
0: ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்?
1: ஆசீர்வதிக்கிறப்பா.
0: சமாதானத்தை விரும்புகிறேன் பூரா என்ன பண்ணுவான்?
1: ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா.
0: அப்ப அடுத்தவனை ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு யாருடைய சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அவருடைய சமாதானம், அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்பதான் நாம ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கியது.
1: ஆமென்.
0: இப்போ இந்த சமாதானம் அவரோட நாம் உறவாடுகிற பொழுது தான் நமக்குள்ளே ஊற்றெடுக்குது. சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீங்களா? பேசாமல் அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது?
1: ஊற்றெடுக்கிறது.
0: அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன்?
1: சமாதானத்தை.
0: எனக்கு எது முக்கியம்?
1: சமாதானம்.
0: சமாதானம் முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சிடறேன்.
1: ஆமென்.
0: இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க
1: நாடுகிறேன்,
0: நாடுகிறேன். ஏன்னா இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு?
1: கிறிஸ்துவின் சமாதானம்.
0: மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த அந்த அந்த காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு
1: வைத்து போகிறேன்.
0: வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு?
1: சமாதானம்.
0: என்னோட சமாதானத்தையே.
1: ஆமென்.
0: வச்சுட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா?
1: உங்களுக்கு சமாதானம்.
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவர் சமாதான
1: பிரபு,
0: காரணர். அவர் சமாதான பாருங்க, குயிலாம் வருது பாருங்க, காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிமணியாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி
1: ஆமென்.
0: ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங்
1: ஆமென்.
0: அவருடைய
1: சமாதானம்,
0: ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம்,
1: சமாதானமாயிடுவோம். ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான
1: ஊற்று,
0: ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா?
1: அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா.
0: ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது.
1: எஸ்,
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: என்ன மனோபாவம்?
1: ஊழியம் என்கிற மனோபாவம்.
0: இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன்.
1: ஆமென்.
0: கலத்தியர்ல அதுதான் நம்ம வாசிச்சோம், 5:13. அன்பினாலே ஒருவருக்கொருவர்
1: ஊழியம் செய்யுங்க,
0: ஊழியம் செய்யுங்க. ஸோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்,
0: ஊற்று வேணும். பற்று இருந்தால் நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம், நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம், பிள்ளை மேலே பிரியம்
1: வச்சுக்கலாம்,
0: பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம், பிள்ளையை சுற்றி சுற்றியே வரலாம், பிள்ளைக்கு ஒன்றுனா புழுவா என்ன செய்யலாம்,
1: துடிக்கலாம்,
0: துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற. நாம் நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், சிநேகிக்க முடியும், என்ன இருந்தால், பற்று இருந்தால். ஆனால் ஊற்று இருந்தால் என்னை பகைக்கிறவனை என்னால் ஆசீர்வதிக்க முடியும்.
1: ஆமென்.
0: எனக்கு என்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால் ஜெபம் பண்ண முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அதான் அதான் அதான் ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேலே மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை, அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கைமாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா?
1: ஊற்று வேணும்.
0: 1 மைல் தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 மைல் தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னா என்னது? அரைஞ்சவனுக்கு ஊழியம் செய்யறது.
1: எஸ்,
0: இதை வந்து மனுஷனால செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: இதை செய்யறதுக்கு தான் அவர் தம்முடைய அகாப்ப அன்பை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்கிறார். நமக்கு நமக்கு நம்மோட நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை. என் மகன் பாருங்க, நல்ல என்ன செஞ்சிட்டான், வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான்,
1: வளர்ந்துட்டான்.
0: தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான்,
1: வளர்ந்துட்டான்,
0: ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான புள்ள, தங்கமான புள்ள. இந்த பிள்ளையை பெறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய மகனுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமை ஒரு தகப்பன மாதிரி புகழ யாராலும் முடியாது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பார். யாரை குறிச்சு?
1: மகனை குறிச்சு.
0: அது அது மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பிள்ளைக்குள்ள காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதுல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல உள்ள பற்று சொல்லி முடியாது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த கெட்டவமாரே மாதிரி உதாரியமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிள்ளைய வந்து புகழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை. உதாரியமைந்தனை குறித்து புகழ்ச்சியாக சொல்கிறதுக்கு
1: ஒன்றுமே இல்லை,
0: ஒன்றுமே இல்லை. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே
1: இல்லை.
0: ஆனாலும் பாருங்கள், மகிழ்ச்சி அடைய ஒன்றுமே இல்லை, ஆனால் சொல்கிறாரு நாம் சந்தோஷமாக இருக்க
1: வேண்டுமேங்கிறேன்.
0: சந்தோஷத்தை கொடுக்காத, சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்போ இதுக்கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறது கடா, நீ என்ன செஞ்சிருக்கிற,
1: வந்த
0: இந்த வயசான காலத்தில் என்ன நிம்மதி என்ன செய்ய மாட்டியாடா,
1: இருக்க விட மாட்டியாடா,
0: இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பேசியிருக்கணும். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோடு பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்கின நேசம்.
1: ஆமென்.
0: ஆனபடினா
1: நாம்
0: சந்தோஷமாக இருக்க வேண்டுமே.
1: ஆமென்.
0: அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
1: தொடங்கினார்கள்.
0: வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன கழிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: வீடு என்ன செய்யுது,
1: திருவிழா கோலம்,
0: வீடு அப்படி களை கட்டுது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. அதுவரை அவர் சொல்றாரு களை இல்லாம இருந்துச்சுடா வீடு, வீடு எப்படி இருந்துச்சு,
1: களை இல்லாம.
0: ஆனாலும் இன்னைக்கு ஏண்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான்.
1: ஆமென்.
0: எங்க இருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கால இருந்தா,
1: பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான்.
0: ஹல்லேலூயா. அமெரிக்கால இருந்து வர்ற மகனை, அல்லது வெளிநாட்டில இருந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும்,
1: கொட்டும்,
0: கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க,
1: அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார்.
0: அவனை பார்த்தவொன்னே இங்க பொங்குது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: எஸ்,
0: அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது,

0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறான், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு புள்ள என்ன செஞ்சு
0: பிறந்துச்சு,
1: உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானேப்பா,
0: பிறந்திருக்கிறானேப்பா.
1: இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்துல இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும் நினைச்சு பயந்துகிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போறதையே தவிர்த்துருவாங்க.
0: பிள்ளை
1: நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்க போறதை தவிர்த்துறாங்க
0: சில பொது இடங்களுக்கு.
1: ஹல்லேலூயா. ஆனா ஊற்று நமக்குள்ள இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன்
0: அல்ல என்று சொன்னான்.
1: அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன், நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ, இன்னும் நீ எனக்கு தேவை, இன்னும் நான் உன்னை விரும்புறேன், இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா. விரும்ப முடியாதவன விரும்புறதுக்கு தான் அகாப்பே
0: அன்பு.
1: இது எல்லாம் பற்றில வராது, ஊற்றில் இருந்து வருகிற காரியம்.
0: ஹல்லேலூயா.
1: நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே
0: இல்ல
1: இல்லடா.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் அவருக்கு குரதமா பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்?
0: அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால.
1: அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருமா? ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை அவருக்கு மக என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல.
0: ஆமென்.
1: எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவன சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக,
0: ஊற்று சுரப்பதாக.
1: சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது. பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான். ஆனா பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, உன்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக நீ என்ன பண்ணிருவ, ஜோமன ஆரம்பிச்சிருவ, நீ ரொம்ப விசேஷமா நாளா மாறிடுவ. உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காம உன்னை பகைக்கிறவனே நீ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, நீ அவர் மாதிரி ஆயிருவ. அதனால தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனா இருக்கட்டும், மனுஷன் தேவனோட உறவாடி தேவ மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன் மனுஷன் தேவ மனுஷனா கூடாதுனா, அவனுக்குள்ள எது சுரந்துரும், அவருடைய
0: ஊற்று
1: ஊற்று சுரந்துரும். அவருடைய ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும், அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும்
0: இல்லை,
1: வறண்டு போய் இருக்குமா?
0: இருக்காது.
1: அந்த இடம் முழுசும் எப்படி இருக்கும்?
0: பச்சை பசேல்.
1: அந்த இடம் முழுசும் ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு.
0: ஆமென்.
1: யாரெல்லாம் யாருக்குள்ளையெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவன் சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும்.
0: ஆமென்.
1: உங்க ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றில் இருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை பசேன்னு இருக்கும்.
0: ஆமென்.
1: உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? பச்சை பசேன்னு.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றில இருந்து ஒண்ணு வரல.
0: எஸ்.
1: எங்க பார்த்தாலும் வெடிப்பு காஞ்சு போய் அவ்வளவும் வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்ன சுத்தி இருக்கிற எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க?
0: பச்சை பசேல். பச்சை

0: அப்ப எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசுனகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற பற்றுல நாங்கள் ஊழியம் செய்யறோம்னு வைங்களேன், என்ன ஆகும் கதை? ஒன்றும் வராது.
1: எஸ்,
0: எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்? உங்க மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம் அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்க என்ன தியாகம், உங்களையும் என்னையும் குறிச்சு தான் பேசுவேன் ஒழிய
1: அவரை குறிச்சு பேச முடியாது.
0: ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து வருது.
1: ஹல்லேலூயா.
0: அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்து தான் வருவார்.
1: ஆமென்.
0: பற்றுல இருந்து வரமாட்டார்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தோட்டம் எப்படி இருக்கு இப்போ?
1: பச்சை
0: பசேன் ஆயிரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க.
1: ஆமென்.
0: ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு ஊற்று. ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த ஊற்று அந்த அந்த அந்த ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால
1: முடியும்.
0: முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுருன்னு சொல்லிட்டாரா?
1: இல்லை.
0: வே, தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம விடுறேன், போட விடுறவன அப்படின்னு சொன்னாரு.
1: சொல்லல.
0: ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
0: அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்க.
1: ஹல்லேலூயா.
0: பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது. ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா
1: ஆசீர்வதிச்சிருவேன்.
0: நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது?
1: பிறர் யாரு,
0: அவன் யாருன்னு
1: தெரிஞ்சதுனால.
0: இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டா? அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பியிருக்கே மாட்டேனடா. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது? ஒரு கோபம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று.
1: ஆமென்.
0: என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
1: ஆசீர்வதியுங்கள்.
0: நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது? அவரு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. நீ மண்ணுடா.
1: எஸ்.
0: நீ யாரு?
1: மண்ணுடா.
0: மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம். பேதுரு ஏன் தேடி போய் நேசிச்சாரு? அவர் தான் யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
1: ஆமென்.
0: அப்ப நல்ல கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள்ள இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாவே அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடும். பிறரை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறிச்ச அறிவு அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறேங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சிடலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான் தீமைக்கு தீமையை சரி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்?
1: ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
0: நல்லா இரு சாமி, நல்லா இருக்கும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது சாமி
0: அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன இப்படி செய்ய வைக்கிறாரு.

0: ஆண்டவரே பிறர் யாரா இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டா வேறு மனுஷனாக்கிறது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனா இருந்து என்னால செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய
1: ஆரம்பிச்சிடறேன்.
0: மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும்.
1: ஆமென்.
0: அதுதான் நம்மளை வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மளை தேவ மனுஷனாக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேரத்தை குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா,
1: கை விட்டதடா,
0: கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்ல,
1: கையு
0: கையு தான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடைச்சு என்ன செஞ்சிருவான். ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு,
1: கை முக்கியம்,
0: என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு,
1: சட்டி உடஞ்சிச்சு.
0: ஹல்லேலூயா. ஆனா கவனிங்க, இந்த ஊற்ற மையமா வச்சு அவருடைய சமூகத்துல பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கைய விடுறதே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: சட்டி சுட்டாலும்
1: விட்டு கொடுக்கறது.

0: உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரையும் விட்டு கொடுக்க
1: முடியாது,
0: முடியவே முடியாது. பல சமயங்கள்ல நாம ஏன் இன்னும் நிர்மூலம் ஆகலன்னா, நாம நம்மளை நம்பாம நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனாலதான் பொழைச்சு கிடக்கிறோம்.
1: ஆமென்.

0: ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுருவை ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று.
1: எஸ்,
0: அவர் தான் தேடி போய்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாம் ஏன் நிர்மூலமாகலை அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேலே நம்பிக்கை வச்சு ஊழியஞ்சிறதுனால இல்லை, நமக்குள்ள பொங்குற அவருடைய ஊற்றுனால தான் நாம் நிர்மூலம் ஆகலை. அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது.
1: நான்
0: இதில் எங்க நான் தான் சொல்றதுக்கு அங்கே என்ன இருக்கு?
1: ஒண்ணுமே இல்லை.
0: போப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்ய
1: தெரியும்ப்பா?
0: நிறுத்துப்பா, அப்படி பேசுறத முதல்ல என்ன செய்யப்பா? நீ
1: நிறுத்துப்பா.
0: முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மளை நம்பினது இல்ல, அவரது ஊற்ற நம்பினதுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்
1: இல்லை,
0: இதை நம்பி டெய்லி டிவோஷனை நாங்க ஸ்டார்ட் பண்றோம்.
1: அவருடைய ஊற்றை நம்பி
0: எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மளை? காலையில ஏதாவது சொல்றதுக்கு நமக்குள்ள பொங்கிடுவாரு. இல்ல நம்ம மைண்ட்ல இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா? இல்ல நமக்குள்ள பொங்குற நிறைவை வச்சு செய்ய முடியுமா?
1: நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்து தான்.
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்றதுக்கு பேப்பர் அது இது வாசிச்சு எனத்தையே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்க நிலைமை
1: செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்க.
0: அப்ப நேத்து அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்றது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, மனசுல ஒரு அழுத்தம் வராது, அதுலயே தூக்கம் போயிடாது. ஆனா பாருங்க, எதை குறிச்சும் கவலையே இல்லை. நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவோங்கிற எந்த அழுத்தமும் உள்ள
1: இல்ல.
0: என்ன, எதை நம்பியாச்சு?
1: ஊற்றை.
0: ஊற்று இருக்கியா? ஒரு வருஷமா பொங்குதியா?
1: வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதியோடு நாம் டிவோஷன் ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெற போகும்.
0: வாரத்துக்கு ஒரு நேரம் பொங்குனது டெய்லி பொங்குதியா?
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. எந்த அளவு ஊற்று நம்மளை நம்ப வைக்குது பாருங்க.
1: எஸ்,
0: விட்டீங்க. நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானம் என்னமா ஆயிரும்.
1: ஆமென்.
0: அவருக்குள்ள பொங்குற ஊற்று நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால.
1: எஸ்.
0: ஜோசப் ஆல்ரின் ஒரு முறை தன்னோட மகனை குறிச்சு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் திடீர்னு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு. பையன் சின்ன பையனா இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவானா? யார? ஜோசப் ஆல்ரின். கடிச்ச உடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா? அவ்வளவு வலிக்குமா? அவனும் விவரம் தெரியாம குழந்தை இல்ல, அவன் நினைச்சிருவான் கட்டிச்சிருவான். கட்டிச்சவன உடனே என்னதான் தோணும்? அடிச்சா பாரு அப்படின்னு. கட்டிச்ச பிள்ளைய அடிச்சா பாருன்னு. அவன் கட்டிச்சா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு. அவன் கடிச்சா நான் பல்ல கட்டிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு. அப்படித்தான வரும். என்ன, அவன் கடிச்சு எனக்கு கிடைச்சிருச்சு,
1: வலிச்சிருச்சு
0: வலிச்சிருச்சு. ஆனா இவர் என்ன செய்வாரா? அடிக்கிறதுக்கு மனசு வராதா? பிள்ளைய
1: அடிச்சுக்க
0: அடிக்கிறதுக்கு மனசு வராம அவன் கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கமா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரா? அப்படியே அவன் பயங்கரமா கட்டிக்கிறப்ப அந்த வலியை தாங்கிறதுக்கு அவன் இருக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு அதை தாங்குவாராம். அப்ப நம்மளும் சில நேரங்கள் அவரை அவருக்கு வலியை கொடுக்கற மாதிரி சில செயல்களை செஞ்சவன அடிச்சா பாருன்னு பல்ல கடிச்சாரா
1: இல்லை?
0: அப்படி சிலுவையில அணைச்சுக்கிட்டாரு. நீங்கள நான் அவர் கொடுத்த எல்லா வலியும் தாங்கிறதுக்கு என்னடா எனக்கு வலிக்குது, என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன அடிச்சாரா
1: இல்லை
0: அணைச்சுக்கிட்டாரு.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால?
2: அவர்
1: அவருடைய ஊற்றிலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம்.
2: ஆமென்.
1: அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான்.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறி அழும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும்.
2: ஹல்லேலூயா.
1: அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா, தூக்கி தூக்கி எடுத்தாரா?
2: தூக்கி தூக்கி எடுத்தார்.
1: தாங்கி நடத்துறாரா, தாங்கி தாங்கி நடத்துறாரா?
2: தாங்கி தாங்கி நடத்துகிறார்.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம் வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பை அன்பு இந்த வலிமை அவனுக்கு தந்துடுது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம் வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை, மன வளம் அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் ஊற்றை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: எதையும் தாங்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் ஆண்டவர் எங்களுக்குள்ள அதிக அதிகமாக ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுத்தி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, அதை நம்மளால் செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனால் மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்கிறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு? ஊற்று வச்சுட்டாரு.
2: எஸ்.
1: ஓசியில் ஒன்றும் செய்யாது சாமி. உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ண.
2: எஸ்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: என்னமோ உன்னுடைய இதை எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு.
2: ஆமென்.
1: அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவு எடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: சொல்ல.
1: அவர் திரும்ப கேட்பாரு, உன்னுடையதை கொடுக்க சொல்கிறேன். உனக்குள்ளே பொங்குற என்னுடைய தானப்பா கொடுக்க சொல்கிறேன். என்னமோ பெருசாக உன்னுடையது எடுத்து நான் அடுத்தவனு கொடுக்க சொல்கிற மாதிரி நீ என்ன செய்கிற யோசிக்கிற? உனக்குள்ளே பொங்குற என்னுடையதை எடுத்துக்கொடு. நான் உன்னுடையதை கேட்கல. உன்னுடையதை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும்
2: தெரியும்
1: தெரியும். அதனால் உனக்குள்ளே பொங்குகிற என்னுடையதை எடுத்து ஆசீர்வதி.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே
2: இல்லை.
1: நம்முடைய உள்ளத்துல ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனாலதான் எப்பவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன்.
2: கணக்கிலேயே
1: கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன். கணக்கு பார்க்கறதுல
2: புலி
1: புலி. ஏண்டா கணக்கு பார்க்கறதுல புலி அப்படின்னா உள்ள எதையும் ஊற்றெடுக்கல. பிறருடைய குறைவுகளை குறிச்ச கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்குன்னா அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு அது.
2: ஹல்லேலூயா.
1: மனுஷனா இருந்தா கணக்கு பார்க்கறதுல புலியா இருப்போம். யாரா இருந்தா?
2: மனுஷனா இருந்தா
1: எதுல புலியா இருப்போம்?
2: கணக்கு பார்ப்பதில்.
1: ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலிய தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா.
2: ஆமென்.
1: சோ நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் பிறரை குறிச்ச குறைகளை கணக்கு பார்க்கிற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது.
2: ஹல்லேலூயா.
1: மன்னிப்பதால இப்ப நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது, ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது.
2: ஆமென்.
1: வேற என்ன என்ன செய்கிறது இல்ல,
2: வருவதே இல்லை.
1: ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணமே அவரது எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊற்றே சுரக்குது.
2: ஆமென்.
1: நீ ஒதுங்க, ஒதுங்கடா, நீ ஒதுங்கி நில்றா. என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய நிறைவு எனக்குள்ள ஊற்றெடுக்க வச்சு அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே
2: ஒதுங்கிறேன்.
1: எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது.
2: ஆமென்.
1: எப்ப உனக்குள்ள என்னுடைய ஊற்று பொங்க விட்டேன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ எதுவுமே
2: செய்ய வேண்டாம்.
1: உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்.
2: ஆமென்.
1: லைஃப கடினமான வாழ்க்கையை ரொம்ப லகுவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல. தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: அஸ் எ பிரீச்சர் சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க. பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, நான் எப்படி போய் என்ன செய்யறது,
2: நிக்கிறது,
1: ஏதாவது ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தெல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா, ஏ ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ள ஊற்று இருக்கு.
2: எஸ்.
1: போய் நில்லு, வரோம், வந்திருக்கு.
2: ஆமென்.
1: என்ன செஞ்சிருக்கு,
2: வந்திருக்கு.
1: அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு, ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா, உள்ள என்ன
2: இருக்கு,
1: ஊற்று இருக்குப்பா, கொண்டாடுறா ஊற்று.
2: ஆமென்.
1: ஆமென் சொல்லு.
2: ஆமென்.
1: எதை கொண்டாடு,
2: ஊற்றை கொண்டாடு,
1: திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்று.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஊற்றை கொண்டாடுறதுனாலதான் நிறைவே பொங்க மாட்டேன்னு.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிடணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன், எனக்கு நஷ்டம் உண்டாக்குறான, மன்னிக்க சொல்றீங்க, நிறைய வருது, மன்னிச்சிட்டேன், அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்த நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க. மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறேன். அதிகமா ஆசீர்வதிக்கப்படணுமா, மன்னிச்சிருங்க. இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சேத கணக்கு கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவன எப்படி நான் மன்னிக்கிறது, முடியல. ஆண்டு சொல்ல, மன்னிச்சிரே, அவன் உனக்கு உண்டான சேதத்தை விட அதிகமா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்.
2: ஆமென்.
1: அந்த காரியத்தை நிமித்தமா உனக்கு உண்டான பாதிப்பை விட நீ அதிகமா என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: என் ஆண்டவர் இழப்பை ஈடு செய்கிறவர் அல்ல, இழப்பை மாத்திரம் ஈடு செய்கிறவர் அல்ல, எதை இழந்தமோ அதை மாத்திரம் தந்து நமக்கு காரியத்தை ஈடு செய்கிறவர் அல்ல.
2: Yes.
1: அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக
2: பண்ணுகிறேன்.
1: அதனால மன்னிச்சிரு.
2: ஹல்லேலூயா.
1: பாதிப்பை மனசுல வச்சு மனசுல கசப்ப வச்சுக்கிறாத, ஆசீர்வதிச்சிரு, மன்னிச்சிரு, அதை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
2: ஆமென்.
1: இழந்ததை விட அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும்.
2: ஹல்லேலூயா.
1: சமாதானத்தை காத்துக்கொள்ள எதையும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம இழந்துடவே
2: கூடாது.
1: இதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் என்கிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன்,
2: இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
1: ஆனா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி.
2: ஹல்லேலூயா.
1: சோ உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கல. தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தும் தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானம். நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் அவங்க சமாதானத்தை தன்னுடைய மரண தருவாயிலையும் ஸ்தேவான் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல.
2: ஹல்லேலூயா.
1: எதை இழந்திருக்கலாம், என்னென்னமோ பாதிப்பு உண்டா இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள வாசம் என்கிற உம்முடைய சமாதானத்தை நான் இன்னும் இழக்கலங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்தானத்துல, அந்த அனுபவத்துல நீங்க இருப்பீங்க. நீங்க ஒரு ஊற்று, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். உங்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போற. அதனால நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா
2: இல்ல
1: இல்ல அப்படி இப்படின்னு இந்த பஞ்சத்தை இலக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது,
2: விடவே கூடாது.
1: ஏய், நிறுத்துப்பா, உன் பல்லவி என்றவர் ஆண்டவர்.
2: ஹல்லேலூயா.
1: இழந்துட்டேன் ஆனா நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கையை தருவாரு பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து சின்ன வயசுல நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன், எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன், தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை, இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசி தெரிஞ்சு சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐய என்னத்தை நம்ம என்ன செஞ்சு இதை போய் நம்ம பெருசா என்ன
2: செஞ்சிட்டோமே.
1: இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய சமாதானத்தை மட்டும்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா. அந்த அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை, பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை சொல்லுங்க பெரிய மனுஷன் வாழ்க்கை,
2: பெரிய மனுஷன் வாழ்க்கை.
1: அடிக்கடி நாங்க டீம்ல பேசிக்கிறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கையா?
2: எஸ்.
1: இந்த அபிஷேகத்தை நினைச்சு பார்த்தோமா?
2: இல்லை.
1: இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை நம்ம வாயில இருந்து பிறக்கும்னு எங்கேயாவது கற்பனையாவது பண்ணிருப்போமா?
2: இல்லை.
1: மத்தவனுக்கு கனவு, ஆனா இது எங்களுக்கு வாழ்க்கை.
2: எஸ்.
1: ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு மத்தவனுக்கு கனவா இருக்கிறதா ஆசீர்வதிக்கப்பட்டவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை.
2: ஆமென்.
1: உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை.
2: ஆமென்.
1: அனுதின வாழ்க்கை.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிற மனுஷங்களை இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததோட சுதந்திரிக்க முடியும்.
2: ஹல்லேலூயா.
1: சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே எவ்வளவு என்ன, பொங்குறது எவ்வளவு அதிகம். ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் திரும்பவும் சொல்றேன், கத்தரால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது. ஏன்னா அந்த பெருக்கம் வந்தது எங்க இருந்து, வீட்டில இருந்து.
2: ஆமென்.
1: காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. தன்னுடைய ஊற்ற காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல,
2: போராடல.
1: இயேசுக்கு சித்தனை வந்தப்ப போங்கப்பா நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு போனான் பாருங்க. அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு.
2: ஆமென்.
1: விட்டு கொடுக்கிறவன் எங்க தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும். நீங்க தோண்டினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும். தூற்று போட்டாலும்
2: ஊற்று சுரக்கும்,
1: எங்க தோண்டினாலும் சுரக்கும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப
2: தலைச்சிருவான்.
1: ஆசீர்வதிக்கப்பட்டவனா எத்தனை முறை வெட்டி வெட்டி விட்டாலும் கத்தரிச்சு கத்தரிச்சு விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் துளித்திருவான், தழைச்சிருவான், செழிச்சிருவான். எனக்கு எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுத்தில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போறாமல் தொழில என்ன பண்ணி போட்டான், மூளைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்பவும் அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனா வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலே உட்கார்ந்திருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்ப எந்த விதமான கடை இல்லாம அவன் பண்ற முதல் அவன் பண்ற தொழில வருது. காரணம் என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவன் முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டுதான் இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு

0: இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க மதுரை பாஸ்டர்ல, வெட்டி விட்டாங்க, கத்தரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றல நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ
1: தாங்குவேன்.
0: ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன். கத்திரி போட்டானே, பல கத்திரியை தாங்குவேன். அதுக்கான ஏன்னா நீ எங்க இருக்க, உன் வேர்கள் ஊற்றண்டையில் இருக்கு. வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு, வெட்டின பின்னாடி பலது வெடிக்குது பாருங்க. அந்த மாதிரி வெட்டினதுனாலேயே செடி பெருகிருது, வெட்டினதுனாலே பல கிளை வருது. நெருக்கத்தை கொடுக்கறனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: வருத்தத்தை கொடுக்கறனாலே அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன் யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம். ஒருத்தன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் என்ன
1: வைக்கிறான்?
0: தேவன்
1: வருத்தங்கள்
0: யாவற்றையும்
1: பண்ணினார்.
0: சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்பண்ண விட்டாரு, வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்ல, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார். யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் எல்லாரையும் ஆசீர்வச்சிட்டான். குடும்பத்தை ஆசீர்வச்சான், வம்சத்தை ஆசீர்வச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது.
1: ஆமென்.
0: நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன ஊற்று?
1: தேசத்தையா?
0: தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இந்த சில்லறத்தனமான காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்ய ஆண்டவரே
1: ஆசீர்வதிக்கிறேன்.
0: அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ள இந்த நாள்ல ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிறோம் நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைய வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. எதுலையும் நான் குறைஞ்சு போவது
1: இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனால் எனக்குள்ள நீ யாராக இருக்கிறேங்கிறத தியானின்னு சொல்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ளே காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவங்க மேலே ஒரு வருத்தம் வந்துடுது. ஆனால் எங்களுக்குள்ளே உமக்குள்ளே நாங்கள் யாராக இருக்கிறோம், எங்களுக்குள்ளே உங்கள் ஊற்று இருக்குது, அதுலேருந்து உங்கள் நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அறிஞ்ச மாத்திரத்தில் தான் நாங்கள் தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுபோல் நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உங்களுடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்த நாளைக்கு எங்களோட பேசுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே ஆமே. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் 91 நாம் எல்லாரும் திருப்போம். நாம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம், பிறகு 7 வசனத்தை படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய் என்று சொன்னால் அது ஒரு கட்டளை. பயப்படாதே என்று சொல்லுவது போல ஒரு கட்டளை. அது மட்டுமல்லாமல், நீ கர்த்தருக்குள்ளாக வாழ்வாயானால், கர்த்தரை உன்னுடைய மறைவிடமாக கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பாயானால், அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வாயானால், அவருடைய நிழலில் தங்குவாயானால், பயப்படாமல் நீ இருப்பாய் என்கிற ஒரு சத்தியத்தையும் அறிவிக்கிறது. அது ஒரு கட்டளை மட்டுமல்ல, பயப்படாதே என்று சொல்லுகிற காரியம் மட்டுமல்ல, நீ பயப்படாமல் இருப்பாய் என்றும் சொல்லுகிறது. பயப்படாதே என்கிற கட்டளை மட்டுமல்லாமல், நாம் பயப்படாமல் இருப்போம் என்கிற சத்தியத்தையும் அது விளக்குகிறது. ஏன், போன வாரத்தில் பார்த்தோம், தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்து காக்கிறார். சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறும் சிறகுகளாலே மூடுறதில்லை, நம்மை காம்பவுண்ட் வால் போடுகிறது போல, நம்மை சுற்றி வேலி அடைக்கிறது போல அவர் வேலி அடைத்து நம்மை காக்கிறார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வேலிக்கு வெளியே நின்று கொண்டு சாத்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே நாம் செழிப்பாவதை, இந்த வேலிக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருப்பதை, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை, நன்றாக இருப்பதை சாத்தான் காண்கிறான். யோபுடைய உதாரணத்தை சொன்ன வெளியே இருந்து சாத்தான் யோபு பார்க்கிறான். சாத்தான் வந்து தேவனிடத்தில் முறையிடுகிறான். அவன் ஏன் உண்மை ஆராதிக்கிறான், அவன் ஏன் உண்மை அவ்வளவா நேசிக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே அவனை சுற்றி வேலியை போட்டு அடைச்சிருக்கிறீர், அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஏராளமா கொடுத்திருக்கிறீர், அவனை பெரிய ஆளாக்கி இருக்கிறீர், அதுவும் இல்லாம யாரும் அவனை நெருங்காதபடி, யாரும் அவனை அழிக்க முடியாதபடி அவனை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நீ பாதுகாக்கிறீர், அரணாக நின்று பாதுகாக்கிறீர் என்று வெளியே நின்று சாத்தான் சொல்றான். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சாத்தான் வெளியே நின்றுட்டு தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். வெளியே நின்று உள்ள பார்க்கறான், நீங்க அந்த வேலிக்குள்ளாக இருக்கிறீர்கள், பத்திரமா இருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் பெருகி கொண்டே போகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சாத்தானுக்கு இது ஒரு பெரிய சோதனை. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு தாங்க பெரிய சோதனை. உங்களுக்கு இல்ல சோதனை, சாத்தானுக்கு தான் அது. நீங்கள் செழிப்பாகவதையும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதையும் பார்த்தவனுக்கு பொறுக்க முடியல. வெளியே பார்த்துக்கிட்டு முறையிட்டு கொண்டிருக்கிறான், ஐயோ இவனை தொட்டா போதும், இவனை நான் நாசமாக்கினா போதும், இவனை எப்படியாவது நான் அழிச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ள நுழைய முடியுமா சாத்தான்? உள்ள நுழைய முடியுமாங்க? முடியாது. கர்த்தர் போட்ட வேலி அது, உள்ள அவன் நுழையவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரணத்தினால் அவன் நுழைய முடியும். என்ன அது காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா. பயம். அப்படி சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. இப்பதான் பயத்தை குறித்து பேசிட்டே இருக்கும், பயந்து பயந்து சொல்றீங்க, பயப்படாம சொல்லுங்க. பயம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வேலிக்குள்ளாக ஒரு வழி உண்டாகி விடுகிறது சாத்தான் வர்றதுக்கு. அதையும் யோபில இருந்து காமிச்சோம். கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்பதை யோபில இருந்து காமிச்சோம். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார், அதை விளக்கினேன். எபிரேய மொழியில எப்படி அது வேலி என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, சிறகுகளாலே மூடுவார் என்று சொன்னால் வேலி என்கிற அர்த்தத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று, யோபிலிருந்து காண்பித்தோம் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்று. பிசாசே சொல்றான் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். அவன் சொன்னா நிச்சயமா அது சத்தியமா இருக்கணும். அவன் சும்மாவா சொல்றான்? வேலி போட்டிருக்கிறாருன்னு அவனே சொல்றான், சாத்தானே சொல்றான். விசுவாசிகள் இன்றைக்கு விசுவாசிக்கிறது இல்ல, ஆனா சாத்தான் அவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்றான். கர்த்தர்களை சுற்றி வேலி போட்டிருக்காரு, வெளியே நின்று பார்க்கிறான், உள்ள வர முடியல. ஒரே ஒரு காரணத்தினாலதான் உள்ள வந்தான். எந்த காரணம்? பயம் என்கிற காரணத்தினால் உள்ள வந்தான். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்கிறார். எல்லாவற்றை குறித்தும் பயந்தார். பிள்ளைகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், வீட்டுக்கு என்ன அமௌன் பயந்தார், ஆடு மாடுகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், பயந்ததெல்லாம் ஆயிடுச்சு, எல்லா நாசமோசமும் வந்துச்சு. அந்த பயத்தின் மூலமாக வாசல்களை உண்டு பண்ணி விட்டார் அந்த வேலிக்குள்ளாக பிசாசனுடைய. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பயப்படவில்லை, அது என்ன? தன்னுடைய உயிர் போயிடுமே பயப்படவே
இல்ல. என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சம் அழுகி மண்ணுக்கு மண்ணா போனாலும் நான் ஒரு நாள் எழுந்திருப்பேன். என்னை அவர் எழுப்புவார். இயேசு வருகிறார், என்னை எழுப்புவார். நான் உயிரோடு கூட நின்று என்னுடைய கண்களால் அவரை காண்பேன். ஆகியால் அவன் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருந்ததுனால மரணத்து குறித்து பயப்படவே இல்ல. ஆகியால் தான் பிசாசி எல்லாத்தையும் தொட்டான், எல்லாவற்றையும் நாசமாக்கிறான். அவனுடைய உயிரை நாசமாக்க முடியவில்லை. ஏன்? உயிருக்கு அவன் பயப்படவில்லை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அப்பொழுதே பெற்றிருந்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்படாதிருப்பாய் அவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்கிறான். பயந்தா அந்த வேலிக்குள்ள பொத்தல் உண்டாயிடுது, பயந்தா சாத்தானுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயந்து அதையே பேசி அதையே சிந்தித்து அதையே தியானித்துக் கொண்டு பயத்தை வளர்த்து கொண்டிருந்தால் சாத்தானுக்கு ஒரு வழி உண்டாகி விடுகிறது. சாத்தானுக்கு வழியை உண்டாக்காதீர்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? பயத்தினால்தான் நாம் இடம் கொடுக்கிறோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், யார் பயப்படுறாங்களோ அவங்கள வந்து பிடிப்போம் என்று. பயந்து நம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பயத்தை குறித்து ஒன்றின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு ஏழாம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிவும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பயம் வந்து தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை. பயம் இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கங்க, பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியை தருகிறது இல்லை. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. பயம் ஒரு வெர்ச்சு அல்ல, ஒரு நல்ல காரியம் அல்ல. வாழ்க்கையில பயம் என்கிறது ஒரு நம்மை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்மை பின்தங்க வைக்கக்கூடிய ஒரு காரியமாய் அது இருக்கிறது. பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. பயம் வரும்போது நீங்க உடனே நினைக்கணும், இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. எங்கிருந்து வந்திருக்குது? பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குது. வாழ்க்கையில எதை குறித்து பயம் வந்தாலும் உடனே நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும், எங்கிருந்து அது வந்திருக்கிறது என்று. அது பிசாசினிடத்திலிருந்து வந்த ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவியை நம்ம கொடுக்கல. என்ன சொல்றார்? நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்ட வேளையிலே, நாம் புது மனுஷர்களாக ஆக்கப்பட்ட வேளையிலே நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி கிடையாது. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வேளையிலே உங்களுக்கு ஒரு ஆவி உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி அல்ல. வாசிப்போம் ரோமர் 8 என்ன ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அதாவது முன்ன பயந்துகிட்டு இருந்தீங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? திரும்பவும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி. நல்லா கவனிங்க, பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. ஏன் பயப்படுகிறதும் அடிமைத்தனமும் ஒன்னா சொல்லி இருக்குது? பயப்படுகிற மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். நல்லா விளங்குச்சா? எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அதற்கு நாம் என்னவா இருக்கிறோம்? அடிமையாயிருக்கிறோம். அது நம்மை ஆட்கொள்ளுகிறது, அது நம்மை அவ்வளவோ பாதிக்கிறது, அதனுடைய வல்லமைக்குள்ளாக நம்மை வைக்கிறது. நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ அதுக்கு அடிமையாய் விடுகிறோம். நாம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை பிறகு நடக்கும்.

ஒரு ஆவியை பெற்றீர்கள். அது மறுபடியும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி அல்லாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்பா பிதாவே என்று தைரியமாய் பிதாவினிடத்தில் வந்து அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் தைரியத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் எப்படி வர்றோம்? தைரியமாக வரோம், பயந்து நடுங்கி கொண்டு வரவில்லை, தைரியமாக நாம் வருகிறோம். லூக்கா 21 அதிகாரம் எடுங்க. கடைசி கால சம்பவங்களை குறித்து வேதம் சொல்லும் போது, இயேசு சொன்ன போது, கடைசி காலத்திலே எப்படி மக்களை தேவதூதர்கள் வந்து இரண்டாக பிரிக்க போகிறார்கள், வெள்ளாடும் செம்மறியாடுமாக, வெள்ளாடை இடதுபுறமாகவும் செம்மறியாடுகளை வலதுபுறமாகவும் பிரிக்க போகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே என்பதை குறித்து 21 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி ஜனங்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் அல்லது இரண்டு விதமாக பிரிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே பெரிய அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம், பெரிய அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம். வாசியங்கள் 25 அதிகாரம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், வானத்திலும் பூமியிலும் பலவிதமான அடையாளங்கள், கொந்தளிப்புகள், கடல் கொந்தளிப்பு, சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள், பல பயங்கரமான அடையாளங்கள் காண்பிக்கப்படும் கடைசி நாட்களிலே. அப்பொழுது ஆதலால் பூமியின் மேலும் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, 26 வசனம், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். Their hearts will fail them. அவருடைய இருதயம் அப்படியே நின்று போகும் என்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறது. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா, படபடுத்தி நின்று போகுமா? ஏன்? அவர்கள் அன்றைக்கு நடக்கிற பயங்கரமான காரியங்கள், வானத்திலும் பூமியிலும் காட்டப்படுகிற அடையாளங்களை காணும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய பயம் எழுந்தி அப்படி இருதயமே நின்று போகிற அளவுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாகுமா? எப்படி பயம் உண்டாகுது? பூமியின் மேல் வரும் பயங்கர ஆபத்துகளை பார்க்கிறபடினாலே, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுபடினாலே, சந்திரனிலும் சூரியனிலையும் கடலிலையும் பூமியிலையும் என்ன நடக்கிறது என்று கண்ணாலே காண்கிறதுனாலே பயம் உண்டாகிறது. பார்க்கும் போது பயமா இருக்கிறது. நல்ல கவனிங்க, பயத்துக்கு ஒரு பெரிய காரணம் சூழ்நிலைகளை பார்ப்பது. அன்றைக்கு அவர்கள் பயப்பட போறாங்க. எதை பார்த்து பயப்பட போறாங்க? வானத்தையும் பூமியையும் பார்த்து அதில் நடக்கிற அடையாளங்களை கண்டு பயப்பட போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களை கண்டு அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும் இருதயம் நிறைய பேருக்கு நிக்க போறதுல பார்த்து இன்றைக்கே நிறைய பேருடைய இருதயம் பயந்து நின்று போயிருக்கு. எத்தனை முறை கேள்விப்பட்டீங்க? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பயந்து என் இருதயமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு. அது இன்றைக்கு நடக்கிற காரியம். ஏன் இருதயம் நின்று போற மாதிரி ஆகுது? கடைசி காலத்தில் அந்த அடையாளங்களை பார்க்கும் போது மட்டும் அப்படி ஆக போறது இல்ல, இன்றைக்கும் பயப்படுகிறவர்களுக்கு இருதயமே நின்று போகிறது போல ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது. வாழ்க்கையிலே பயத்தை உடையவர்களா இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை அதன் மூலமாக சோர்ந்து போக பண்ணுவான், பலனை இழக்க பண்ணுவான். சூழ்நிலைகளை பார்த்தால் பயத்தை உண்டாக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தால் என்னத்தை உண்டாக்கும்? தைரியத்தை உண்டாக்கும். எல்லாரும் சொல்லுவோம், சூழ்நிலையை பார்த்தால் பயம் உண்டாகும், கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை கண்டால் தைரியம் உண்டாகும். இப்பொழுது சங்கீதம் 91 திரும்ப போவோம், 7 வசனத்தை வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அருமையான வாக்கு தத்தம். ஆனால் இதனுடைய அர்த்தம் எவ்வளவா நமக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. அதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் இன்றைக்கு. அதன் அர்த்தம் என்ன? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை வைத்துதான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இது மிலிட்டரி மேன்ஸ் சாம், அதாவது யுத்தத்துக்கு போகிற போர்ச்சேவர்களுடைய சங்கீதம் இது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்?
எல்லா பக்கத்திலும் சாவு, எல்லா பக்கத்திலும்

0: அழிவு. ஆயிரக்கணக்கான பேர் மடிந்து விழுகிறார்கள் யுத்தத்திலே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே அவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். நல்லா கவனிங்க, வெறும் அந்த அர்த்தத்தில் மட்டுமல்ல, அதை விட இன்னும் ஆழமாக நாம் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 10,000 பேரும் என்று எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? யார் அது 1000 பேர் 10,000 பேர் விழுகிறவர்கள்? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசினால் ஏவப்பட்டு வருகிற பிசாசன் அசுத்த சக்திகளும், பிசாசினால் ஏவப்பட்டு வருகிற மனிதர்களும் மடிவதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு எதிராக எழும்பும் பிசாசின் சக்திகள், உங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் எல்லா மனிதர்களும் எல்லா பிசாசின் சக்திகளும் அப்படியே மடிந்து போவார்களாம். அதன் நடுவே நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நிற்பீர்கள். இது ஏதோ எல்லாருக்கும் ஏதோ அழிவு வருது, உங்களுக்கு மட்டும் வராது, அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. அந்த வாக்கு தத்துவம் வேற இடத்துல நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்கள் வலது பக்கத்தில் 1000, உங்கள் இடது பக்கத்தில் 1000, வலது புறத்தில் 10,000 மடிந்து விழுவார்கள். உங்களை நோக்கி வருவார்கள், உங்களை எதிர்த்து நிற்பார்கள், உங்களை சேதப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 மடிந்து போவார்கள். ஆனால் நீங்களோ நிற்பீர்கள் என்கிற அர்த்தத்திலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இதை சொல்லுகிறோம்? இது எழுதினவர் மோசே. 91வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம் இல்லைங்களா? 91வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம். 90, 91 சங்கீதங்கள்லாம் மோசேயினுடைய சங்கீதம், மோசே எழுதின சங்கீதம். மோசே இன்னொரு இடத்திலே 10,000 பேரை குறித்து பேசுகிறார். நம்ம அதை வாசிப்போம். அதை வாசிக்கும் போது ஏன் இப்படி நாம் வியாக்கியானம் பண்ணுகிறோம் என்பதை விளங்கும். உபாகமம் 32 அதிகாரம். மோசே தான் எழுதினார் இந்த சங்கீதத்தை. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் சொல்லுகிறார். உபாகமம் 32 அதிகாரம் 30, 31 வசனங்களை பார்ப்போம். இதை வாசித்தால் நமக்கு விளங்கும். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? மோசே என்ன சொல்லுகிறார்? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேர் ஓட்டுவாங்களாம்? 10,000 பேரையும். ஏன் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர் ஓட்டுறாங்க? இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லுகிறார், அவருடைய யுத்த அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார், அவர்களை எதிர்க்கிறவர்களுக்கு எதிராக இவர்கள் போகும்போது என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை எழுத்து நிற்கிறவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் போகும்போது இவங்க ஒரு ஆள் வந்து 1000 பேருக்கு ஈக்குவலாம், 2 பேர் போனா எத்தனை பேருக்கு ஈக்குவலாம்? 10,000 பேருக்கு ஈக்குவலாம். யார் சொல்லுகிறது? மோசே சொல்லுகிறார். தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஒரு ஆளுக்கு அவருடைய 1000 ஆட்கள் சமம், நம்முடைய 2 ஆட்கள் போன அவங்க 10,000 பேருக்கு சமம். ஏன்? இதற்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கிறார். சொல்லுகிறார், அவர்களுடைய கண்மலை, அவருடைய கண்மலை என்னன்னா நம்ம எதிர்த்து வருகிறவருடைய கண்மலை, தேர் ராக், அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறதாம். அதாவது அவருடைய தெய்வங்கள், அவர்கள் நம்பியிருந்த அசுத்த சக்திகள், அவருடைய தெய்வங்கள் இவர்களை விற்று போடுகிறது. யுத்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போ, நீ சண்டை போட இவங்களை விடாத, இவங்களை எதிர்த்து போன அந்த அசுத்த சக்திகள் தூண்டி தூண்டி விட்டு சண்டைன்னு வந்த உடனே அது ஓடி போயிடுது. அவருடைய தெய்வங்கள் கைவிட்டு விடுகிறது. கொண்டு வந்து யுத்த களத்தில் விட்டு விட்டு அங்கே உதவி செய்வதில்லை, அவைகளை அவர்களை விற்று விட்டு போகிறது என்று சொல்லுகிறார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் ஒரு கண்மலை என்று? எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் என்னுடைய கண்மலை. நம்முடைய கண்மலைக்கும் அவருடைய கண்மலைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அவருடைய கண்மலை எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகுது. அவருடைய கண்மை யாரு? கண்மலை யாரு? பிசாசு. எதிர்த்து நிற்கும் போது பிசாசு ஓடி போகிறான். அவன் குணமே அப்படிதான், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், ஓட ஓட விரட்டுறவன், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், அதுதான் பிசாசு. பயப்படுகிறவர்களை தாக்குகிறான், பயப்படுகிறவர்களை விழுங்கி போடுகிறான், எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு எதிராக நிற்க முடியாமல் பயந்து ஓடுகிறான். நாயை போல, நாய் துரத்த துரத்த ஓடுனீங்கன்னா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கும், இல்லாத கூச்சல் எல்லாம் போடும், ஓன்னு ஊரையே எழுப்பும், கொலைச்சு உங்களை இருதயத்தை நடுங்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்து பின்னால் விடாது, ஓட ஓட இன்னும் அதனுடைய கூச்சல் அதனுடைய வீராப்பா அதிகரிக்க தான் செய்யும். கொஞ்சம் அப்படி நின்று பின்னால திரும்பி ஒரு சத்தம் போட்டீங்கன்னா அது ஓடுற வேகத்தை பார்க்கணும். நீங்க ஒரு கல் எடுத்தா போதும், அது தூரமா ஓடி போய் நின்று திரும்பி பார்க்கும். பிசாசு அப்படிதான், ஓட ஓட பயப்படுகிறவர்களை விரட்டுகிறான், திரும்பி நின்று எதிர்க்கிறவர்களை விட்டவன் ஓடி போகிறான். அவருடைய கண்மலை ஓடி போதான், எதிர்க்கும் போது ஓடி போகிறது. கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொள்ளாமலும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, How will this happen? That thousand chases, one chases a thousand, two chases a 10,000. How will it happen? He says, unless their rock sold them out and our rock shuts them up. எப்படி நடக்கிறது? ஒருவன் 1,000 பேரையும் இரண்டு பேர் 10,000 பேரையும் துரத்துகிறார்கள் என்ற நம் ஆட்கள் எப்படி நடக்கிறது என்று மோசே சொல்லுகிறார். எப்படி நடக்கிறது என்றால், அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது, நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் அவர்களை அடைத்து போடுகிறார், மாட்ட வச்சிருக்கிறார். ஆகையால் தான் அவ்வளவு பெரிய வெற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு, அவர்களை எதிர்த்து வந்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வெற்றி. ஏன் ஒருவர் 1,000 பேரையும் இரண்டு பேர் 10,000 பேரையும் துரத்துவது எப்படி? அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது என்று மோசே சொல்லுகிறார். இது மோசே என்ற சங்கீதம். ஆகையால் அதே பாஷையை இங்கே உபயோகப்படுத்துகிறார். உன் பக்கத்திலே 1,000 பேர், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும். எதை சொல்றார்? அதை தான் சொல்றார். யுத்தத்துக்கு போகும்போது ஒருவராய் சென்றால் 1,000 பேரையும், இருவராய் சென்றால் 10,000 பேரையும் அடிச்சு நொறுக்கிறீர்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிராக மடங்கடிக்கப்படுகிறார்கள், மாண்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஆனால் நீங்களோ, உங்களுக்கோ ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது, ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது. இன்றைக்கும் கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். எத்தனை பேருக்கு தெரியாது? பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். பிசாசு எதிர்க்கிறான் கர்த்தருடைய மக்களை. பிசாசு பயப்படுகிறவர்களை பார்த்து அவர்களை துரத்துகிறான். பல காரியங்களினாலே அவர்களை பயமுறுத்துகிறான். நாம் திருப்போம் ஏசாயா 54 அதிகாரம் 17-17 வசனம். 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒன்னு கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படியே பயந்துட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது உங்களை, அது வாய்க்காது, அது உருப்படாது. அந்த ஆயுதங்கள் எழும்புகிற விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், தேவனுடைய மக்களுக்கு எதிராக அவன் வருகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் குற்றப்படுத்துகிற ஒரு நாவு. உங்களுக்கு எதிராக குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்பும். உங்களுடைய உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்கள்ட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி செய்றீங்க, இப்படி செய்றீங்கன்னு ஏதாவது ஒன்றை குற்றப்படுத்துகிற நாவு உங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, உங்களை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிற நாவுகள். ஏன் அப்படி எழும்ப வைக்கிறான் பிசாசு? அப்படி எழும்பி நம்முடைய காதுகளில் அந்த நம்மை குறித்து சொல்லப்படும் குற்றங்கள் எட்டும் போது நமக்குள்ளே ஒரு அதைரியம் உண்டாகிறது, விரக்தி உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது, பகை உண்டாகிறது. நாம் நம்முடைய பொறுமையை இழக்கிறோம், நாம் சோர்ந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அப்படி அந்த நிலையில் இருக்கும் போது சாத்தான் நம்ம இன்னும் அதிகமாக தாக்க முடியும். ஆகையால் நம்ம காதுக்கு பல வார்த்தைகள் எட்டும்படியாக செய்வான். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறது, நம்மை குறித்து விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் நம்முடைய காதுக்குள்ளாக வந்து மற்ற மனிதர்கள் மூலமாக போடப்படும்படியாய் செய்வான். ஏன்? உங்களை அதைரியப்படுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு, உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவதற்கு, உங்களை ஒரு கவலையை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தை வைப்பதற்காக அப்படி செய்கிறான். அதை நீ எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, அதை நம்பி அதை கேட்டு கவலையும் பயமும் விரக்தியும் விரோதமும் பகையையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போக்குறவர்கள் நாம தான். ஆனா சொல்லுகிறார், எந்த நாவையும் நீ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்ன நடக்க போகிறது என்றால், நாம் அமைதலாக இருந்தால் என்ன ஆகும்? எந்த நாவு நம்ம குற்றப்படுத்துதோ அந்த நாவை தேவன் என்ன பண்ணுவார்? குற்றப்படுத்துவார். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ கடைசியில் அதெல்லாம் அவங்க தான் செய்யறாங்கன்றதாயிடும். நான் அநேக நேரத்தில் பார்த்திருக்கிறேன், அநேக மக்கள் மற்ற மக்களை குறித்து இதுவும் அதுவும் பேசுவாங்க, பல காரியங்களை பேசி அவர்களை குற்றப்படுத்துவார்கள். இது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெரிய சத்தியம். எனக்கு பல உதாரணங்கள் இருக்குது, ஆனால் இது ஆட்களை பற்றி இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த இதை மட்டும் சொல்றேன், பெரிய காரியம் நான் கண்டது என்னவென்றால், எந்த குற்றத்தை இன்னொரு ஆள் மேல சொல்றார்களோ அதே குற்றத்திற்கு இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஆளாகி விடுகிறார்கள். அவங்க எல்லாம் இப்படின்னு சொல்றாள் பாருங்க, இவன் அப்படிதான் ஆக போறான், கண்டிப்பா ஆயிடும், அந்த நிலைக்கு வந்துடும். அது தேவன் பண்ணுகிற வேலை. அது இவன் குற்றப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசியில என்ன ஆகுது, எந்த குற்றத்தை மற்றவர்கள் மேல இவன் சொல்றானோ அதே குற்றம் இவன் மேல வந்து விழுகிறது. தான் வெட்டின வேதத்தில் இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. இன்னொரு தடவை போதிப்போம், தான் வெட்டின குழியில தானே விழுகிறது, அப்படிதான் விழுகிறது. அது எந்த குற்றத்தை சொல்லி இன்னொருவனுக்கு குழி வெட்டுகிறோமோ அந்த குழியில நாம தான் போய் விழுகிறோம். குற்றம் சாட்டப்படுகிறார் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை அமைதலா இருக்கும் போது இப்படியாக வருகிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். எது நம்மை எதிர்த்து குற்றப்படுத்துகிற நாவுகளை நாம் அமைதியாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள் தேவனால். அது தேவனுடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நாவுகள் அழிந்து போகும், அது ஒழிந்து போகும். அவைகள் குற்றப்பட்டதாய், அவைகள் குற்றம் சாட்டப்பட்டதாய் ஒரு நாளே நிற்க போகிறது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்? நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம் கிறிஸ்தவ மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அது சாதாரண ஆள் இல்ல. நம்ம என்னங்க, நம்ம சாதாரண ஆளா? சும்மா இஷ்டத்துக்கு எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறதுக்கு கிடையாது, சொல்லிட்டு போறதுக்குலாம் டேஞ்சர் தான். சாதாரண ஆள் இல்ல. நம்மை குற்றப்படுத்துகிற நாவுகள் குற்ற கூண்டுல நிற்க போகிற நாள் வருகிறது. இது நம்முடைய சுதந்திரம். அல்ல கவனிங்க, ஊழியக்காரர்கள் சுதந்திரமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு அது சுதந்திரமா இருக்கிறது. இன்னொரு சங்கீதத்துக்கு திருப்போம், 57வது சங்கீதம் 17வது வசனம், 57வது சங்கீதம் 4வது வசனம். என் ஆத்துமா, சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெவியில் ஒதுங்குகையில் அப்ப சொன்ன காரியங்கள் இது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. தாவீது ஓடி சவுலுக்கு தப்பி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன், இவரை பற்றி நிறைய பேர் சவுலுகிட்ட போய் எதையோ சொல்லி அந்த ஆளை மூட்டி விட்டு இவரை விரட்டி சாகடிக்க முடியாம வைத்திருக்கிறார்கள். இதான் பிரச்சனைங்க. அதை விவரிக்கிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறார், என் ஆத்மா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது, சத்ரு ஒரு சிங்கம் போல இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து தெரிந்து கொண்டிருக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன, தீய நாவுகளால் அம்புகளைப் போல் ஈட்டிகளைப் போல் பாயக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, கொடூரமான வார்த்தைகளை, உண்மை இல்லாத வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை, குற்றம் சாட்டுகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தேவனுடைய மக்களை, தாவீதை போல் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குற்றம் சாட்டுவதற்காக, குறை கண்டுபிடிப்பதற்காக, அவதூறாய் பேசுவதற்காக, அவர்களுக்கு தொல்லையை உண்டாக்குவதற்காக அப்படி பேசுகிற நாவுகளை இந்த சிங்கம், இந்த கச்சிக்கிற சிங்கம் பிசாசு ஏவி விடுகிறதா இருக்கிறது. தாவீது அதை சொல்லுகிறார், நான் சிங்கங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை எப்படி தாக்கலாமோ என்று அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை குற்றம் சாட்ட முடியாது, அநேகரை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் நாவு தீ கொப்பாய் பேசப்படுகிறது, தீயை போல இருக்குதுன்னு சொல்றது. சின்ன தீ கொஞ்சோண்டு இங்க பத்துச்சுன்னா முழு காடே எரிந்து போய் விடுகிறது. அந்த தீயை உண்டாக்குகிறவன் சத்துரு. நாவை உபயோகப்படுத்தி அவன் என்ன பண்ணுகிறான், அந்த தீய வைக்கிறான், பத்த வைக்கிற வேலை அவனுக்கு, பிசாசுக்கு அந்த நாவை உபயோகப்படுத்தி. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய நாவு கருக்கான பட்டயம் மாதிரி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும், நாக்கு வந்து ஒரு பெரிய பட்டயம் மாதிரி இருக்கும்னு. நீங்க சொல்ற வார்த்தையிலேயே ஒரு ஆளை வெட்டி எரிஞ்சிடலாம், கத்திய தேவையில்லை. கத்திகள்லாம் என்ன வல்லமை இருக்கு, ஒண்ணும் கிடையாது. நாவை விட கூர்மையானது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஆள் அப்படியே நம்பிக்கை இழக்க பண்ணி, சோர்வுடைய பண்ணி, பயமுறுத்தி அந்த ஆள் அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் உங்களுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு சென்டென்ஸ் மூலமா. தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் பைத்தியகார ஆஸ்பத்திரி இருக்காங்க, ஏன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லியிருப்பான். அவன் அது இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிப்பான். இவன் அதே போய் நினைச்சு தியானிச்சு கடைசியில் இவன் 2 மாசத்துக்குள்ள பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருப்பான். கேட்டான் என்ன சொல்ல, அவன் சொன்னா சார் 2 மாசத்துக்குள்ள உன்னை என்ன பண்றேன் பாருன்னா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சிருவான். வார்த்தைகள் கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது, ஈட்டிகளை போல அம்புகளை போல இருக்கிறது. அது பாய்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அது சேதப்படுத்தக்கூடிய ஒன்று. சங்கீதக்காரன் சொல்லுவான், இது நடுவில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சிங்கம் சுத்தி வந்துகிட்டே இருக்குது, அம்புகளும் ஈட்டிகளும் பயக்கிறவர்களுடைய நாவுகளும் என்னை குற்றம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா மோசே சொல்லுகிறார், நாம் 1000 பேரை, ஒருவர் 1000 பேரை துரத்தக்கூடியவர்கள், 2 பேர் 10,000 பேரை ஓட்டக்கூடியவர்கள். அதை விசுவாசிங்க, பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுவார்கள். அப்படி எழும்பி வருகிறவர்கள் விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இதை குறித்து பேசும்போது ஒன்றிலே ஜாக்கிரதையா இருக்க வேணும். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசிகள், அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்தா இவங்க உடனே ரொம்ப விசுவாசத்தோட அந்த ஆள் அழிஞ்சு போகணும்னு ரொம்ப கன்ஃபெஷனும் ரொம்ப அறிக்கையும் ரொம்ப வேகமான விசுவாசமும் இங்கே போயிட்டு இருக்கோம். என்ன ஆகுது பார், என்ன இப்படி பேசினா அவனுக்கு என்ன ஆகுது பார், அவன் தலையில வந்து அக்னி விழும், அவன் தலையில வந்து இப்படி விழும், அவன் இப்படி ஆவான், அப்படி ஆவான், கத்தர் என்ன பண்றாரு பார், அவனை அழிச்சு போடுறாரு பார், அவனை இப்படி ஆக்குறாரு பார், அப்படி ஆக்குறாரு பார், நான் அதை நம்புற விசுவாசிக்கிறேன், நான் அப்படி அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிக்கிறாங்க. ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய விரோதி ஆட்கள் அல்ல, எந்த ஆளுமே நமக்கு விரோதிகள் அல்ல. யார் நமக்கு விரோதி? சாத்தான் ஒருத்தன் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுறான்னா அவன் நமக்கு விரோதியே கிடையாது. அவன் பாவம் சத்துருவனுடைய ஒரு கருவியாய் மாறிவிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் அவன் நாக்க உபயோகப்படுத்துறான், யார் நாக்காவது அவனுக்கு தேவை, சாத்தான் வந்து பேச போறது இல்ல. சாத்தானுக்கு யாருடைய நாக்காவது தேவை? எப்படி ஏதேன் தோட்டத்துல ஒரு பாம்பாக அவன் வந்தானா, அது போல இன்றைக்கு என்ன பண்ணுகிறான், ஒரு மனுஷன் மூலமாக தான் வருகிறான். மனுஷர்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்கள் மூலமாக இப்படித்தான் அவன் வேலை செய்கிறான். சாத்தான் அவளை கருவியா எடுத்து உபயோகப்படுத்துகிறான். ஆயால் அந்த ஆளை விரோதிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளை சபிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளுக்கு எதிராக நாம் போயும் பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் விசுவாசம் அன்பிலே தான் கிரியை செய்கிறது. அந்த ஆள் நாசமா போகணும், நம்ம அதுக்கு விசுவாசிச்சு அதுக்கு அறிக்கை செய்தால் அது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்துல சிறு பையனா இருக்கும் போது ஒரு ஊழியக்காரரோட எங்கேயோ சென்றிருந்தேன். 2 ஊழியக்காரர்களுக்கு சண்டை வந்துருச்சு. 6:30 கூட்டம் ஆரம்பிக்கும் போது நான் பாட்டு பாடுறதுக்கு தயார், நான் சின்ன பையன். இந்த 2 ஊழியக்காரனுக்கு பயங்கர சண்டை. அந்த சண்டை இழுத்தவர் வேண்டாம தான் சண்டை இழுத்தார், எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்படி பேசினாருன்னு, இவர் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்த ஆளுக்கு என்ன பைபிளை வச்சுட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா, தற்புகழ்ச்சி நிறைஞ்ச ஆளு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு என்னத்தையும் பேசுறாரு அவரு. ஒரு முதிர்ச்சி இல்லாம யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இவருக்கு என்ன வந்தது, பேசாம வந்துட்டு போக வேண்டியதானே. இதை பேசினாரு, இதை பேசினாரு. ஒருத்தன் வந்து இந்த ஊழியக்கார்ட்ட சொல்லிட்டான், யாரை பேசினாரோ அவர்கிட்ட வந்து ஒரு வாலிப்பு பையன் சொல்லிட்டான், ஐயா போய் நோட்டீஸ் கொடுக்க போனேன், அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் உங்களை பற்றி, இப்படி போட்டோ எடுத்தாரு, இப்படி பண்ணாரு, இவர் தற்புகழ்ச்சிக்காரு, இப்படி விளம்பரம் பண்றாரு, இப்படி பண்றாரு, உங்களை பற்றி ரொம்ப தான் பேசினார் யான். சாயந்தரம் அந்த ஊழியக்காரர் வந்து அவ்வளவும் பேசிட்டு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றாரு. அவர் கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், மேல பள்ளிக்கூடத்துல கூட்டம் நடக்க போகுது, கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், நான் அக்காடின் எல்லாம் எடுத்துனாங்க, அப்புறம் 16 வயசு இருக்கும், அக்காடின் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு பாட்டு பாடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மேல கூட்டம் கூடிடுச்சு. இவர் வந்த உடனே இந்த ஊழியக்காரருக்கு பொத்திட்டு வந்தது, கேட்க ஆரம்பிச்சார், என்ன அப்படி பேசினியாம அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கு பெரிய தகராறு. இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்து, இவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், பெரிய கத்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற மனுஷன், கோபம் பொத்திட்டு வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு, உன்னை இயேசு நாமத்துல சபிக்கிறேன் பாருனாரு. அவர் பயந்து போய், நோட்டீஸை பற்றி குறை சொன்னால் பயந்து போய், அப்புறம் பேசணும் இல்லையா, இந்த இவர் போட்ட சாபத்துக்கு அவர் பயந்து நடுங்கி மற்ற ஊழியக்காரங்க வந்து, ஐயா ஏன் சாபம் போடுறீங்க, விடுங்கய்யா பரவாயில்லையான்னு சொல்லி கடைசியில் எல்லாம் சண்டை ஒழுங்கா தீர்ந்தது. பிறகு 6:30 எல்லாம் மேடைக்கு வந்து உட்காந்தாங்க, எல்லாம் மீட்டிங்கும் நடந்தது. மனுஷர் மனுஷர் தான், எவ்வளவு பெரிய ஊழியக்காரலாம் இருந்தாலும் மனுஷர் மனுஷர் தான். ஆனா என்ன, சாத்தான் வந்து அங்க நுழைஞ்சு அந்த ஆளை உபயோகப்படுத்துறான். ஒரு ஊழியக்காரன, ஒரு ஊழியக்காரனை நாவை உபயோகப்படுத்தி இந்த ஆளுடைய அந்த கூட்டம் அன்னைக்கு சாயந்தரம் சரியா போகாம ஏதோ சண்டையாகி தகராறாகி அவர் கெட்ட மூடில் மேல வந்து கோபத்தோட உட்காந்து விரோதியோட பக்கத்துலேயே மேல உட்காந்து மேடையில உட்காந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா போச்சு. கூட்டமே ஒரு மாதிரி அதனுடைய எஃபெக்டிவ்னஸே கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், இந்த ஆள் சபிச்சுட்டு வந்திருக்கிறோம், இப்ப அந்த நாவனாலேயே பிரசங்கம் வேற பண்ணணும். சாத்தான் பாருங்க எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில கொண்டு வந்துடுறோம். அதனால ஒரு ஆள் அப்படியே அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. நல்ல ஊழியக்காரர் தான், நல்ல மனுஷன் தான். சாத்தா அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டான். ஒரு குற்றத்தை உண்டாக்கி, ஒரு குறைய சொல்லி, ஒரு உணர்ச்சியை கிளப்பி விட்டு, ஏதாவது ஒன்று பேச வச்சு, ஒரு விரோதத்தை உண்டாக்கி, ஒரு பகையை உண்டாக்கி, அந்த இடத்துல ஊழிய நடக்காதபடி பண்ணி விட்டான். அந்த இடத்துல எஃபெக்டிவா ஒரு காரியம் நடக்காதபடிக்கு செய்து விடுகிறான். சாத்தானுடைய கருவியை மற்றவர்கள் மாறுகிறார்கள். நாம வந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த ஆள்கிட்ட போய் நாம சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நாம என்ன ஆயிடுறோம், சாத்தானுடைய கருவியா மாறிடுறோம். நாம என்ன பண்ணா, அவன் சாத்தானுடைய கருவியா இருந்துட்டு போறான்னு விட்டுற வேண்டியதுதான். நல்லா பேசிக்கப்பா, பேசுன்னு பேசிக்கிட்டே போ, என்னமோ பண்ணிக்கும். சாத்தானுடைய கருவி அவ்வளவுதான். சாத்தானுடைய கருவிகளா இருக்கும் போது அவர்கள் சாத்தானுடைய கருவியா மாறினதுனால அவர்கள் அழிவுக்குள்ளாகிறார்கள். நாம ஒண்ணும் அவர்கள் மேல பெரிய சாபத்தை வரவழைக்கிறது இல்ல. நாம என்னமோ அவள் அழிஞ்சு போகணும்னு விசுவாசி ஜெபம் பண்ணி எப்படியாவது ஆண்டவரே என்ன பற்றி சொல்லிட்டானே இவன் அழிச்சே போடுன்னு சொல்றது கிடையாது. அதனால அவர்கள் மடிகிறதில்லை. இந்த 10,000 பேர் நாம ஏதோ நம்ம பற்றி சொல்லிட்டாங்க, நாம பெரிய ஊழியக்காரர்கள், நாம பெரிய தேவனுடைய மனுஷன், அதனால இவங்களாம் அழிந்து போகணும் கிடையாது. அப்படி கிடையாது. அவர்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? அவருடைய அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறதுனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது. எப்படி அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறார்கள். பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கும் போது பிசாசு அழியும் போது, பிசாசு தோற்கும் போது, பிசாசு ஓடும் போது, பிசாசு விழும்போது இவர்களும் விழுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், இவர்களும் நாசமாகிறார்கள். பிசாசு தோற்கடிக்கப்படும் போது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அப்படிதான் தோற்கிறார்கள். ஜனங்களை நாம் துரத்துகிறது இல்லை, ஜனங்களை ஓட்டுறது இல்லை, அல்லது ஜனங்களை நாம் விழ பண்ணுகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பல உதாரணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மக்களை தெரிந்தெடுத்தார். அவர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக விரோதமாக யார் எழுந்தினாலும் அவர்களுக்கு என்னாச்சு? நாசமா போக வேண்டியதுதான். இஸ்ரவேல் மக்களோட யார் கூடினாலும் அவர்களுக்கு என்னாச்சு? ஆசீர்வாதம் உண்டாகிறது. இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு நியதி. இதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை எங்கேயோ கொண்டு போக போகிறார் கானான் தேசத்துக்கு. அவர்களை கொண்டு ஒரு ஜாதி எழுப்ப போகிறார். அந்த ஜாதியின் மூலமாக மேசியா வரப்போகிறார். இப்படி பெரிய திட்டத்தெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுக்கு குறுக்கே எவனாவது நின்னா, இந்த ஜனங்களை அழிக்க எவனாவது நின்னா, இந்த திட்டத்துக்கும் ஆண்டவருடைய தீர்மானத்துக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாக எந்த ஜாதியோ தேசமோ ராஜாவோ பட்டயமோ நாளாவோ எழுந்தினால் அதை தேவன் அழித்து போடுகிறார். ஏன்? இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு. நமக்கு எதிராக ஒருவன் நிற்கும் போது ஏன் அவர்களுக்கு அழிவு உண்டாகிறது என்றால், நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார், நம்மை நிறுத்துகிறார். நம் மூலமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளும் போது, நம்மை ஒருவன் எதிர்க்கும் போது என்ன ஆகிறது? தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தேவனுடைய பெரிய நோக்கத்தையும் அவன் எதிர்க்கிறான். என்ன ஒருவன் எதிர்க்கிறது கிடையாது. எதை எதிர்க்கிறான்? என்னை எதிர்க்கிறது மூலமாக தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் எழுப்புகிற ஊழியத்தையும் அவர் செய்கிற காரியத்தையுமே எதிர்க்கிறான். தேவனுக்கே அவன் விரோதியாக மாறுகிறான். ஆகையால் தான் அவனுக்கு நாசமும் விளைவுகளும் கடுமையான விளைவுகளும் ஏற்படுகிறது. ஆகையால் தான் ஜனங்கள் அழிந்து போகிறார். ஆகையால் தான் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் நிறைய இருக்குது. ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தால் அவள் ஒரு வேசி, ஒரு மோசமான நிலையில வாழ்ந்து கொண்ட, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு பெண். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே அவளுக்கு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணாள்? இந்த தேவனை தன்னுடைய தேவனாய் ஆக்கிக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டாள். என்னாச்சு? அவளும் அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது அந்த அழிவிலிருந்து. எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது, அதிலுள்ள மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த வேசியும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இந்த வேசி நம்பி இருப்பாள்னா அவளோட கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்பி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன் நம்பி இருக்க கூடாது? அதுல ஒரு பெண்ணுக்கு அவள் அறிவு இருக்குது, இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவள் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உண்மையான தேவன் என்று அறிந்து அவள் இவர்களை உபசரித்து அவர்களுக்கு உதவி பண்ணி இஸ்ரவேல் மக்களுக்கு இவர்கள் பக்கமா இவள் வந்து நிற்பாளானால் இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கும். அவர்களும் அந்த தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் முழுவதும் காக்கப்பட்டிருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். வேதத்துல சொல்லப்பட்டாவிட்டாலும் நல்லா யோசித்து பாருங்க. எரிகோ பட்டணத்துல எல்லா மக்களையும் அழிக்க சொல்றார் ஆண்டவர், என்ன தீர்த்து கட்டுன்றார். ஏன்? அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் வரல. அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் கிடையாது. எல்லாரையும் தீர்த்து, அவன் எரிகோ பட்டணத்துல வாழ்கிறவனா இருந்ததுனால அல்லது புறஜாதியானா இருந்ததுனால அழின்னு சொன்னார் ஆண்டவர் கிடையாது. இவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள், உங்களுக்கு முள்ளுகளை போல இருப்பார்கள். என்னைக்கு தொந்தரவு கொடுக்கிறவன் இவனுடைய, இவன் வந்து உங்களை எதிர்க்கிற ஜாதி, ஆகையால் அழித்து போடுங்கள் சொன்னார். தேவன் அந்த மக்களை அழிக்கணும்னு விரும்பல. இந்த மக்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் எதிராக நின்று தேவனுடைய மக்களை அழிக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆகையால் தான் அவனை அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் ஜனங்களுக்கு விரோதமா இல்ல, அவ்வளவு மக்களை அழித்து போடுன்னு சொன்ன பிறகு ஆனால் ராகாவின் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் நினிவே பட்டணத்தை குறித்தது. நினைவே பட்டணத்துக்கு யோனா அனுப்பப்படுகிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த நினைவே பட்டணத்துக்கு பிரசங்கிக்க அனுப்புகிறார்? அந்த அசிரிய பட்டணம் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது, முழு பட்டணமும் அக்கிரமத்தால் நிறைஞ்சு கொடூரமான அக்கிரமங்களை பாவங்களை இந்த மக்கள் பண்ணி வந்தார்கள். இவர்களுக்கு போய் யோனா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அனுப்புகிறார். யோனாவுக்கு போறதுக்கு பிரியமில்ல, ஏன் போக பிரியமில்ல, பயம் இல்லை யோனாவுக்கு அங்க போறதுக்கு. இவர்கள் ஒன்றும் கொடூரமானவர்கள், அவர் பயந்துடல. இந்த யூதனாகிய யோனாவுக்கு இந்த அசிரிய பட்டணமாகிய இந்த நினைவை கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த அசிரியர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஜனங்கள். இவர்களுக்கு போய் சொல்றதா நற்செய்தியை, இவர்களை போய் மனந்திருப்பங்கள் நடத்துகிறதா, இவர்களை போய் காப்பாத்துகிறதா, இவர்களை போய் திருத்துறதா? வேணாம், கத்துறவர்களை அழித்தே போடட்டும் என்று சொல்லி யோனா என்ன பண்ணார், இன்னொரு கப்பல்ல தர்ஷீசுக்கு போற கப்பல்ல ஏறிட்டு வேற பக்கமா போகிறார். அந்த கதை தெரியும் நமக்கு. சரி, கடைசியில் ஆண்டவர் எல்லாம் பண்ணி மீனின் வாயிலிருந்து யோனாவை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில நினைவேல கொண்டு போய் சேர்க்கிறார். நினைவேல கொண்டு போய் யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். நினைவேல ரொம்ப தயக்கத்தோட தான் பண்றார், முதலே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஜனங்க அழிஞ்சு போட்டு அவனுக்கு பிரசங்கம் என்ன கேக்குது, இவன் பிரசங்கத்தை கேட்டா உருப்பிட்டு கூடாது, இவன் நாசமா போட்டு தான் யோனா நினைச்சிட்டு இருக்கிறார். பிரசங்கியார் எப்பேற்பட்ட பிரசங்கியார் பாருங்க, இவர் இதெல்லாம் பொல்லாத ஜனங்க, இதோட மொத்தம் கூட்டோட அழிஞ்சு போட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த யோனாவை வேற வழியா தப்பி போலாம்னு நினைச்ச யோனாவை மீன் வயிற்றுள்ள கொண்டு போய் பிறகு கரையில கொண்டு வந்து சேர்த்து வந்து பிரசங்கம் பண்ணி கட்டாய பிரசங்கம் நடக்குதுங்க. நின்று கொண்டு கட்டாய பிரசங்கம் பண்றாரு ரொம்ப தயக்கத்தின் பேர்ல. அந்த பிரசங்கம் பண்ணியே ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. யோனா ரொம்ப நல்ல பிரசங்கியாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டாய பிரசங்கம் பண்ணியே தொந்தரவு கொடுத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வச்சு அவ்வளவு ஊரும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணிருந்தாரு, எப்படி பண்ணிருப்பாரு பாருங்க. அவரு இவங்க எல்லாம் உருப்படக்கூடாது, எல்லாம் அழிஞ்சு போகணும் மனசுல நினைச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றாரு. ஆனா பிரசங்கத்தை மாத்த முடியாது, மனம் திரும்ப பிரசங்கம் பண்றாரு. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அழிஞ்சு போறதுக்கு என்ன பண்ணிட்டான், ஐயா நல்ல காலம் நீர் வந்து சொன்னீரு, நான் இன்னிலிருந்து திரும்பிடுறேன்னு போய் அவன் எல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி சரியாயிட்டான். முழு பட்டணமே மனம் திரும்பிடுச்சு. அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முழு பட்டணமே மனம் திரும்பிச்சு. ஆண்டவர் அதை அழிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு, கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, சரி மனம் திரும்பிட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ட்டார் கர்த்தர். யோனாவுக்கு ரொம்ப கோபம், ஏன்னா ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொல்லிடு, கடைசியில் அழிக்கல. இதுதான் உங்க பேச்சை கேட்டு வரவே கூடாது, நீ சொன்னீர் பெரிய அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண சொன்னீர், அழிவு வருது அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ணது, நான் சந்தோஷமா போய் பண்ணேன், இவருக்கு மேல அழிவே வந்து தீரட்டும்னு. பொல்லாத மக்கள் அழிவு வரும் அழிவு வரும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஊரெல்லாம் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா கடைசியில் அழிவே வரலையே, என்ன ஆண்டவர்? ஏன் அழிவு வரலன்னா ஆண்டவர் அழிக்கிறதுக்காக இல்ல, ஆண்டவர் எச்சரிக்கிறார் அழிஞ்சு போகாதையா, அழிவு வருது, உங்களுடைய அக்கிரமம் மிகுதியா இருக்குது, அதுக்குதான் இப்படி தேவனுடைய தாசனை அனுப்பி வைத்திருக்கிறேன், அழிந்து போகாதே, நிறுத்து உணக்கிரமத்தை, மனம் திரும்பு அப்படின்னு எச்சரிக்கிறார். அவன் அதை எச்சரிக்கை கேட்டு மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அழிவை கேன்சல் பண்ணிடுற. யோனா கோபம், அழிவை ஏன் உண்டாக்கலான், போய் ஒரு மரத்து கீழே உட்கார்ற ராவோடு ராவா வந்த ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து கடைசியில் அது காலையில் பட்டு போகுது வெயில்ல, அது பட்டு போய் இவன் மேல வெயில் அடிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு அழுகிறான், ஐயா நான் சாகிறேன் நாளை விடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயா ராவோட ராவன்னு எழும்புன இந்த செடி பட்டு போறத பார்த்தாலே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த மக்களை நான் உண்டாக்குறேன், என்னுடைய நோக்கத்துக்காக மனிதனை நான் சிருஷ்டித்தேன், இந்த மக்கள் சந்ததியாக ராஜ்யம் ராஜ்யமாக என்னை பின்பற்ற வேண்டிய மக்கள், இவர்கள் அழிஞ்சு போறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்னாரு ஆண்டவர். ஒரு செடி அழிஞ்சு போறதுக்கு அவ்வளவு கோபம் வருது உனக்கு, என்னுடைய மக்கள் இவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே. கர்த்தர் மக்களை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்க, மக்களை அழிக்கல ஆண்டவர், மக்களை திருந்தணும், திருந்த வேண்டும். ஒருவன் தவறு செய்கிறான், நாம தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறான், அவன் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் திருந்தவில்லை என்றால் என்ன ஆகுது, அவன் பிசாசுடைய கருவியாய் அவன் தொடர்ந்து பிசாசுடைய வேலையை செய்து தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் வேலைகளையும் எதிர்க்கிறபடினாலே அவனுக்கு அழிவு வருகிறது. 1,000 பேர் 10,000 பேர் விழும்போது இவனும் விழுகிறான். ஏன், இவன் மேல தேவனுக்கு விரோதம் கிடையாது, இவன் கர்த்தருடைய ஒரு ஆயுதமாக மாறிவிட்டான். சோதோம் குமாராவை பாருங்க, இன்னொரு உதாரணம். சோதோம் குமாரா அழிவு, பயங்கர அக்கிரமம், அங்க பலவிதமான அக்கிரமங்கள், கொடூரமான அக்கிரமங்கள் நடக்குது, அழிக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் சோதோம் குமாருக்காக, ஏனென்றால் அவருடைய சொந்தக்காரர் லோத் அங்க இருக்கிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் 50 பேர் இருந்தா, நீதிமன்றம் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டு விடுகிறான் என்று சொல்கிறார், விட்டு விடுவேன் என்றார்.
1: கடைசியில கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு பத்து பேர்ல வந்து நிற்கிறார். பத்து ரீதிமான இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரான்னு ஆண்டவர் சொல்றாரு. விட்டுறேன்னு ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. பத்து பேர் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. லோத்துனுடைய வீட்டுல குறைஞ்சது பத்து பேராது இருந்து எல்லாம் ஆண்டவர் விசுவாசி நல்ல மக்களா இருப்பாங்கன்னு. கடைசியில அவனும் அக்கிரம பேர் வழியில இருக்கிறாங்க சிலர் எல்லாம். ஆகியால் அந்த பட்டணம் கடைசியில் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு பரிந்து பேசுகிறவனை தேடுகிறார். அவன் பரிந்து பேசும்போது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அழிவு அவருக்கு விருப்பம் அல்ல. ஜனங்களை மடங்கடிப்பது நாசம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் ஒருவன் சத்துருடைய கரத்திலே அவனுடைய கருவியாய் மாறுவானால் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிறவனாய் அதை குறித்து பேசி கெடுக்கிறவனாய் இருப்பான் என்றால் நிச்சயம் அவனுக்கு அழிவு எப்படி ஏற்படுகிறதுன்னா யாரும் நம்ம ஜோபிச்சு ஏற்படல. அது நம்ம கொண்டு வர்ற அழிவு இல்ல, அது கர்த்தர் கொண்டு வர்ற அழிவு. ஏனென்றால் அவருடைய நோக்கத்துக்கு தடையாய் அந்த மனுஷன் நிற்கிறான். பார்வோனும் எகிப்து மக்களும் பாருங்க, பார்வோனிடத்துல யோ மோசேயும் ஆரோனும் போய் சொன்ன உடனே எங்களை மக்களை போக விடுன்னு சொன்னோன்னு, ஐயோ உங்க தெய்வம் பெரிய தெய்வம்யா, அவர் தான் யோசேப்பை இங்க கொண்டு வந்தாரு, யோசேப்பின் சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பாருன்னு வைத்தாருன்னு, அவ்வளவு பெரிய தேவன், அவருடைய புகழை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னொரு என்னையோட விட்டுற நீங்க போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தானா, அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை விட்டு போட்டு அவன் கடின உள்ளவனாகி அவர்களை எதிர்த்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்களை இல்லாமற் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் திட்டம் போட்டு இப்படி ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்கிறான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய மக்களை எதிர்க்கிறான். ஆண்டவருடைய நோக்கத்தையே நாசமாக்குறதுக்காக பாக்குறான். பார்வோனை பண்றான், பார்வோன் தான் பண்றான். அவனுக்கு பின்னால யார் பண்றது? அதை பிசாசு. அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே அழிச்சிடணும்ன்ற அந்த உத்தரவு வந்து அது பிசாசுனால் கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஏன்? ஆதியிலேயே தேவன் என்ன சொன்னார்? மனுஷனும் மனுஷியும் பாவம் செய்த போது, ஆதாம் ஏவாளம் பாவம் செய்த போது அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு பெண்ணை கொடுத்து சாபத்தை கொடுக்கும் போது என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் இந்த பாம்பின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், பகையை உண்டாக்குவேன். ஒரு விரோதம் உண்டாக போகிறது. யாருக்கு? இந்த பெண்ணின் மூலமாய் பிறக்க போகிற ஒருவருக்கும் இந்த சத்ருவின் சத்ருவுக்கும் விரோதம் உண்டாக போகிறது. அப்பவே சத்ரு ரொம்ப உஷாராயிட்டான். ஐயோ, இந்த பெண் பெத்தெடுக்க போகிற ஒரு பிள்ளை நமக்கு ஒரு பெரிய விரோதியா வந்து நம்ம தலையை நசுக்க போற பிள்ளையா இருக்க போறாருன்னு அவன் ஏற்கனவே நினைத்து விட்டான். ஆகையால் தான் சந்ததி சந்தையாக பிள்ளை பெறாதபடிக்கு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்தால் அதை தடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட அவன் கிரியை செய்கிறான். ஏனென்றால் ஏதோ ஒரு பிள்ளை வந்து நம்ம நசுக்க போகுது, நம்முடைய தலையை நசுக்க போகுது, நம்ம தோற்கடிக்க கூடியதாக ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை அங்க ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலேயே பிசாசுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கிறான். அந்த பிசாஸ் தான் பார்வோனுக்குள்ள வேலை செய்து எல்லா குழந்தையும் அழிச்சு போடு, இந்த சந்ததியை அழிச்சு போடு, இந்த தேசத்தையே நாசமாக்கு என்று சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் பார்த்தார், கொண்டு வந்த அவ்வளவு பெரிய சமுந்த சமுத்திரத்துள்ள தள்ளினார். ஆயிரம் பதினாயிரம் பேர் போய் அதுல விழுந்து சாகிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களை பயக்கல, கர்த்தர் அவர்களை நேசிக்காமல் இல்ல. அவர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய தீர்மானத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நின்று கர்த்தர் செய்ய நினைக்கிறதை எதிர்க்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை எதிர்க்கிறார். இதே போலதான் கடைசியில ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பிலையும் அநேகர் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் கடைசி பத்து வசனங்களிலே இதை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நியாய தீர்ப்பில் அநேகர் தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்களாக இருப்பவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எங்க தள்ளப்படுவார்களா? அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த அக்னி கடல் நரகம் ஒன்று இருக்குமான்றது பலருக்கு சந்தேகமா இருக்குது. ஒரு நல்ல தேவன், அன்பான தேவன் எப்படி ஜனங்களை அவ்வளவு பேரை கொண்டு போய் அக்னி கடல்ல தள்ள போகிறார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று, ஆண்டவர் தள்ள விரும்பவில்லை. ஜனங்களை எங்க தள்ள விரும்பல? அக்னி கடல்ல தள்ள விரும்பவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அக்னி கடல், அந்த நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. திருப்புங்கள் மத்தேயு 25 அதிகாரம். அது மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நரகம் அக்னி கடல் மக்களை போடுவதற்கென்று உண்டாக்கப்பட்டது அல்ல. நல்ல கவனிங்க, 25:41. நான் பிரசங்கத்தை துவக்கத்தில் ஒன்று சொன்னேன், இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாட்டுகளையும் நிறுத்தி வைக்கிறான். அது இந்த வசனம் தான், 25:41. முதல்ல தவறா சொல்லிட்டேன், இப்போ இந்த வசனம் தான், 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, அந்த நியாய தீர்ப்பில் இப்படி நடக்க போகுது, இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் அவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். நித்திய அக்னி யாருக்கு உண்டாயிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு? நித்திய அக்னி நரகம் யாருக்கு உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆளாவது நரகத்துக்கு போய் அந்த அக்னி கடல போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. அந்த அக்னி கடல் என்னப்பட்டும் நரகம், கெஹன்னா என்று அழைக்கப்படுகிற அந்த நரகம், நித்திய அக்னி கடல், அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாம் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா அதுல மக்கள் போக போறாங்க. ஹலோ, அதுல மக்கள் போக போறாங்க. ஏன் போக போறாங்க? பிசாசுடைய கருவிகளாக அவர்கள் இருக்கிறபடினால. அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, மக்கள் அதுல போக வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்களுக்காக வைக்கப்பட்டது இல்ல. ஆனா பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசுக்காக தான் நான் ஜீவிப்பேன், பிசாசு வழியில தான் போவேன்னு சொன்னா அந்த பிசாசு எங்க போறானோ அங்கதான் அவர்கள் போய் சேர வேண்டியதாகிடுது. ஆண்டவர் மக்களை நரகத்துல தள்ளணும்னு பாக்கல, ஆனால் மக்களுக்கு ஒரு சாய்ஸ், தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எப்பவும் அவர் மீறது கிடையாது. நரகத்துக்கு போகிறேன்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணிட்டு அவன் நரகத்துக்கு தான் போகணும். பரலோகத்துக்கு போகிறேன்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவராவது கெட்டு போக கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒருவராவது அழிந்து போக கூடாது, கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். உங்களுடைய குடும்பங்கள் முழுவதாக, உற்றார் உறவினர் முழுவதாக, இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அநேகர் தேவனுடைய காரியங்களை எதிர்த்து அந்த தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை, the power of will, அந்த will தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை உபயோகப்படுத்தாமல், அந்த தீர்மானத்தை எடுக்காமல் விட்டு விடுகிறபடினால எங்க போகிறார்கள்? நரகத்துக்கு போகிறார்கள். ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவங்களுக்காக அது உண்டாக்கல, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, அதிலிருந்து வெளிவர அவர்களுக்கு சம்மதம் இல்லாதபடினாலே அங்கே போகிறார்கள். கடைசியாக 91வது சங்கீதம் ஒன்றை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. என்ன அர்த்தத்தோடு சொல்லி இருக்கிறது? அது உன்னை அணுகாது என்று சொல்லி. கர்த்தர் எப்போதும் ஜெயிக்கிறவர், கர்த்தர் ஒருபோதும் தோல்வியுறுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் மடங்கடிக்கப்படுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் அழிகிறவர் அல்ல, கர்த்தர் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலே நின்று ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் அளிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கருவிகளாக இருப்போம் என்றால், கர்த்தருக்காக ஜீவிப்போம் என்றால், கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால், அது நம்மை அணுகாது. எது நம்மை அணுகாது? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அங்கு அன்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், எதுவுமே நம்மை அணுகாது. இதெல்லாம் என்ன பண்ணுது? யார் மேல வந்து சேருது? பிசாசுக்காக வேலை செய்து, பிசாசின் பக்கத்தில் நின்று பிசாசுக்கு ஆதரவு தெரிவித்து பிசாசின் டிகிரியை நடப்பிக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் எப்படி மடிகிறார்கள், எப்படி விழுந்து போகிறார்கள். தேவன் வானத்திலிருந்து பெரிய ஒன்னு அம்பு ஒன்னு அனுப்ப போறது இல்ல, தேவன் வானத்திலிருந்து மிஷின் கண்ண வச்சு அவங்களை போய் சுட்டிட்டு இருக்க போறது இல்ல. எப்படி அவர்கள் அழிந்து போகிறார்கள்? பல விதமா அழிஞ்சு போயிடுறார்கள். அவர்கள் எப்படி? இரவில் உண்டாகும் பயங்கரத்தின் மூலமா அழிஞ்சு போறாங்க, பகலில் பறக்கும் அம்பு மூலமா அழிஞ்சு போகிறார்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு கொள்ளை நோயில மாட்டிக்கிறாங்க, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்தினால அழிந்து போகிறார்கள். இப்படி பல விதமான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, பல விதமான அழிவுகள் வருகிறது. யுத்தத்தில் வர்ற அழிவு, வியாதியில வர்ற அழிவு, இப்படி வர்ற அழிவு, அப்படி எல்லா விதமான அழிவிலையும் அவர்கள் சிக்கிக்கொண்டு அப்படியே போய்விடுகிறார்கள். ஆனால் அவருக்குள்ளாக நாம் வாழ்வோம் என்றால் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் பாருங்க. ஏன் அது நம்மை அணுகாது? அவர் பிசாச போல ஓடுகிறவர் அல்ல, அவர் தோற்கிறவர் அல்ல, அவர் நிற்கிறவர், அவர் ஜெயிக்கிறவர், முன் செல்லுகிறவர், ஜெயம் எடுக்கிறவர். பிசாசு கூட சேர்ந்து அவன் ஓடும்போது நம்ம ஓடுறோம், அவன் நாசமாக்கப்படும் போது நாமும் நாசமாக்கப்படுகிறோம், அவன் தோற்கும் போது நாமும் தோற்கிறோம், அவன் அழியும் போது நாமும் அழிந்து போகிறோம். ஆனால் தேவனோடு நிற்கும் போது, அவர் ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம், அவர் நிற்கும் போது நாம் நிற்கிறோம், அவர் ஜெயம் எடுக்கும் போது நமக்கும் அதுல ஜெயம் இருக்கிறது. அவருடைய பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழும்போது, நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுகிறார்கள். சொல்லுங்க, ஏன் நாம் தேவனுடைய பக்கத்திலே நிற்கிற காரணத்தினால். இன்றைக்கு இந்த 7 வசனம் எல்லாருக்கும் கிரியை செய்கிறது இல்லை. இப்படி தேவனை பின்பற்றும்படியாக தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. இந்து கொண்டு அவருக்குள்ளாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10000 பேரையும் ஓடி போக பண்ணுவார்கள், ஓட்டுவார்கள். 1000 பேர் 10000 பேர் எதிர்த்து வந்து, நம்மை எதிர்த்து வந்து அவர்கள் விழுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் நாமோ அது நம்மை அணுகாது என்கிற விசுவாசத்திலே நாம் நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

தாழ்மட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

0: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.

கீழ் படிந்து நீர் எனக்கென்று காட்டுகிற வழியிலே நடக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சுயசித்தத்தின்படி என்னுடைய வழிகளிலே நான் ஓடினது போதும், நான் களைத்து போயிருக்கிறேன். உம்முடைய வாசைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று பிடித்து ஒரு புதிய

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை, ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும், யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக் கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாம அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம், ஒரு அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தா தான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது, 7 இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டெரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 நம்ம 30 ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 அனுப்புங்க. 7:2 வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2000 பேர் நம்ம போனா போதும் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம் இதுல ஜெயிச்சிட்டோம். மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனோம். 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு, வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்ல. ஒரு 2000 பேர் போனா போதும் ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளித்து வங்கி செபாவியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே, 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். காணான் ஏறிப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் மத்த ஜனங்களெல்லாம் எங்களை இழ்பொருளாக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவுனி அப்படின்னா வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
0: எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
2: இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்,
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
0: மீறினாங்கப்பா.
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: அவங்க எடுத்துக்கொண்டாங்க
2: களவு செய்ததும்,
0: ஆமா
2: வஞ்சித்ததும், தங்கள் பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னேன்ல, எரிகோவை உங்க கையில தருவேன், அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனால தான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க,
2: எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்
2: நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்.
0: ஐயோ, கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான், தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப 3வது உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
2: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
2: மகனே
0: மகனே,
2: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்.
0: நீங்க எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும். அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 யுத்த வீரர்கள் அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு. அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25 வாசிங்க.
1: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சொல்லி சாபத்திடாத ஒழிச்சு வச்சிய. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற. தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா, இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்றார் அப்போஸ்தலர் நடபடியில. அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி அவன் செத்துட்டான், கர்த்தருடைய தன்னுடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29
1: ராஜாவை
0: ஆயின் ராஜாவை
1: ஒரு மரத்தில தூக்கி போடுவித்து
0: ஆயின் ராஜாவை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயி ராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு, நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார், சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா! எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா! நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும், நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டினம் இப்படி தோற்று போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானே ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் இரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
1: அப்படியே யோசுவா,
0: தன்
1: கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா, இங்க பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தாரம், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு, உன் பட்டயத்தை உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வாசிங்க.
2: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீர் மட்டும்,
0: சங்கரித்து தீர் மட்டும்,
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
2: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார், ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள், கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டரித்து கர்த்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்னும் பண்ணாத தூக்கு மடையில தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலில் நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரா அக்னி அஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி
0: உள்ளவர்கள். பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா, ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா, உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா, மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா, பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி. இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயிப்பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க, கையை உயர்த்தி. ஆமாம், இன்னைக்கு உங்கள் தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு, அதான் விசுவாச கேடகம், கையை உயர்த்தி. அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயு பட்டணம் விழுந்து போகுது, ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சு தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கையை, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாமல் தானே ஆண்டவரே இப்படி ஒட்டி கிடக்கு, இதில் ரத்தம் இல்லை, இதில் உணர்வு இல்லை, இதில் உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பலை, நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் முருகையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
0: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
2: உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பட்டணத்துக்குள்ள அப்படி போறாரு. எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டுனாரு. ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிறாரே, சிருஷ்டிகர் சொல்கிறாரே, நம்மளை படைத்தவர் சொல்கிறாருன்னு அப்படியே கையை நீட்டுனா அப்படி சுகமாயிட்டு. என்ன அமைதியாக இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகமாக்குறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார். திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசிலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார். கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தே எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிங்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டாரு, உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளு, வாசிங்க, வாசிங்க.
1: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
0: திமிர்வாதக்காரனை நோக்கி,
1: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு,
0: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே. கவனிங்க, இத வசனம் இனி ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி 4 சுமக்காங்க, இனி நான் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கலை. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பார். அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனா வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே
1: உடனே அவன் எழுந்து,
0: உடனே அவன் எழுந்து
1: தன் வீட்டுக்கு போனான்,
0: தன் வீட்டுக்கு போனான். கையை தட்டுங்க பாப்போம், ஒரு கேள்வி கேட்கல. கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க, நீங்க யாரு? களிமண், செல்லாக்காசு, பிலப் ஒருத்தரும் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யாரு? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
2: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்கு கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கற்சாடி வெளியே வச்சிருக்கிற கற்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்கள், ஒரு சீசனும் கேட்கல, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்த உங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. இந்த சீசர்களை போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்தி விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும் போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
2: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
0: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
2: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
0: நீரோ
2: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
0: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவா. மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தா. அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில். இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேல ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 நீங்கள் வாசித்தா, அங்கே வாசிமா,
2: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
0: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
2: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி, அதெல்லாம் இயேசு சகித்தாரே. உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க? அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயுப்பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயுப்பட்டணத்தில் ஒரு சந்தோஷம், ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். கொண்டார், உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்துல கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை தாயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. அவன் குழந்தை பெற்றிருக்க அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ என்னை விட்டு தூரம் போன என் மருமக என் மக வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் எனும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பாரு உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாமத்தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது. அவன் எந்திரிச்சான், ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு, அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சியமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா! உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும்

9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, இன்னும் கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமே அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டேன், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது.
என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்ல, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்களாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா அவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கற்று போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட இணைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழா மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கற்று போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் மாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்திருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 12:30 மணி இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு

அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு. அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டில் கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ நேரத்து கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டின உடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறோமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, தானா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் என்னை பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்ந்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சுட்டுரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல. அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யார் என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனையினை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் எவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தீர்மானத்துக்கு வந்த பல கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னாரு. நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடுரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, 12:30 போல ஒருத்தருடைய

0: கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான். என்னோட வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த நான் பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிச்சாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேதா சொல்லதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அமேன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதில் ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் இல்ல. ஜீவனுள்ள தெய்வம் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கற்று போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர். அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பிடிக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும். எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார், அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. இயேசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், இயேசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு, நம்ம ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், இசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த, இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு, வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன். போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கட்ட நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுட்டு, ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உம்மாலை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னை கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டருள். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க நேரத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. ஓ, எவ்வளோ நல்லவர்ல இயேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவன் உள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல், மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும், அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

0: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
1: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
0: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
1: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
0: Christmas
1: Friday.
0: Christmas என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
1: December 25th the Christmas is to come.
0: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
1: குட் ஃப்ரைடே won't come like that.
0: தேதியில வராது.
1: Not on that particular day.
0: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
1: It may be March or April.
0: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
1: It come to any day.
0: ஒன்று,
1: but one thing.
0: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
1: It comes on Friday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
1: Because Jesus was crucified on the
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
1: This is very very special day in our
0: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
1: It's a day of celebration.
0: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
1: Why should we celebrate?
0: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
1: Maybe we have to.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
1: Lord Jesus said, don't weep.
0: இது அழுகிற நாள் அல்ல.
1: Not to weep.
0: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
1: You have to celebrate.
0: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
1: Not to be sorrow.
0: இது சந்தோஷப்படுகிற நாள்.
1: You have to be joyful.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஏன் தெரியுமா?
1: Do you know why?
0: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: Our Lord Jesus Christ.
0: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
1: Hallelujah. He took victory on the cross.
0: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
1: He took victory on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
1: The Lord has taken the victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
1: He took victory against the Satan.
0: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
1: He challenged the death.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
1: when we meditate the scripture,
0: hallelujah,
1: hallelujah,
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்,
1: how did the Lord Jesus meet this particular day,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்,
1: last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said saying ஓசனா.
0: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
1: he came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை எல்லாம் அழைத்து,
1: he called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: You be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus, he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
1: when he fell down and prayed,
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord, if it is your will, let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
1: I had to suffer,
0: எருசலேமுக்கு போக வேண்டும்,
1: I had to go to Jerusalem,
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
1: I have to be crucified,
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
1: Third day I will rise up,
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything,
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும் அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
1: They will come to catch me.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர் சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as blood.
0: ஏன் அப்படி இரத்த வேர் சிந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was praying,
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as blood.
0: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
1: when he said so,
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
1: the soldiers of
0: தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
1: the Lord is asking,
0: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: Many times I preached in Jerusalem temple.
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
1: You could have caught me.
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
1: You come to catch like thief.
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
1: I'm not hiding anywhere.
0: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
1: You have come to catch like thief.
0: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was saying so,
0: யூதாஸ் அங்கே வருகிறார்.
1: Judas came there.
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
1: when Judas came,
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
1: when he looked at Judas, Jesus said,
0: Snehigadane,
1: oh my friend,
0: Snehigadane,
1: oh my friend,
0: Snehigadane nu sollum bodhu avan manasaatchi kuttudu.
1: And when he was saying friend,
0: avan duttu vaangittu vandirukran.
1: And he got the money.
0: Avan kaatti kuduka vandirukran.
1: He has come to betray.
0: Pana sambaadhikka vandirukran.
1: He has come to earn money.
0: Eppadi pana sambaadhikka poran?
1: How he is going to earn?
0: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பண சம்பாதிக்க போறான்.
1: By betraying the Lord Jesus, he is going to earn.
0: அது ஒரு சாப காசு.
1: It's a curse.
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
1: Jesus said, my friend.
0: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
1: Why did you come?
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
1: He kissed the Lord Jesus and betrayed him.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
1: They caught him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
1: One of the disciples is Judas.
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: And he betrayed the Lord Jesus.
0: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
1: And he did not understand it.
0: பிறகுதான் அதை உணர்கிறான்.
1: Then he understood.
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
1: after getting condemnation,
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
1: When they put the cross upon him, then only he understood.
0: அப்ப என்ன சொன்னா தெரியுமா?
1: What did he say?
0: ஐயோ,
1: ஓ,
0: குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
1: This is blameless blood I have betrayed.
0: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு,
1: and leaving the
0: குற்றமில்லாத ரத்தம்,
1: it's a blameless blood.
0: குற்றமில்லாத ரத்தம்,
1: blameless blood.
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
1: He has thrown the 30 pieces of silver.
0: கொண்டு செத்தான்.
1: He has committed suicide.
0: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்
1: so pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
1: though he was with Jesus
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: என்று அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
1: If he had known that he would have asked forgiveness.
0: ஆனா இப்போ அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
1: Now he did suicide. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, dear children of God,
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
1: Another man, Peter.
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
1: He denied the Lord Jesus.
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான்.
1: ஜூடாஸ் காரியத் brought them.
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
1: What Peter said.
0: அவர் தெரியவே தெரியாது.
1: I don't know.
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
1: I don't know who he is.
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
1: He wanted to leave the Lord Jesus. Hallelujah. Run away.
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
1: He wept finally.
0: ஐயோ,
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
1: I denied the Lord Jesus.
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
1: He repented.
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
1: Judas died without repenting.
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
1: Peter, he got saved.
0: இந்த ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
1: There are two kinds of groups.
0: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
1: on the cross
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
1: before he committed
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They all punished him.
0: அவரை அடித்தார்கள்.
1: They have beaten.
0: அவரை துப்பினார்கள்.
1: They spat on him.
0: அவர் கேலி பரியாசம் செய்தார்கள்.
1: They criticized.
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
1: And they reproached.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
1: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆம் பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
1: when he stood before Pilate.
0: Hallelujah. யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
1: You are closing your mouth to not say anything.
0: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்று செய்யல.
1: The Lord Jesus did not do anything. அவரை
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault. Nothing they got.
0: Hallelujah. Apo desadhipathi,
1: the governor,
0: ange pradhana aasariyan,
1: the chief priest,
0: kaiba ellarum
1: kaifa
0: avara paathu kekkranga.
1: They are all asking.
0: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: Even தேவ தூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
1: This is sufficient for
0: us. என்று சொல்லி
1: by saying so.
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு
1: with that word
0: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone him.
0: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped from.
0: அவர் நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் the Pascha.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture,
0: Hallelujah.
1: He did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: He is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்றுதான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: You should not deliver him.
0: இன்னொரு மோசமான ஒரு கொலைக்காரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவி செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத் சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God.
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தார்கள்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்புக் கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he
0: Alleluia.
1: got.
0: ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 1 Corinthians 2 and
0: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus their plans will.
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அருமையான காலை வேளையிலே,
1: in this wonderful morning.
0: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is maybe foolish.
0: நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
1: It is strengthful on those who believe the Lord. அந்த
0: சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and all transgressions.
0: 3 அதிகாரம் 13 வாசிக்கிறபடி,
1: Galatians 3 and
0: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
1: The Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
1: Hebrews 2 and 14,
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: Through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross for us.
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross.
0: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross.
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு, சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross.
0: நன்மைகள்,
1: the goodness.
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings.
0: ஏராளம் ஏராளமாக இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Alleluia.
1: Alleluia.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We have to look on the cross.
0: Alleluia. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Alleluia. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially.
0: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heaven is at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing a lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other countries.
0: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் கீர்த்தி
1: உலகம்
0: முழுவதும் பரவிற்று.
1: It spreaded over throughout the world.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை.
1: He didn't study.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: Christian universities ஏராளமா பெருகிவிட்டது.
1: Many Christian universities.
0: Hallelujah. ஆனால் அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்துவிட்டு,
1: after doing everything,
0: கடைசியில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்திலிருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said, if I call, millions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Hallelujah.
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke seven words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only seven words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்,
1: he was crucified.
0: Hallelujah. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great thing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது,
1: when they took him to cross.
0: Hallelujah. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
1: they punished him so much
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை
1: I need not explain
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்
1: even by hearing it is painful

0: என்ன செய்வோம்?
1: When we get sufferings, what we do?
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
1: We just cry unto the Lord.
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
1: Lord, deliver me.
0: எனக்கு உதவி செய்யுங்க.
1: Please help me.
0: எனக்கு நன்மை செய்யுங்க.
1: Do goodness.
0: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்.
1: Let the temptation be departed.
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
1: Let the sufferings be departed.
0: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
1: Let the trouble be departed.
0: யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
1: Send someone to help
0: me. இப்படி நாம கதறுவோம்.
1: We cry like this.
0: எனக்கு இதை செய்யுங்க.
1: Lord, you do it for me.
0: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல
1: பட் அட் திஸ் மொமெண்ட்
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
1: He did not pray for him.
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
1: First of all, what did he do?
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: Father, you forgive them.
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்.
1: They don't know what they are doing.
0: Hallelujah. அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying,
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இவர்களுக்கு என்று யாரை சொன்னார்?
1: For them who
0: are அடிச்சவங்கள,
1: those who are beaten,
0: குத்தனவங்கள,
1: those who are pierced,
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
1: They are all looking.
0: இவ்வளவு நான் அடிச்சேன்.
1: I have beaten him.
0: இவ்வளவு நான் என்னுடைய பலத்தெல்லாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
1: I spent all my strength and
0: என்ன அர்த்தம் ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
1: If the Lord did not forgive, what would have happened?
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
1: That is the mystery we should understand.
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்,
1: If God did not forgive a man,
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
1: Then he would become very pathetic.
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
1: The forgiveness of sin is very important.
0: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
1: The spiritual life starts from here.
0: அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம்.
1: That is the assurance of forgiveness of sin.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
1: The Lord Jesus Christ has forgiven my sin.
0: அந்த நிச்சயம் இருக்கிறது.
1: How many of you having that assurance?
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them,
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: He has given the forgiveness for this world.
0: Hallelujah. அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
1: The Lord has forgiven.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க.
1: When the man commits sins and hiding himself,
0: அவனால தூங்க முடியாது.
1: He cannot sleep.
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் அவனை குத்திக்கிட்டே இருக்கும்.
1: And the mistake will prick him. I have done this.
0: என்று அவனுடைய அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
1: The consciousness will destroy him.
0: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
1: He cannot be delivered.
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்.
1: He will be a different person.
0: ஆனா அவனை கூப்பிட்டு
1: if I call them,
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்டேன்,
1: you have done this,
0: ஆனா பரவாயில்ல,
1: it is okay,
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு,
1: God has forgiven you,
0: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியது
1: இல்ல, don't worry about it,
0: அப்படி சொல்லிட்டா,
1: if it is said,
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
1: Nobody will be like
0: Hallelujah.
1: him delivered.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
1: That is the joy of the salvation.
0: Hallelujah. நான் குற்றம் உள்ளவன் தான்.
1: Of course I am.
0: நான் பாவம் செய்தவன் தான்.
1: I have committed sin.
0: Hallelujah. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு தெரியுமா?
1: Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. Sinner, my sins are forgiven.
0: பாவிதான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிடுறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
1: If he is saying if you don't give, I will do that.
0: நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: வாட் யூ சேயிங்?

0: சரி
1: ஓகே
0: நீ தன குடுக்க தேவையில்லை
1: நீ நாட் கிவ் இட் பேக்
0: அப்படின்னு சொன்னா
1: இஃப் யூ சே சோ
0: என்ன பண்ணுவீங்க
1: வாட் யூ டூ
0: உடனே
1: கைய
0: பிடிச்சி
1: ஹோல்ட் தி ஹேண்ட்
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க
1: தேங்க் யூ சோ மச்
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல ஐ
1: டோன்ட் நோ ஹவ் டு சே தேங்க்ஸ்
0: ரொம்ப நன்றிங்க
1: தேங்க் யூ சோ மச்
0: அவ போய்டுவான்
1: ஹி வில் கோ பேக்
0: வழியில எங்க பாக்குறீங்க
1: அண்ட் வாட் யூ
0: அவளை பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நன்றிங்க
1: தேங்க் யூ யூ ஹேவ் ஃபர்கிவன் மீ
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க
1: வேர் எவர் யூ லுக் அட்
0: ரொம்ப நன்றி
1: தேங்க் யூ சோ மச்
0: ரொம்ப நன்றி
1: தேங்க் யூ சோ மச்
0: யார் சொல்லுவான்
1: ஹூ வில் சே
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்வான்
1: those who are forgiven
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல
1: nobody is forgiven
0: அதனால தான் நம்ம நன்றி சொல்றதே இல்ல
1: we are not giving thanks
0: hallelujah சொல்றது இல்ல
1: we don't say hallelujah
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல
1: we don't praise him
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்
1: why should we praise
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே
1: the lord has forgiven
0: ஐயோ
1: my sin
0: என்னை நரகாக்கினதுக்கு என்னை மீட்டு கொண்டாரே
1: delivered me from hell
0: எத்தனை பேருக்கு நன்றி நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது
1: how many of you having gratitude from your heart
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே
0: இயேசுவை கொண்டாட போறேன்
1: ஐ அம் கோயிங் டு सेलिब्रेट ஜீசஸ்
0: என்ன இயேசு தான் என்னுடைய நாதர் என்னுடைய என்னை மன்னித்தவர்
1: ஜீசஸ் ஹஸ் ஃபார் கிவன் மீ
0: என்னுடைய ஆண்டவர்
1: ஹி இஸ் மை லார்ட்
0: இயேசு தான் என் இரட்சகர்
1: ஹி இஸ் மை சேவியர்
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்
1: கிவன் மீ தி ஃபர்கிவ்னஸ்
0: ஆஃப் சின்
1: ஹூ இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்
1: when do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு
1: when you have assurance of forgiving of sins
0: hallelujah நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது
1: and when you think about it
0: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது
1: you cannot keep quiet
0: ஜெபிக்காம இருக்க முடியாது
1: you cannot stop praying
0: ஆண்டவர் உன்னை பழிவாங்கல
1: lord did not take revenge
0: நியமிக்கல
1: he did not put you for the condemnation
0: என்று தெரிந்து கொண்டார்
1: he chosen you to deliver
0: hallelujah பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல
1: he didn't do anything harm against
0: you
1: the lord has forgiven
0: hallelujah
1: hallelujah
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு
1: he has forgiven your sin
0: எவ்வளவு பெரிய வேலை செய்தார்
1: what a great thing he has done
0: தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா
1: the greatness in the cross
0: சிலுவையின் மாட்சிமை என்ன
1: what is the greatness of the cross
0: சிலுவையின் மகிமை
1: the glory
0: of the cross
1: of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன
1: what is the glory of the cross
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன
1: what is the goodness of the cross
0: இந்த சிலுவையின் சிலாக்கியம் என்ன
1: what is the privilege of the cross
0: இது நம்முடைய சிலாக்கியம்
1: that is our privilege
0: இந்த சிலுவை தான்
1: this cross
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி
1: that is the evidence
0: என்ன அத்தாட்சி
1: what is that evidence
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி
1: my sins are forgiven
0: hallelujah
1: hallelujah
0: இதுதான்
1: this is
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்
1: once I was a sinner
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்
1: now I am forgiven
0: அது எப்படிங்க சொல்றீங்க
1: how do you say that
0: சிலுவை
1: cross
0: சிலுவை
1: cross
0: சிலுவை

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவையை நான் விட மாட்டேன்
1: ஐ will not leave the cross
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ need not hide myself
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: the first man adam
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: when jesus called where are you adam
0: ஓடி போய் ஒளிந்தான்
1: he has hidden himself
0: ஏன் ஒளிந்தான்
1: why did he hide
0: அவன் பாவம் செய்துட்டான்
1: he committed sin
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand
0: நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he is hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: jesus god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: you not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for that hallelujah
0: அடிமை அல்ல
1: நோ மோர் ஸ்லேவரி
0: அடிமை அல்ல
1: நோ மோர் ஸ்லேவரி
0: அல்லேலூயா நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: யூ ஆர் நாட் ஸ்லேவரி
0: அது ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: தி சின் cannot prevail over you
0: அல்லேலூயா இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: தட் இஸ் தி பிரிவிலேஜ்
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: திஸ் இஸ் தி பிளெஸ்டட்னஸ்
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: திஸ் இஸ் தி பிளெஸ்ஸிங்
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: தட் இஸ் தி ப்ரமோஷன்
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: திஸ் இஸ் தி கிரேட் குட்னஸ்
0: அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: ஆண்டவருக்கு நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain but sin
0: sir உருண்டாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
1: wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள்
1: There are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு
1: if there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: அது கண்ணிருந்த காணாது மூக்கு இருந்த முகராது
1: it cannot see
0: காலிருந்த நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்
1: jesus christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: அந்த சிலுவையிலே ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உன்னக்கிரமங்களை உன்னை அகற்றி
1: he removed all your transgressions
0: நோய்களை குணமாக்கி
1: healed your sickness அல்லேலூயா
0: அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவையை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகமனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்ங்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one.
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படினே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடன்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடன்ன்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among these
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையில அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படின்னு உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல
1: if he had asked truly it is okay what did he say
0: இகழ்ந்தான்
1: He just criticized. He criticized. He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children
0: of God, ஆண்டவருக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: பட்
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்.
1: Though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்.
1: Though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி.
1: By saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது.
1: When you come to your kingdom.
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க. லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. He will be in paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும் நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்தானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: இன்னைக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்தானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம்
1: போல didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கணும்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Today, இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
1: Jesus Christ was
0: crucified. அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அரே அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நான் உங்களுக்காக நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்ப இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take us.
0: வர போறார்.
1: He is going to come. How many of you believing?
0: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்ன வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He'll call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: Hallelujah. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit from the paradise.
0: வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசத்தை இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to him?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: 2 Corinthians 12:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let them
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who are taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: that ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம் லூக்கா 16:23.
1: And Luke,
0: பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு ஒரு ஒரு 30-40 feet பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: அவ்வளவுதான், ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்.
1: That is the our sight
0: தூரத்திலே,
1: distance from long
0: distance. தெளிவா பார்க்கற ஆபிரகாம பார்க்கறான்.
1: He sees Abraham.
0: அவன் மடியில தரித்திரம் உட்கார்ந்திருக்கிறதையும் பார்க்கறான்.
1: And the Lazarus also was sitting. Hallelujah. There. He could see that.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: what is the difference between this rich man and
0: Lazarus?
1: Both of them died.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24th வசனத்துல,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built the house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there,
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க,
1: 9th verse,
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள். அங்க என்ன சொல்றாரு?
1: மேக் டு யுவர்செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி மம்மு.
0: என்ன வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பார்.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசம் வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது,
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கினமான விசுவாசியா இருந்தீங்க,
1: and if you are not good,
0: நினைச்சா வருவீங்க, நினைச்சா போவீங்க,
1: you come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place.
0: Hallelujah.
1: For you.
0: அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen.
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord Jesus, இன்னைக்கு, today,
0: என் கூட வா,
1: கம்,
0: என் கூட இரு,
1: பி வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into the
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
1: He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1st Peter,
0: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா? பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலில் உள்ள ஆவிகள்,
1: the spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல.
1: It's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டினமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்களா, உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs? என்ன
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: He delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates of hell cannot prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hell hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: thief. சரி, சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: இப்போ நாம ஒப்பு கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பினா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he
0: would have. எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to.
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதாயிருந்தது.
1: Before that he had to come to.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
1: He died.
0: அந்த உயிர் தெழுதலுக்கு முன்பதாக காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
1: and he preached in the spirits in the
0: பிறகு உயிர் தெழுந்த பின்பு,
1: after the resurrection,
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: அல்லேலூயா,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: the அல்லேலூயா
1: saints.
0: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது,
1: ஏசாயா 57
0: அங்க வாசிக்கிறோம்,
1: தேர் வி ரீட்,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: தே ஆர் ரெஸ்டிங் இன் தேர் பெட்ஸ்.
0: என்ன செய்றாங்க?
1: ஹவ்?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
1: after the death in this world,
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
1: and he was promised to the paradise.
0: அதன் மூலமாய் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
1: since we are all repented,
0: மறுபிறப்பு அடைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Hallelujah.
1: Jesus.
0: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: அவரோடு சேர்த்து கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழே பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are say ஸ்திரீ, your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciple, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்தில் கூட,
1: he was struggling on the cross.
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: ட்ரூ லவ் ஆஃப் மதர்,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
1: He did his
0: Hallelujah.
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற தேவன்.
1: Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have suffered a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said,
0: oh
1: woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my
0: God, ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me,
0: ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his eyes.
0: Hallelujah. கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question why.
0: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know what it is.
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில,
1: at the time of pain,
0: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call you கடவுளே, oh God.
0: ஐயோ கடவுளே,
1: oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு
1: The Lord called Father.
0: என் தேவனே சொன்னார். ரெண்டு முறை சொல்றார்.
1: My God and
0: என் தேவனே, என் தேவனே.
1: My God and my God.
0: என் தேவனே.
1: My God.
0: அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand?
0: என்ன? நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: ஏசாயாவுல நாம் வாசிக்கிறோம்.
1: Isaiah.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: For just
0: For a moment I have forsaken. மனுஷருங்க பாருங்க,
1: look at the man,
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God, again coming back,
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this world.
0: உபத்திரவமோ வியாதிலமோ,
1: tribulation or suffering,
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from
0: the love of Christ?
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Why
1: have you forsaken?
0: என் தேவனே,
1: my God.
0: என் தேவனே,
1: and my God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
1: He was hanging on the cross.
0: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
1: Covered by sin.
0: பிதா கிட்ட வர முடியாது.
1: Father cannot come closer.
0: உலகத்தாருடைய பாவம்,
1: worldly people's sin,
0: மூடிக்கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin,
0: ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
1: he said my God. Why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
1: which one we possess,
0: அதுதான் நம்ம சொல்லுவோம்.
1: We say that
0: இது என்னுடையது.
1: This is mine.
0: என் இயேசு என்னுடையவர்.
1: My Jesus is mine.
0: என் நேசர் என்னுடையவர்.
1: My beloved is mine.
0: அவர் என்னுடையவர்.
1: He is mine.
0: நான் அவருடையவர்.
1: I am
0: இயேசு என்னுடையவர்.
1: Jesus is
0: mine. நான் அவருடையவர்.
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே.
1: No my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமை பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமை பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமை பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்து கொள்வேன்.
1: I will gather you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து
1: அறிந்து
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் சொன்னார். ஒரு கேள்விதான்.
1: Another, this is question.
0: என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: எப்படி சும்மா சொல்ல வர தாகம்னு
1: he didn't say just like that.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God.
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து
1: by knowing all things are over.
0: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
0: ஒன்று சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்,
1: பாடிலி நேச்சுரல் தர்ஸ்ட்.
0: இன்னொன்னு
1: another one
0: பாவ தாகம்,
1: the thirst after sin.
0: இன்னொன்னு ஆத்ம தாகம்,
1: the thirst after soul.
0: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
1: Which thirst you have?
0: நமக்கு இந்த மூணு தாகம்.
1: We have all these three thirsts.
0: இப்ப கேள்வி என்னன்னா
1: the question is
0: நம்முடைய தாகம் ஒண்ணு தண்ணி குடிச்சா போய்டும்.
1: If we take water it will be over.
0: சேதா தாகம் தீராது.
1: If you take sin it will not be quenched.
0: தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லிருக்காரு.
1: If you take this water you will not get thirst at all.
0: இந்த தண்ணீரை குடிக்கணும் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கணும் தாகம் வராது.
1: If you take my water you will not get thirst.
0: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா
1: the question is
0: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: let us have our own.
0: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான்
1: என்னுடைய கேள்வி. How to
0: quench the thirst? நான் சொல்றாரே.
1: He says I am thirst.
0: காளான குடுக்குறானுங்க.
1: They give
0: வெனிகரை குடுக்குறாங்க.
1: வெனிகர்.
0: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
0: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water will it be quenched?
0: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்திரலாம்.
1: We can quench all the thirst.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
0: the thirst of the Lord?
1: What kind of thirst?
0: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before he
0: ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
0: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
1: Samson
0: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna
1: when he died
0: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar
1: the lord opened the valley
0: vedam solra adu kudita odane avanukku uyir vandathu
1: he took the water he got back
0: adhu pole aandavar uyir varradhukaga kekkala
1: he didn't ask for the life
0: hallelujah
1: hallelujah
0: ena ella mudinjiruchu
1: all finished
0: mudichiten
1: I finished
0: ana na appo daagama irukken
1: I am thirst
0: hallelujah ellathiyum mudichiten
1: I have finished everything
0: ana appo na daagama irukken
1: I am thirst
0: hallelujah ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடி வரவங்க பாத்தீங்கன்னா
1: if you if you look at the race
0: எல்லாம் முடிச்ச எல்லை கோட்டுக்கு வந்த உடனே
1: when they come to the border
0: அப்ப கேப்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி
1: hallelujah some water
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் முடிச்சிட்டார்
1: and
0: முடிச்சிட்டேன்
1: god has finished
0: முடிச்சிட்டேன்
1: the lord has
0: முடிந்தது
1: finished
0: hallelujah
1: hallelujah
0: இப்போ
1: now
0: ஆனாலும் என் தாகம் தீரல
1: not yet
0: நான் தாகமா இருக்கிறேன்
1: I am thirstful
0: hallelujah அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for
0: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Matthew 25
0: ஆண்டவர் சொல்றாரு
1: that God
0: நான் தாகமாய் இருந்தேன்
1: I was thirsty
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
1: you quenched my thirst
0: நான் பசியாய் இருந்தேன்
1: I was hunger
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
1: you fed me
0: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்
1: I was without
0: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
1: you gave dress
0: நான் வியாதியாய் இருந்தேன்
1: I was under sick
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
1: you enquired me
0: அப்ப நீதிமான்கள் கேக்குறாங்க
1: the righteous people are asking
0: எப்ப ஆண்டவரே நீ தாகமா இருந்தீங்க
1: why you were
0: நாங்க எப்ப உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
1: when did we give water no we don't know
0: தெரியாது
1: you don't know
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: உங்களுக்கு தெரியாது
1: you don't know
0: சில வேளையில
1: sometimes
0: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: your prayer would have quenched the thirst of the father
0: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
1: the witness would have quenched the thirst of jesus
0: கர்த்தருக்கு காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: even the offering would have quenched
0: ஆண்டவருக்காக செய்திருப்பே
1: whatever
0: உனக்கு தெரியாது
1: you may not be knowing
0: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
1: need not be understood
0: ஆனால்
1: but
0: எதை செய்தாலும்
1: whatever you do
0: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
1: is it quenching the thirst of god
0: எப்ப ஆண்டவரே
1: Lord when
0: நிர்தாகமாய் இருந்தீர்
1: when did you have thirst
0: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார்.
1: Then the Lord said,
0: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had.
0: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
0: பூமியில என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
0: அடுத்த தாகம்,
1: another thirst.
0: ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
0: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
0: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
0: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go.
0: வேற யாரும் போக முடியாது.
1: No other.
0: சில நாட்களுக்கு முன்பதாக,
1: some days before,
0: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
0: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the.
0: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
0: கேட்ட பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
0: Hades. ஒண்ணு போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
0: அந்த மாதிரி எல்லாம் நீங்க நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig, you cannot find Hades.
0: அது சுலபமா இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
1: unless the Lord permits,
0: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
1: only the Lord Jesus,
0: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys,
0: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys.
0: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus. Thank you, Lord.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்.
1: The Lord says, I finished.
0: அடுத்து
1: next,
0: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
0: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I
0: come. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day, I will meet you.
0: கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
0: உடனே தலையை சாய்த்து
1: he
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
0: பிதாவே,
1: Father,
0: உம்முடைய கைகளில்
1: in your hands
0: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: He has given the responsibility.
0: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
0: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
0: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
0: இந்தாங்க அந்த சாவி, அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
0: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
0: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்களா, உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
0: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
1: they receive from God.
0: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many, they just leave God and
0: hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
0: ஆண்டவர் கொடுத்த வேலைய,
1: the job of
0: முடிச்சி,
1: finished.
0: இவன் குத்தந்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல.
1: Didn't say because of his nailing had died, you can nail.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஈட்டி குத்து.
1: அது
0: வேற செய்தி.
1: That is different message.
0: ஆதலே என் உயிர் போல,
1: like
0: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
0: இந்த உயிரை,
1: this life.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
0: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
0: ஆனாலும்
1: born through the woman.
0: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
0: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this.
0: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit that spirit.
0: Hallelujah.
1: To the Lord.
0: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
0: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
0: இந்த உலகத்தில் வந்து,
1: he came to the world.
0: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
1: he lived without sin.
0: பாவத்துக்காக மரித்து,
1: he died for sin.
0: பாவத்தை ஜெயித்து,
1: he overcame sin.
0: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: Back to heaven.
0: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
0: ஆண்டவரே,
1: Lord, take it.
0: தலையை சாய்த்து,
1: he just put the head.
0: Hallelujah. அதாவது திடீரென்று அவர் அறியாம உயிர் போறது என்ன, அது வேற விதமா செத்திருப்பார்.
1: And without
0: தலையை சாய்த்து என்று சொல்லும் பொழுது,
1: he just put the head.
0: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
1: voluntarily he has given
0: அந்த உயிரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to the
0: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
1: Shall we all rise up?
0: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
0: சிலுவையின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ்
0: மெசேஜ், அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக்
1: கொடுத்தார், அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
0: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
0: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
1: தேர் இஸ் தி கிராஸ்,
0: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
0: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
0: இன்னொரு பக்கம் பாவம்,
1: another side sin,
0: இன்னொரு பக்கம் உலகம்,
1: another side world,
0: சாத்தான்,
1: Satan,
0: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
1: different things pulling you,
0: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
1: pushing everything,
0: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
1: taking out everything,
0: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
1: can you say like Jesus,
0: hallelujah, hallelujah, ஒரு நாள் வரும்,
1: they will come,
0: ஆண்டவரே,
1: lord,
0: ஸ்தேவான் சொன்னார்,
1: Stephen said,
0: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
1: I commit my spirit unto you,
0: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
1: hallelujah, give the spirit to the lord,
0: அப்பொழுது
1: then
0: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
0: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
0: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
0: நிச்சயத்தோடு,
1: with assurance,
0: கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்,
1: we surrender,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
1: shall we all praise,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: shall we all praise,
0: இந்த அருமையான வேளையிலே
1: at this right,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord, your path,
0: கல்வாரியின் பாதை,
1: the path,
0: அந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன்,
1: let me follow,
0: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
1: I take victory,
0: கல்வாரி பாதையிலே,
1: in that path,
0: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
1: no failure,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: let us all praise god, praise god,
0: hallelujah,
1: hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே, நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலில் ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், அநேகர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்கம் பண்ணினதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே, இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே, இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திக்கிறப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம், உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உமக்கு உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம், உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே, இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியில எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவியை நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாது ஆண்டவரே, நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம் ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவோடு கொண்ட ஒரு உறவு. அவர் தலை, நாமோ உடல். அவர் செடி, நாமோ அவரோடு இணைந்து படரும் கொடியாக இருக்கிறோம்.